நேரம் 5:35 நிமிடம். இரு இசை கானங்களோடு கோடை பண்பலை 1:05 அருள் மாலை. பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாக இரு, அப்போதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய்.

பக்தி பாக்களால் நம் மனதை பரவசமூட்டி சென்றது அருள் மாலை. மீண்டும் அருள் மாலை நாளை காலை 5 மணிக்கு. சுந்தரத்தின் ஜலாயை வீசிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் 1.5 இன்று மலரவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை புள்ளி இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் ஆலய உலா. 6:30 அனில் பாஸ்டா புதிய அனுபவம். எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல், இதில் கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். இன்றைய தளிராக கொடைக்கானல் தீட்சிகா ஸ்ரீ. 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமக்கு தர்பார், பிருத்வி உமன் சின்னவரின் இன்று அன்று இவை இடம்பெறும். எட்டு மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக. 8:10 பொமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் மணின்சன் பிரீஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் நேற்று ஒரு தகவல் வழங்க தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில். அனில் பாஸ்டாவின் வானவில் இன்றைய வண்ணம். பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே, நெறிய அழுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம். எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் கவிதையும் கானமும். 11:00 மணிக்கு பாட்டுப்பட்டாலும் ஒரே

பாரம்பரியின் பாடல்களோடு நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரத்தில் கண்டுபிடி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை, 12:50 ஜென் கேன்சர் சென்டரின் மாயவலை நீளவள்ளி. காலத்தாளியத காவிய கானங்களோடு பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல். 2:15 வேன்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் சேலம் மாவட்டம் சுப்பிரமணி அவர்கள். நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் ஜீவானந்தம் அவர்கள். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்டா தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரண்ட் அரிசியின் வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம். 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம். இடைக்கால இணை கீதங்களோடு மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:10 பந்தாடும் பந்தாட்டம். 5:30 வைக்கிங் மணிசன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 கேட்கலாம் நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம்.

மாலை 6 மணிக்கு திரை இசை பாடல்களோடு கதம்ப மலர்கள், ஆறாயிரத்துக்கு பூமக்ஸ் பனியன்மல் ஜட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 6:40 பொன்னியின் செல்வங்கள், கட்சவி மற்றும் குறுந்தகவல் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்களை நேயர்களின் குரலோடு கேட்டு ரசிக்க இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்தபந்தம், 7:55 சேவை செய்திகள், 8 மணிக்கு எழுமை பேசுகிறது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்கு விளையாட்டுகளோடு, 9 மணிக்கு தவிழ்ந்து வருகிறது கொடைத்தேன்றல், 10 மணிக்கு நினைவி சுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக.

அவையாவும் கோடி பண்பலையின் ஒரு பிள்ளையில் இன்று ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள். இனி இந்த இருங்கள் நேயர்களே, கோடி பண்பலையின் ஒரு பிள்ளையோடு நள்ளிரவு 12 மணி வரை

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள்

ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான 1 வார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. சூரியனின் பொன்னான கதிர்கள் பூமியில் விழும் வேளை இது. மரங்களின் இலைகளில் தங்கியிருக்கும் பனித்துளிகளோ முத்துக்களைப் போல ஜொலிக்கின்றன. பறவைகளின் பாட்டும் மலர்களின் நறுமணமும் ஒன்று சேர்ந்து மனதிற்கு அமைதியை தரும் நேரம். கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: நிகழ்ச்சியோடு ஜி மீறி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் 1096.

0: அகத்தே வேற்று மனிதரைப் போல அன்பற்ற சொற்களை சொன்னாலும் அது அகத்தே பகையற்ற அன்புடையவரின் சொல் என்பது விரைவில் தெரிந்துவிடும். குறள் எண் 1096 அதிகாரம் குறிப்பறிதல்.
1: ஊராதவர் போல சொலிதும் செறார் சொல் ஒல்லை உணரப்படும்.
0: புறத்தே வேற்று மனிதரைப் போல அன்பற்ற சொற்களை சொன்னாலும் அது அகத்தே பகையற்ற அன்புடையவரின் சொல் என்பது விரைவில் தெரிந்துவிடும். குறள் எண் 1096 அதிகாரம் குறிப்பறிதல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். 9884-21666.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 முதல் August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோட்டை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை. வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருவாரூர் குடவாசல் கோணீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் பயணம் செய்யும் போது திருச்சேரை அடுத்த 10 கிலோமீட்டர் தொலைவில் குடவாசல் உள்ளது. குடக்கு என்றால் மேற்கு எனும் பொருள் உண்டு. இவ்வூர் இறைவன் மேற்கு நோக்கிய வாசல் கொண்டவராக இருப்பதால் குடக்கு வாயில் என பெயர் வந்திருக்கலாம். கோச்செங்கட் சோழன் எனும் அரசன் முற்பிறவியில் சிலந்தியாயிருந்து திருவானைக்கா இறைவனுக்கு வழிப்பந்தல் அமைத்து வழிபட்டு இறைவன் அருளால் சோழ நாட்டின் பேரரசனாக பிறக்கும் பேறு பெற்றான். முற்பிறவியில் தான் சிலந்தியாக இருந்து செய்த சிவத்தொண்டிற்கு யானை இடையூறாக இருந்த காரணத்தினால் யானை ஏறாத மாட கோவில்களை கட்டினான். இத்தலத்தில் உள்ள ஆலயம் கோச்செங்கட் சோழன் கட்டிய அத்தகைய மாட கோவில்களில் ஒன்றாகும். பிரளய காலத்தில் உயிர்கள் அனைத்தையும் ஓர் அமுத குடத்தில் இட்டு அதன் வாய்ப்பகுதியில் சிவலிங்கமாக இருந்து சிவபெருமான் காத்தார். குடத்தில் இட்டு காத்த உயிர்களை மீண்டும் படைப்பு காலத்தில் வேடன் வடிவெடுத்து வந்த சிவபெருமான் வில்லால் அக்குடத்தை உடைத்தார். குடம் மூன்றாக உடைந்தது. முதற்பாகமாகிய அடிப்பாகம் விழுந்த இடத்தில் இறைவன் திருமேனிக் கொண்டார். அதுவே குடமூக்கு எனப்படும் கும்பகோணம் அல்லது ஆதி கும்பேஷமாகும். அடுத்து நடுப்பாகம் விழுந்த இடமே கலையநல்லூராகும். குடத்தின் முகப்பு பாகம் விழுந்த இடமே குடவாயில் என்னும் குடவாசல்.

0: சங்ககால சிறப்பும் பழமையும் பெற்ற இத்தலம் கும்பகோணம் திருவாரூர் சாலை வழியில் உள்ள குடவாசல் என்ற ஊரில் சாலை ஓரத்திலேயே கோவில் உள்ளது. மேற்கு நோக்கிய சந்நிதியில் உள்ள இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, ஒரு முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. சந்நிதிக்கு வெளியில் பக்கவாட்டில் உள்ள காசி விஸ்வநாதர் சந்நிதியில் சிவலிங்க திருமேனி செம்மண் நிறத்தில் காணப்படுகிறது. 24 படிகளை கடந்து மேலே சென்றால் மூலவர் கோணேஸ்வரர் மேற்கு நோக்கிய சந்நிதியில் பெரிய சிவலிங்க திருமேனி உருவில் எழுந்தருளியுள்ளார். இறைவன் திருமேனியில் கருடன் தீண்டி வழிபட்ட சுவடுகள் உள்ளன. இத்தல வரலாறை தெரிந்து கொள்வோம். காட்சிப முனிவரின் இரண்டு மனைவிகளில் ஒருத்தியான வினதை இளையவள். அவளின் மகன் கருடன் மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாகவும் பரம பக்தனாகவும் இருந்து பெரிய திருவடி என்று புகழ் பெற்றவர். ஒரு சமயம் கருடனும் அவன் தாய் வினதையும் மூத்த மனைவியின் அடிமையாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. தாயின் அடிமைத்தனத்தை போக்குவதற்காக கருடன் பெரியன்னை கேட்டபடி தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை எடுத்து வந்தான். பூலோகத்தில் குடவாயலுக்கு அருகே பறந்து வரும்போது ஒரு அசுரன் எதிர்பட்டு அமிர்த குடத்தை பறிக்க முற்பட்டான். கருடன் அருகிலிருந்த ஒரு பெரிய புற்றின் மீது தற்பைகளை பரப்பி அதன் மீது குடத்தை வைத்துவிட்டு அசுரனுடன் மூர்க்கமாக போர் புரிந்து அவனை வீழ்த்தினார். இதற்குள் அந்த புற்றுக்குள்ளே இருந்த இறைவன் கோணேச பெருமான் அந்த அமிர்த குடத்தை மெல்ல மெல்ல தம்மிடம் இழுத்து கொண்டார். அசுரனை வீழ்த்திவிட்டு வந்த கருடன் அமிர்த குடத்தை காணாமல் அந்த புற்களை தன் மூக்கால் கிளறிய போது சுவாமி புற்றிலிருந்து வெளிவந்து கருடனுக்கு தரிசனம் தந்தார். கோணேச பெருமான் அருளாணையின்படி கருடன் இல்லத்தில் இறைவனுக்கு ஆலயம் ஒன்றை எழுப்பினார். கருடாழ்வார் கொண்டு வந்த அமிர்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட வராததால் கோணேஸ்வர் அமிர்தலிங்கமானார். அமிர்த துளிகள் சிந்தியதால் ஆலயத்திற்கு எதிரிலுள்ள தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் ஆயிற்று. திருக்கோணேஸ்வரர் செழிப்புக்காகவும் ஞானத்திற்காகவும் வழிபடப்படுகிறார். இதுவரை திருவாரூர் குடவாசல் கோணேஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலின் 1.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வசந்த விடியல்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
6: ஆரம்பிக்கலாமா?
5: July 1 to August 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
9: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இப்போ இந்த நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான பாப்பா வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: தீட்சிகா.
0: தீட்சிகாவா? ஆஹா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க தீட்சிதா?
1: கொடைக்கானல்ல.
0: கொடைக்கானல்ல இருந்து வரீங்களா? உங்க வீடு எங்க இருக்கு?
2: ரொம்ப தூரமா?
0: சரி சரி, நீங்க ஸ்கூலுக்கு எப்படி வருவீங்க?
1: பைக்ல.
0: யார் கூப்பிட்டு வருவா?
1: அப்பா.
0: அப்பா கூப்பிட்டு வருவாங்களா? அப்பா என்ன பண்றாங்க?
1: வேலை
0: பாக்குறாங்களா? அப்பா பேர் என்ன?
1: ராஜா.
0: அம்மா பேரு?
1: விஷ்ணு பிரியா.
0: வீட்டுல வேற யார் இருக்காங்க?
1: பாட்டி.
0: பாட்டி இருக்காங்களா? அவங்க பேர் என்ன?
1: விஜயா.
0: சரி சரி, விஜயா பாட்டி உங்களை எங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க?
1: கடைக்கு.
0: கடை கூப்பிட்டு போவாங்களா? என்ன வாங்கி தருவாங்க?
1: சாக்லேட்.
0: நிறைய சாப்பிடுவீங்களா?
2: சாப்பிட மாட்டீங்களா? நல்ல பிள்ளையா நீங்க,
0: சமத்து குட்டி. சரி சரிடா செல்லம், எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: 1, 2, 3
0: சொல்றீங்களா? என்ன சொல்லுங்க?
1: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11.
0: ஓ, அவ்வளோதானா? சரி சரி, அப்புறம் இந்த ஒரு பூனை பாட்டு பாடுறீங்களா? எனக்கு தெரியுமா, எங்க பாடுங்க.
1: குட்டி பூனை வீட்டில் குடும்பம் நிறைய பண்ணு, சட்டி பானை உடுத்தது, பாலையெல்லாம் குடிக்குது, எலியை பிடிக்க தெரியல, இந்த பூனை சரியில்லை, அம்மா வரட்டும் சொல்லிடுறேன், வாசகதை மூடி.
0: ஆஹா, சரி சரி, உங்கள் வீட்டில் பூனைக்குட்டி இருக்கா? இல்லையா? பூனை எப்படி கத்தும்
2: தெரியாதா?
0: சரிடா, நீங்கள் படித்து பெரிய ஆளானதும் என்ன வைப்பறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டரை என்ன செய்வீங்க? ஊசி போடுவீங்களா? அதுக்காக டாக்டராக வைப்பறீங்களா? சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
3: மனம் மயங்கினோம் கரூர் தாய்லா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஜூலை 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஜூலை 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை.

0: கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
7: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா ஏகப்பட்டது.
8: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
9: பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை, எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: அனில் பாஸ்தா.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர்

0: நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என் ஆர் இளங்கோ, தாவேக்கா அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என் ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4

0: பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயல் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா 7 அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 7 அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேயர்களின் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த விடியல்.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய வசந்த விடியல்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை, எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உற்சாகமான இந்த காலை வேளையில் நேயர்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு பெறுகிறது வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் ஜி மேரி. நன்றி நேயர்களே, இனி சுகமான காலை.

0: பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேயர்களே.

கோடை பண்பலை 100.5 உற்சாகம் ததும்பும் வேளையில் இணைவோமா சுகமான காலையில். ஒரு வெற்றி தரும் வியாழக்கிழமை இன்னைக்கு யாருக்குங்க அப்படின்னு சந்தேகத்தோட கேட்கக்கூடாதுங்க, வேற யாருக்கு, உங்களுக்கு தான் இன்னைக்கு வெற்றி தரும் வியாழக்கிழமை. நினப்பு பொழப்ப கெடுக்கும் அப்படின்னு மனசில் பதிஞ்ச நமக்கு அதே நினப்பு நம்மளை உருவாக்கவும் செய்யும் அப்படின்னு பதியணும். நான் ஒரு வெற்றியாளன், இன்றைய நாள் என்னுடையது, இன்றைய நாளின் வெற்றியாளன் நான் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொன்னால் இது பெருமிதம் ஆயிராதா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்மக்கிட்ட நாமளே சொல்லணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையே இல்லைங்க. உங்கள் சுற்றம் நட்பு சொல்லுமா எப்படின்னு கேட்குறீங்களா? 4 பொறியாளரோடு சேர்ந்து இருந்தீங்கன்னா 5வது பொறியாளர் கன்ஃபார்மாக நீங்கள் தான். ஒரு 4 எழுத்தாளரோடு சேர்ந்து சுற்றுனீங்கன்னா 5வது எழுத்தாளராக நீங்கள் ஆவீங்க. இப்போ சொல்லுங்க, நீங்கள் என்னவாக இருக்கணும்னு முடிவு பண்ணுற சுற்றத்தை எப்பவுமே மேன்மக்களோட வச்சுக்கோங்க அப்படின்னு நல்ல விஷயத்த காலை நேரத்தில் பகிர்ந்துட்டு புலம் அசுகமான காலை பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறேன் நான், உங்கள் பனசர் யோகானன். ஓபன் பண்ணலாமா பாடலை?

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. நேரம் காலை 7:09 ஆயிட்டு இருக்குங்க. பரபரப்பா எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில நம்ம பண்ற சின்ன மாற்றம் ரொம்ப பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம நிலையத்துக்கு நுழையிற வழியில் பார்த்தீங்கன்னா 100.5 ஒரு செடியில் கார்விங் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? வழக்கமான செடி தான் அது 100.5 கோடை எஃப்எம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து பார்க்கலாமே அப்படின்னு தோணுது. நீங்களும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை பார்த்து உங்களை வேலையை புத்துணர்வா வச்சுக்கோங்க, உங்க நாளை புத்துணர்வா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன வரப்போகுது கோடை பண்பலை 100.5 ராசா வந்தா பரவாயில்லங்க, மன்மத ராசாவே வராரு.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: இந்த பாடல் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நிறைய பேர் நடனம் ஆடுறேன் அப்படின்ற பேரில் கை கால் வலி அப்படின்னு உட்காந்ததெல்லாம் இருக்கு. நீங்களும் அப்படி ஆளா? சேம் டு யூ.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
1: நேரம் சரியா 7:15. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். மாம்பழ தலைநகரம், மாம்பழ தலைநகரம். நீங்க என்ன நினைப்பீங்க? அது இல்லை. ஆமாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை அழைக்கிறது கோடை பண்பலையின் 100.5 இன்னைக்கு காலையில 8 மணிக்கு. மறந்துடாம வாங்க, உங்களுக்கான பாடலையும் நீங்க கேட்கலாம். இப்போ என்ன பாடல் கோடை பண்பலை 100.5 தரப்போகுது அப்படின்னு காத்திருக்கீங்களா? நம்ம மீன் சாப்பிட்டு தானே இருப்போம். இப்ப பாருங்களேன், ரெண்டுக்குமே கல்யாணம் ஆக போகுது. எந்த மீனுக்கும் எந்த மீனுக்கும்னு நல்லா கவனமாக கேளுங்க.

0: இந்த பாடலை எழுதின கவிஞருக்கு உண்மையிலே பெரிய பாராட்டு தெரிவிச்சாகணுங்க. நம்ம நார்மலாக பார்க்குற மீனை வச்சு எவ்வளோ அழகாக ஒரு பாடல் எழுதியிருக்காரு பாருங்களே. தலைவர் திமிங்கலம் தலைமையில் ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்காரு. எப்பயுமே கற்பனை செஞ்சால் வாழ்க்கை அழகாக இருக்குங்க.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: நேரம் காலை 7:25. நான் பார்த்துட்டேன், ஆனா பார்க்காம வந்துட்டேனே, ரொம்ப கவலையா இருக்கு. பார்த்துட்டும் பார்க்காம வந்துட்டேனே, யாரம்மா பார்த்துட்டு பார்க்காம வந்துட்ட அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வானவில் தலைப்புங்க, பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே. நிறைய நேரங்கள்ல நம்ம கவலைப்படுற விஷயம் அது. சார், இந்த நண்பரை பார்த்துட்டேன் ஆனால் பார்க்காம வந்துட்டனே, பார்த்துட்டும் பார்க்காம வந்துட்டனே. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வானவில் தந்திருக்கிற தலைப்பு இது.
4: You know, ladies, it's time to show some real love.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. நேத்து முழுக்க பாத்தீங்கன்னா கொடையோடே இருந்தேங்க. எதுக்குன்னு யோசிச்சு பாருங்க. நேத்து என்ன நாள்? ஜூலை 1 உதய நாள். நம்ம பண்பலைக்கு உதய நாள். அதனால் நீங்கள் பண்ண வாழ்த்து மழையில் நனைஞ்சு நனைஞ்சு கொடை பிடிச்சிட்டு வீட்டிலே இருந்தீங்க. ஏம்மா நேற்று வரல அப்படின்னு ஒரு நண்பர் உள்ளே நுழையும் போதே கேட்டார். சார் ரொம்ப அன்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வேலைனா அதனால் போயிட்டு இன்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். நேற்று வந்து வாழ்த்து தென்றல் பாட்டுக்கு பாட்டு அப்புறம் விடுகதை வண்ணத்தூரிகை இதெல்லாம் ரசிச்சிருப்பீங்க. நேத்து வந்து இணைப்பு கிடைக்கலையே அப்படின்ற நேயர்களுக்காக இன்னைக்கும் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் இருக்குங்க. நேத்து நீங்க கதம்ப சாம்பார் சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பொரியல் போட்ட ஒரே ஒரு காய் போட்ட சாம்பார் தாங்க. ஒரே நபரின் பாடல்கள். யார் அந்த நபர்னு இப்பயே சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து சாதகம் பண்ணிடுவோம் அப்படின்றீங்களா? அது சாதகமா ஏதோ ஒன்று நீங்க பண்ணிட்டு வாங்க. நடிகை கௌதமி நடித்த திரைப்படத்துல இருந்து பாடல்கள் பாடலாம். முற்பகல் 11 மணிக்கு மறந்துடாதீங்க. வாங்க பாடல்கள் பாட பாட்டு பட்டாலும் நிகழ்ச்சியில.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் விருதுநகர், புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
5: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
4: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
5: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
4: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959. AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
2: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
3: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அவருங்கள் அமைச்சரே. இதுவரையில் நான் பெற்ற விருதுகள் அனைத்தையும் அரண்மனை வரவேற்பறையில் இருக்கிற கண்ணாடி அலமாரியில் என்னை சந்திக்க வருபவர்கள் பார்க்கும்படி அழகாக வைக்க சொல்லுங்கள்.
4: மன்னா, ஒரு சிறு திருத்தம். இதுவரை நீங்கள் பெற்ற விருதுகள் அல்ல, நீங்கள் வாங்கிய விருதுகள்.
3: இரண்டும் ஒன்றுதானே அமைச்சரே, இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது?
4: இருக்கிறது மன்னா. அவர்களாக உங்கள் திறமையை பார்த்து கொடுத்திருந்தால் அது நீங்கள் பெற்ற விருது. நீங்களே அவர்களுக்கு விலை கொடுத்து தொல்லை கொடுத்து மிரட்டி மிரட்டி வாங்கியிருந்தால் அது நீங்கள் வாங்கிய விருது மன்னா. இதுவரையில் நீங்கள் 17 கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறீர்கள், ஆனால் அதில் ஒன்று கூட அவர்களாக கொடுத்ததில்லை மன்னா. நீங்களாக அவர்களை வற்புறுத்தி மிரட்டி கொடுத்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்து வாங்கியதுதான் அத்தனையும்.
3: சரி சரி, விடுங்கள் அமைச்சரே, அரண்மனையில் இதெல்லாம் சாதாரணம் ஐயா.
4: இவர் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி இவருடைய இமேஜை டேமேஜ் செய்தால் உடனே அரண்மனையில் இதுவெல்லாம் சாதாரணம் என்று சொல்லிவிடுகிறார்.
3: என்ன அமைச்சரே?
4: தர்பாரை இப்போதாவது தொடங்கலாமா? இன்றைய தர்பாரில் என்ன சொல்ல இருக்கிறார் மன்னர் என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டிருந்தேன் மன்னா.
3: அமைச்சரே, ஐஸ்கிரீம் சாப்பிடுவதால் மனிதனின் மன அழுத்தம் குறையும் என்று ஒரு புதிய ஆய்வு கூறுகிறது. அதை பற்றித்தான் இன்றைய தர்பாரில் பார்க்க இருக்கிறோம்.
4: அப்படியா?
3: ஆமாம் அமைச்சரே.
4: சொல்லுங்களேன் மன்னா, குழுகுழுவென கேட்போம்.
3: உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் நீங்கள் பயங்கரமாக சண்டையிட்டு விட்டீர்களா? உங்கள் வேலை உங்களுக்கு மன அழுத்தத்தை தருகிறதா? நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்று தோன்றுகிறதா? இது போன்ற மனநிலைகளில் ஒரு கப் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கள், உங்கள் மனநிலை மாறும் என்கிறார்கள்.
4: என்னமன்னா சொல்லுகிறீர்கள்
3: அமைச்சரே? ஐஸ்கிரீமை நாம் சாப்பிடும் போது வயிற்றுக்குள் சென்று புத்துணர்ச்சியை தருகிறது. நாம் மன சோர்வு, கவலை அல்லது சோகமாக உணரும் போது ஐஸ்கிரீம் சாப்பிடுவது பல நன்மைகளை தருகிறது. மற்ற பால் உணவுகளைப் போலவே ஐஸ்கிரீமிலும் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளிட்ட தாதுக்கள் இருக்கிறது அமைச்சரே. ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்பரஸ் மன அழுத்தத்தை தடுக்க உதவுகிறது. இதில் உள்ள கால்சியம் எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. சிறுநீரக கற்கள் உருவாக்கும் அபாயத்தையும் குறைக்க உதவுகிறது.
4: அடடே, ஆச்சரியமாக இருக்கிறதே.
3: இன்னும் கேளுங்கள் அமைச்சரே, ஐஸ்கிரீமில் கொழுப்புகள், புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கின்றன. இவைகள் நம் ஆற்றலை அதிகரிக்க உதவுகின்றன.
4: ஓஹோ, அப்படியா?
3: இது மட்டும் இல்லை அமைச்சரே, ஐஸ்கிரீமின் முக்கிய மூலப்பொருள் பாலில் உள்ள எல்டிட்ரோபான் என்பதாகும். இந்த எல்டிட்ரோபான் என்பது இயற்கையாகவே நரம்பு மண்டலத்திற்கு அமைதியை அளிக்கிறது. மனிதனின் மனச்சோர்வு, அழுத்தம், பதட்டம் இவற்றையெல்லாம் போக்க உதவுகிறதாம். இந்த எல்டிட்ரோபான் தூக்கமின்மையை குறைக்கவும் உதவுகிறதாம். அது மட்டுமில்லை, மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தூண்டுகிறது. மொத்தத்தில் மன அழுத்தம் மற்றும் அமைதியின்மை போன்ற உணர்வுகளை குறைக்க உதவும் ஹார்மோன் இந்த எல்டிட்ரோபான் என்று சொல்லலாம் அமைச்சரே.
4: ஓ, ஐஸ்கிரீம் சாப்பிடுவதால் இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றனவா?
3: ஆமாம் அமைச்சரே, ஐஸ்கிரீம் சாப்பிடுவதில் இத்தனை நன்மைகள் இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை போல ஐஸ்கிரீமை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது பல உபாதைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாம்.
4: நன்மைகள் இருப்பது போலவே சில தீமைகளும் இருக்கிறதாம் அண்ணா.
3: ஆமாம் அமைச்சரே, அதனால் அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்று அடம்பிடிக்கும் அன்பர்கள் தயவு செய்து அது போன்ற பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
4: சிறப்பு சிறப்பு, அருமை மண்ணா. காலையிலேயே எல்லோருக்கும் பயன்படக்கூடிய தேவையான செய்திகளை சொன்னீர்கள்.
3: சரி அமைச்சரே, நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பற்றிய நல்ல பயனுள்ள தகவல்களை சொல்லி இருக்கிறேன். இதற்கு நீங்கள் எனக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்?
4: அதுதான் சிறப்பு, பயனுள்ள செய்தி, எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய செய்தி, அருமை பெருமை என்றெல்லாம் சொன்னேனே மன்னா.
3: அமைச்சரே, இந்த வாயில் வடை சுடுகிற வேலையெல்லாம் வேண்டாம். நான் சொன்ன செய்திகளுக்கு கைமாறாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அதை சொல்லுங்கள்.
4: ஆயில் தான் வடையை சுடும், வாயில் எப்படி வடையை சுடுவது? மனா, நான் என்ன மன்னா செய்ய முடியும்?

0: வேண்டுமானால் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா?
1: சொல்லுங்கள் மன்னா, சொல்லுங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்ல போகிறாரோ தெரியவில்லையே.
0: இன்றிலிருந்து நான் சாப்பிட போகும் காஸ்ட்லியான, டெலிசியஸான, ரிச்சான ஐஸ்கிரீம்களுக்கெல்லாம் நீங்கள் தான் பணம் கொடுக்க வேண்டும் அமைச்சரே.
1: என்ன?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
8: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
9: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
11: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
10: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: பெண்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் ஷூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான்
9: பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 2
0: 1940
2: இரண்டாம் உலக போரின் போது
0: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்
2: கொல்கத்தாவில் கைது செய்யப்பட்ட தினம் இன்று.
0: ஆசிய நாடுகளின் ஒன்றுபட்ட அமைப்புகளுள் இதுவும் ஒன்று.
2: அது ஏசியான் எனும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு.
0: 1967 ஆகஸ்ட் 8 இந்த அமைப்பு உருவானது.
2: முதலில் 5 நாடுகள் மட்டுமே இந்த அமைப்பில் இடம் பெற்றது.
0: தென்கிழக்கு ஆசியாவின் கலாச்சார விதிமுறைகளை நிர்மாணிக்கும் சங்கம்.
2: தொடர்ந்து ஆசியாவின் பிற நாடுகளும் அதில் வகித்தன அங்கம்.
0: 2004
2: ஏசியான் அமைப்பில் பாகிஸ்தான் இணைந்த தினம் இன்று. உலகின் மிகச்சிறந்த ஜோதிடர்களுள் ஒருவராக திகழ்பவர்,
0: தனது புத்தகம் லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மூலம் உலகெங்கும் அறியப்படுபவர்,
2: உலகில் நடைபெறவிருக்கும் நிகழ்வுகள் சம்பவங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன,
0: பின்னால் வருவதை முன்கூட்டியே அவரால் அப்புத்தகத்தில் கணிக்கப்பட்டுள்ளன.
2: அவர் பெயரோ மைக்கேல் டி நோஸ்டடாம் என்பதாம்.
0: பிரான்சின் செயின்ட் ரெமெடி பகுதியில் பிறந்தவராம்.
2: அவரது ஆர்வம் பல சிக்கல்களை உலகில் உருவாக்கியுள்ளது என்கின்றனர் சிலர்.
0: அது அவரால் கடினப்பட்டு எழுதப்பட்டதால் அப்படி இருக்கிறது என்பவரும் உளர்.
2: 1566
0: பிரான்ஸ் நாட்டின் ஜோதிடர்
2: நோஸ்டடாம் நினைவு

0: தினம் இன்று. நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் இவர்.
1: 20ஆம் நூற்றாண்டின் புனைக்கதை இலக்கியத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்.
0: ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்பது அவரது பெயராம்.
1: கதைகளின் கதாபாத்திரங்கள் எல்லோர் மனங்களையும் கவர்ந்தது இவருக்கு கிடைத்த பெருமையாம்.
0: தி ஓல்ட் மேன் அண்ட் தி சீ நாவலுக்காக கிடைத்தது 1953 ஆண்டிற்கான புலிட்சர் பரிசு.
1: இலக்கியத்துக்காக வழங்கப்பட்டது 1954 ஆண்டுக்கான நோபல் பரிசு.
0: 1961
1: மிகச்சிறந்த எழுத்தாளர்
0: ஏர்னஸ்ட் ஹெமிங்வே நினைவு தினம் இன்று.
2: உடலையும் உள்ளத்தையும்
3: உற்சாகமாய்
2: ஆரோக்கியமாய் வைப்பது
3: விளையாட்டு.
2: உலகின் எந்த மூலையில் விளையாட்டுகள் நடைபெற்றாலும்
3: அதனை அறிந்து கொள்ள அவசியமாய்
2: இருப்பவை ஊடகங்கள்,
3: பத்திரிகைகள்.
2: 1924 ஆண்டு
3: பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது
2: சர்வதேச விளையாட்டுகள் பத்திரிகை மன்றம் உருவாக்கப்பட்டது
3: அன்று.
2: அதனால் ஆண்டுதோறும்
3: விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்கான
2: விளையாட்டு பத்திரிகையாளர்களின் சேவையை குறிக்கும் விதமாய்
3: ஜூலை மாதம் 2ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது
2: உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் நாள்
3: என்று.
2: தாய்மொழி கல்வியே
3: தரமான கல்வி என்பதை உறுதிப்படுத்தியவர்.
2: கோவை மாவட்டம்
3: பொள்ளாச்சி கோதாவடி சிற்றூரில்
2: திரு மயில்சாமி
3: திருமதி பால சரஸ்வதி அம்மையாருக்கும்
2: மகனாய் பிறந்தவர்.
3: தனது பள்ளிக் கல்வியை முழுமையாய்
2: தமிழிலேயே பயின்றார்.
3: 5 முனைவர் பட்டங்கள் பெற்றவர்.
2: அறிவியலில் அதிக ஆர்வம் கொண்டவர்.
3: மாணவர்களோடும் இளைஞர்களோடும்
2: நேரம் செலவிடுவதை விரும்புபவர்.
3: அதனால் இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர்.
2: இந்தியா முதன் முதலில் நிலவுக்கு ஆய்வுகளம் அனுப்பிய
3: சந்திராயன்1 திட்டத்தின் திட்டக்குழு இயக்குநராக இருந்தவர்.
2: தமிழிலும்
3: ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர்.
2: தமிழகத்தை சார்ந்த அறிவியலாளர்
3: மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின்
2: பிறந்த நாள் இன்று.
3: ஆண்டு 1958.
2: அனைத்துலக கிறித்துவ நற்செய்தி இயக்கம்
3: லண்டன் குயின் விக்டோரியா சாலையில் இருக்கிறது தலைமை செயலகம்.
2: வில்லியம் பூத் கேத்ரின் பூத்தால் இச்சேனை உருவாக்கம்.
3: 1829 நிறுவனர் பிறந்த ஊரோ நாட்டிங்கம்.
2: சமூக சேவையே அதனின் முக்கிய பணியாகும்.
3: பரவி இருக்கின்றது இதன் கிளைகள் உலகெங்கிலும்.
2: 1865
3: ரச்சன்ய சேனை
2: அதாவது தி சால்வேஷன் ஆர்மி
3: இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட நாள்
2: இன்று. 1947
3: ரோஸ்வெல் என்னும் இடத்தில் ஏற்பட்டது அடையாளம் தெரியாத
2: பறக்கும் பொருளினால் விபத்து.
3: அதனை நினைவு கூறும் விதமாகவும்
2: உலக அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள் நாள் அமைப்பால்
3: ஏற்படுத்தப்பட்டது ஒரு நாள்.
2: அதனால் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள் இருப்பதை அங்கீகரிப்பதற்கான
3: உலக அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள் நாள்
2: இன்று.
3: ஆண்டு
2: 2001. முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும்
3: முன்னாள் பாகிஸ்தானின் ஜனாதிபதி சிஏ பூட்டோ ஆகியோர்
2: 1972 ஜூலை 2ஆம் திகதி அன்று
3: கையெழுத்திட்ட இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான
2: இருதரப்பு உறவு பற்றிய உடன்படிக்கைக்கான
3: சிம்லா ஒப்பந்தம் நடைபெற்ற நாள்
2: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
5: இதுவரைக்கும் பல் சுவையை பகிர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு விரைந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு. நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை கைவிடலன்னா சைக்கிள் கூட ஓட்டியிருக்க மாட்டோம். எதையுமே பிடிச்சு வச்சிருக்காதீங்க கவலை முதற்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். உங்கள் பனசிரி யோகானந்த்.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 105 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில் நிகழ்ச்சி. பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே. வானவில் தலைப்பு, இன்னும் ஒரு சில வினாடிகள்ல கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் மனதோடு ராகம் வர காத்திருக்குங்க. அதுக்கு முன்னாடி வருது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகைஷியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் வீசன் சூரியன் பிரண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே. பூந்தோட்டத்தில் ஒரு நீரோட்டம் கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சி இந்த மாவட்ட நேயர்களுக்காக அப்படின்னா, கருப்பு மலை என்ற பேர் இந்த மாவட்டத்துக்கு இருக்கு. தளி, ஐயூர், மேலகிரி மலைத்தொடர்கள் காணப்படுது. ராயக்கோட்டை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை வரவேற்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26, 290 333, கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 542. நிகழ்ச்சியோடு ஜி மீரி. முதல் நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
2: சக்கரவர்த்தி, கிருஷ்ணகிரிக்கு சக்கரவர்த்தியா?
3: ஆமாங்க மேடம்.
2: கிருஷ்ணகிரியில எங்க இருக்கீங்க?
3: ஊத்தங்கர தொகுதி மேடம்.
2: சரிங்க. சரி சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சக்கரவர்த்தி?
3: மேடம் நான் வியாபாரம்.
2: ஒண்ணுமே கேட்கல, உங்களுடைய வானொலி சத்தத்தை குறைச்சிக்கலாமே.
3: நானு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம், பழ வியாபாரம்.
2: என்ன வியாபாரங்க?
3: பழம், பழ வியாபாரம்.
2: பழம்?
3: ம்,
2: எல்லா பழங்களுமா?
3: ஆமாங்க மேடம்.
2: சரிங்க சரிங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
3: படம் இட்லி கடை.
2: என்ஜாமி
3: பாடல் அனைத்து நேர்க்காக கொடுங்க.
2: எல்லாருக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.
3: நன்றி.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: யார் குட்டிமா உன் ஸ்கூல்ல இவ்ளோ முடியோட?
7: புது மிஸ்
3: டாடி வரல, இனி மம்மி ஞானே வரும்.
8: வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் நடிக்கும் கட்டா குஸ்தி 2 நாளை முதல்.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரமிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: கோடை பண்பலை நொறுபுள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
13: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
12: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
14: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
15: கவுன்சிலிங் கோட் 2624.
16: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
12: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ்.

0: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு பூமக்ஸ் இன்னவேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
2: இப்ப நம்ம மறந்துடுறோம், சில சமயத்துல சில விஷயத்த மறந்துடுறோம் வாழ்க்கையில. மறந்து போகிற தேதி இருக்கலாம், மறந்து போகிற நிகழ்வு இருக்கலாம், மறந்து போகிற சம்பவம் இருக்கலாம். ஆனால் மறந்து போகிற நபர், நாம் அடிக்கடி தொலைத்து விடுகிற நபர் அல்லது அடிக்கடி மறந்து போகிற நபர் அல்லது அடிக்கடி நம்மால் தொலைக்கப்படுகிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு ஆழமான விடை ஒன்று சொல்கிறாங்க. நம்ம அடிக்கடி தொலைக்கிற நபர் வேறு யாரும் அல்ல. நம்ம ஏதாவது ஒன்று நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்படி நடந்துருக்க வேண்டாம், நம்ம இப்படி செஞ்சுருந்துருக்க வேண்டாம், இதுக்கு இது வேறு மாதிரி கையாண்டுருக்கலாமே, நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம், அப்போது நாம் தான் நடந்துக்கிட்டோம், நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோன்னு திரும்பி கேட்டால் அந்த கணத்தில் தொலைந்து போனவர் யார். அப்போ அந்த கணத்தில் நான் அங்கே இல்லை இல்லை, இப்போ தெரியுது தெளிவாக அதை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தெரியுது, ஆனால் அந்த கணத்தில் நான் ஏன் அப்படி ஹேண்டில் பண்ணலை. அப்போ அந்த கணத்தில் யாரை தொலைச்சிருக்கிறேன்னா என்ன தொலைச்சிருக்கிறேன், அங்கே யாரோ ஒருவர் விடுபட்டு போய் விட்டார், அதாவது நான் என்ன விட்டுட்டேன், மிஸ் என்னத்தை மிஸ் பண்ணினேன் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆக்சுவல் மீனிங்காக. அதுக்கான ஆக்சுவல் இங்கிலீஷ் வேர்டு சீன்கிறத விட மிஸ்கண்டக்ட் மிஸ்பிஹேவியர், அதாவது என்னுடைய பிஹேவியர் அங்கே மிஸ் ஆயிடுச்சு, என்னுடைய கான்டாக்ட் அங்கே மிஸ் ஆயிடுச்சு, அதாவது ஏதோ ஒன்று அந்த இடத்துல விடுபட்டு போச்சு, ஒரு கண்ணி அந்த இடத்துல அறுந்து போச்சு, அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டிய ஒரு கண்ணி இல்லாமல் போச்சு, ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அது என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னா நான் தான் மிஸ் ஆயிட்டேன் அந்த இடத்துல, கரெக்டாக நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா நானாக இருந்திருந்தால், சரியா நானாக இருந்திருந்தால், ஒன்று என்னுடைய நான் வந்து முழு விழிப்போடு இருந்திருந்தால், அந்த அவேர்னஸ் முழு விழிப்புணர்வோடு இருந்திருந்தால் அது அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் அப்பப்போ பதட்டம் அடைகிறோம், அந்த பதட்டம் அடைகிற கணத்தில் பார்த்தீங்கன்னா நாம் காணாமல் போயிடுவோம், ஏன் யாரையோ திட்டுவோம், எல்லாம் ஒன்றால் தான் வந்தவனே அப்படிம்போம், யாரையோ ஒருத்தர் மேலே சில பேர் கோவம் தான் கை நீட்டி அடிச்சுடுவோம். இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்தில் மனித வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற சில சம்பவங்கள். அந்த விழிப்புணர்வுங்கிற அவேர்னஸ், அதாவது உண்மையான நான், அது உள்ளேருந்து வெளியில் வரணும். ஆனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடறாரு, 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு பள்ளிக்கூடத்து பையன் அலாரம் வைக்கிறான், காலை 5 மணிக்கு திருப்பி அடிக்கிறான் அலாரத்தை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன் பையன்கிட்ட, ஏன்பா அலாரம் வச்ச நான் நானா, அலாரத்தை திருப்பி அடித்த நான் நானா? ஸ்கூல் பையன் சொல்லுவான் நான் அவன் இல்லை. அது கரெக்டு, அதான் கரெக்டான ஆன்சர் சொல்கிறான், நான் அவன் இல்லைன்னா அப்போ நான் அங்கே இல்லை, நான் அவன் இல்லை, நானே நான், நான் தானா, நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன், நானே பார்த்து அப்படி இருக்கிற முகம் என்ன, இப்படி இருக்கிற முகம் என்ன. ஒவ்வொரு செகண்டில் ஒவ்வொரு முகம் வெளிப்படுது, ஒவ்வொரு மாதிரி நாம் அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு ரிவர்ஸில் போவோம். காலை தூக்கத்திலிருந்து விழிக்கிற பல பேரும், தூக்கத்திலிருந்து விழிக்கிற பல பேரும் விழித்த பிறகும் தூங்கிக் கொண்டேதான் வாழ்க்கை நடத்துகிறார்கள். இதுதான் யோசிக்க வேண்டிய பெரிய விஷயம். தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிறமை ஒழிய அது உண்மையான விழிப்பு என்பது நமக்கு ஏற்படாமலேயே போய்விடுகிறது. முழு விழிப்போடு இருக்கணும். ஒரு ஜென் மடாலயத்தில் 10 வருஷம் ஒருத்தன் படிக்கணும், ஒரு குருக்கிட்ட படிக்கணும், 10 வருஷம் படிக்கணும். 10 வருஷம் முடித்ததுக்கப்புறம் வெளியிலேருந்து வந்து குருவை நமஸ்காரம் பண்ணுவான். அவன் நமஸ்காரம் பண்ண உடனே குரு ஒரே ஒரு சின்ன டெஸ்ட் வைப்பார், வச்சுட்டு அவன் பாஸ் பண்ணிட்டா வெளியே காட்டுவார், அப்படி பாஸ் பண்ணாட்டி உள்ளே காட்டுவார். மறுபடியும் 10 வருஷம் படிக்கணும். 10 வருஷம் படிச்சுட்டு ஒரே டெஸ்ட்டு தான், பாஸ் பண்ணிட்டான்னு அடையாளம்னா வெளியே காட்டுவார், உள்ளேன்னா அப்படி உள்ளே காட்டுவார். நம்ம செய்கிற எல்லா செயலுக்கும் நம்ம பொறுப்பேற்றுக்கணும், தான் விழிப்புணர்வு.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
3: நேரம் 8:18. கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
4: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்.
3: உங்களுக்கும் வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
3: தேன்மொழி, அழகா பேசுறீங்க, தேனா பேசுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
4: நான் ஆடு மாடுதான்மா மேய்க்கிறேன்.
3: ம், சரிங்க. இப்ப வேலையில இருக்கீங்களா வீட்டுல இருக்கீங்களா?
4: வீட்டுல சமையல் நடக்குதுமா.
3: சமைச்சு அதுக்கப்புறமா எடுத்துட்டு போவீங்களா?
4: ஆமா.
3: சரி, தேன்மொழி அம்மா வீட்டுல என்ன சமையல்?
4: சோறு பருப்பு குழம்புதாம்மா.
3: ம், சோறு பருப்பு குழம்பு. சரிங்கம்மா, நிகழ்ச்சியில
4: ஃபேவரட் அதுதான்.
3: அப்படியா, சரி சரி சரி. என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
4: மாஸ்க்

0: படத்துல இருந்து கண்ணு மொழிய என்ற பாடல் போடுங்கம்மா. இதய விழா கொண்டா உதய விழா கொண்டாடிய இசையரசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா.
1: ரொம்ப நன்றிங்கம்மா, உங்களுக்காக பாட்டு வருது. நன்றிங்க.
0: நன்றிமா.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
2: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
4: கவுன்சிலிங் கோட் 2612.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: தென்றல் தேரில் இசை உலா கொடைப்பண்மலை 100.5. அடுத்ததா யாருங்க? வாங்க, வணக்கம். வணக்கங்க.
7: காலை வணக்கமா.
6: உங்களுக்கும் காலை வணக்கம். பேர் சொல்லுங்க.
7: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி போச்சமல்லி தாலுகா, போச்சமல்லி பக்கம் அரசம்பட்டின்னு காவாகட்டி சிற்றூர்ல இருந்து ரிட்டையர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். 37 ஆண்டுகள் பணியாற்றிய ரிட்டையர் சப் இன்ஸ்பெக்டர்மா. ஏ முருகன்மா.
6: முருகன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கலாமா?
6: ரொம்ப நலமா இருக்கும்.
7: இப்ப உதவியா கொண்டாந்தீங்க, அதுக்கு வாழ்த்து. என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய மனைவி பேர் கலைச்செல்வி அம்மா.
6: கலைச்செல்வி அம்மா.
7: ஆமாமா. என்னுடைய மகன் சத்யராஜ்.
6: சரி.
7: என்னுடைய மகள் வந்து சண்முக பிரியா, சத்திய பிரியா.
6: என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும்?
7: எல்லாம் வந்து என்னுடைய பேரன் மகளுடைய மகன் இன்னைக்கு சென்னையில வேலை செஞ்சிட்டு இருக்க. மகிழ்ச்சிமா.
6: சரிங்க.
7: நான் வந்து 37 ஆண்டுகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தமா.
6: சரிங்க. இப்ப மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க இல்லையா?
7: உங்களுடைய
6: விருப்ப பாடல என்னன்னு சொல்லுங்க.
7: என்னுடைய விருப்ப பாடலாக நண்பர் காட்டூர் கே கே கணேசன் சேலம் அவருக்கும் நம்ம அரசம்பட்டி அருக்கும் கொடுமா பாட்டு. பணம் வந்து சொல்லுமாமா.
6: சொல்லுங்க.
7: சின்ன மச்சான், செவத்த மச்சான், முகம் கருத்த மச்சான், பாட்டு அந்த புதிய பாடல
6: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: கோடைப்பன் விலை 0.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நீர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்டாவின் வானவில் இன்றைய வண்ணம். பார்த்தோம், பார்க்காம வந்துட்டேனே. நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள். நேரம் வந்து 8:32 ஆயிடுச்சு. கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சியில். அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கங்க.
2: மேடம், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் வேடர் தட்டுக்கல் இருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேன்.
1: கல்யாண சுந்தரம்,
2: ஆமாங்க மேடம்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஆக்டிங் டிரைவரா இருக்கேன் மேடம்.
1: இன்னைக்கு வேலைக்கு போலையா?
2: இல்ல மேடம், ஈவினிங் தான் போவேன் மேடம். 3 மணிக்கு மேலதான் பேசுறேன்.
1: டெய்லி 3 மணிக்கு மேலதான் போவீங்களா?
2: ஆமாங்க மேடம். ஆமா.
1: சரிங்க சரிங்க. எந்த இடத்துக்குலாம் போவீங்க?
2: தமிழ்நாடு முழுக்க சவாரி வரும் மேடம், போயிட்டு வருவோம். போகும்போது பெரும்பாலும் நாம இன்டர்நெட் ரேடியோல தான் கேட்போம். கொடைக்கானல் எனி டைம் ஓடிட்டே இருக்கும்.
1: பாட்டு கேட்டே போவீங்க நிகழ்ச்சி எல்லாத்தையும்?
2: ஆமாங்க மேடம்.
1: சரிங்க, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
2: நானும் என்னோட மனைவி ஸ்ரீவித்யா, எனக்கு 3 பெண் குழந்தைகள் மேடம்.
1: என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அர்ச்சிதா, மீரா. நேற்று உதய விழா கண்ட கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றிங்க. சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
2: துணிவு படத்துல இருந்து சில்லா பாடல் வேணும்
1: உங்களுக்காக. பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.
3: அட்டி உள்ள யாருமா

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் நடிக்கும் ஷான் ரோல்டன் இசையில் கட்டா குஸ்தி 2 நாளை முதல்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
2: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
6: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்டாவின் வானவில் பார்த்தோம் பார்க்காம வந்துட்டேனே அப்படிங்கிற தலைப்பில் வர இருக்கு. நெறி ஆளுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள். இப்போ மனதோடராகும் நிகழ்ச்சியில் யாருங்க வாங்க? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கங்க
5: மேடம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பேசுறேன் மேடம். நேத்துல இருந்து போன் பண்றேன், லைன் கிடைக்காம இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
4: சந்தோஷமா பேசுறேன்.
5: கோடை பண்பலைக்கு அந்த 27வது ஆண்டு வாழ்த்துக்கள் மேடம். அங்க எல்லா ஒருத்தன் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் மேடம்.
4: நன்றிங்க. வாழ்த்துக்கு நன்றி. பேர் சொல்லுங்க
5: மேடம். பேர் காந்திகுமார் மேடம்.
4: காந்திகுமார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
5: மேடம்? நான் காலேஜ் லெக்சரரா இருக்கேன் மேடம்.
4: என்னங்க?
5: காலேஜ் லெக்சரரா இருக்கேன் மேடம்.
4: அப்படிங்களா?
5: ஆமாங்க மேடம்.
4: இன்னைக்கு கிளம்பலையா காலேஜுக்கு?
5: நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து மனதோடு ராகம். வணக்கம்.
2: 24 மாவட்ட நேயர் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட கோடை பண்பலைக்கு இனிமையான காலை வணக்கமா.
1: உங்களுக்கும் காலை வணக்கம்.
2: வந்து இணைப்பு பிடிக்க முடியவில்லமா. நம்ம பண்பலை வந்து இன்னும் பல ஆண்டுகள் வந்து பல்வேறு சாதனைகள் புரியணுமா, அதுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தட்டலிருந்து ஆறுமுகமா.
1: ஆறுமுகம் ஐயா, வாழ்த்துக்களுக்கு நன்றி. என்ன பாடல் கேட்கலாம்?
2: ஆமா, தலைவன் தலைவி படத்துல இருந்து இந்த பொட்டல மிட்டாயின்னு ஒரு சாங் வருமா, இது நம்ம அனைத்து மாவட்ட நேயருக்கும் தாங்களுக்கும் சேர்த்து கொடுங்கம்மா.
1: எல்லாருக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்
4: முகத்தில் வருவார் சைபால், சொரியா கிரங்கம் சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
0: சைபால்
1: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார். அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபச்சாரம் தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை. குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, ரெண்டு வேளையும் பால், பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படி நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் அது தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை. சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும். சோபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது. கொல்ல பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்க கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்பை கூட அசைச்சதில்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை. ரொம்ப நேரம் யோசிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம். அப்போவாவது நமக்கும் அந்த

0: மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ளே. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சிட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றிவிட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிடுது. அந்த ஆள் பயந்து போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான். இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது. மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்கு ஆகும்? அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதைக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டான்னா அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான். தர தரன்னு இழுத்துட்டு போனான். அடித்து கொல்ல பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அன்ன ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது இப்படி? அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும். ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை, ஆனால் நம்மளை அடிக்கிறான். இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான். இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷனும் அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானான், வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு
1: நானும்.
2: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: கிருஷ்ணகிரி மாவட்ட அன்பு உள்ளங்களை சந்தித்து விருப்ப பாடல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜெய் மேரி. நன்றி நேயர்களே.

Viking Bunions and Briefs. கோடை பண்பலையின் உருப்பிலே இந்தலினி விரிகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்டாவின் வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவராயில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: அனில் பாஸ்தா வழங்கும் வானவில்.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே, ஒரு யதார்த்தமான சொல்லாடல். நாம் அன்றாடம் அல்லது அடிக்கடி பயன்படுத்தும் வாடிக்கை வார்த்தைகள், நம் மனநிலையை காட்டிக் கொடுக்கும் கரிசனை கலந்த சொற்றொடர், பல நேரங்களில் பல இடங்களில் உங்களுக்கும் தோன்றியிருக்கும். அடடா, பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே. நினைவுகளை உணர்வுகளை பகிர்ந்துக்க அழைக்கிறது 100.5. அறிமுக நேயர்கள் 24 24 24 வரலாம். சகோதரிகள் 24 24 29 இணையலாம். மற்ற அனைத்து வழக்கமாய் பேசும் நண்பர்கள் 24 24 26 அல்லது 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நேயர்களை சந்திக்க வானவில் மேடையில் காத்திருக்கிறார் மயிலப்பன் அவர்கள்.
7: நேரம் 9:06. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இனிமையான காலை பொழுதில் அழகாக மலர ஆரம்பித்தாச்சு. இன்றைய வானவில்லின் வண்ணம் பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே அப்படின்னு நம்ம பல நேரங்களில் சொல்லுவோம். நம்ம வாழ்க்கை ரொம்ப பரபரப்பாக போகுதுன்னு நம்ம நம்புகிறோம். டெய்லி காலையில் எந்திரிக்கிறோம், கடன் நம்மளோட அன்றாட வேலைகளை செய்கிறோம், சாப்பிட்றோம், ஓடுறோம், வேலைக்கு போகிறோம், திருப்பி வேலைக்கான முன்னேற்பாடுகள், வேலையில் இருக்கக்கூடிய சவால்கள், வேலையை முடிக்கக்கூடிய இலக்குகள், இதை துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். வேலையை முடித்ததும் திருப்பி என்ன பண்ணுவோம், சாயந்தரம் கடன்னு ஓட ஆரம்பிப்போம். வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வர வழியில் பால் பாக்கெட் வாங்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும், இப்படி வாங்குறதுக்கான, இதுவும் குழந்தைகள் பள்ளியில் படிக்கிறாங்கன்னா அவனுக்கு அட்டை போடுறதுக்கு அட்டை, ப்ராஜெக்ட்டுக்கு மேட்டு, இப்படி ஓடிக்கிட்டே இருப்போம். இப்படி இந்த ஓட்டத்தோட நோக்கம்தான் என்ன, எங்கே தான் ஓடுறோம்? இப்படி ஓடும்போது நமக்கு எதிர்த்தாப்பில் நண்பர் வருவார். நேரம் இல்லை, இப்போ பார்க்க முடியும், இப்போ பார்த்தா அவன் அரை மணி நேரம் நம்மளை பிடிச்சி பிடிவேன், போச்சு, ஓடிடுவோம், பார்த்தும் பார்க்காம போவோம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தும் பார்க்காம வீட்டுக்கு வந்துடுவோம். வந்த பிறகு இந்த மனசு இருக்கு பாருங்களேன், சும்மாவே இருக்காது, ச்சே பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே, ஒரு 2 நிமிஷம் அவனோட பேசியிருக்கக்கூடாதா, ரொம்ப என் மேலே அன்பாக இருப்பேன், பாசமாக இருப்பேன், எனக்கு ஒன்றுனா துடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம இயல்பில் அந்த நண்பரை பற்றினா அபிமானம் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், பார்த்தும் பார்க்காம வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தும் பார்க்காம வந்துட்டனேன்னு சொன்ன நினைவுகளை நிகழ்வுகளை இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிற வாங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24, மற்ற அனைத்து நேயர்களுக்குமான 2 எண்கள் 24 24 26, மற்றும் ஒரு எண் 290 333. மகளிருக்கான எண் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: வணக்கம்மா.
8: திண்டுக்கல் மாவட்டம் மாலையகொண்டன்பட்டிலேருந்து ராதாசிங் சார். உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக பேசணும் எங்களுக்கு இணைப்பே கிடச்சிருக்கு.
7: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா உங்கள்கிட்ட பேசுறதுல, எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. திண்டுக்கல்ல இருந்து ராஜலட்சுமி அம்மா.
8: ஆமாங்க சார்.
7: பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே என்ன சொல்ல போறீங்க?
8: நம்ம பண்பலை தாங்க சார், நம்ம

0: பண்பலை வந்து 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடைரோடு 12 கேட்ல வந்து தேடி வரும் பண்பலை பண்ணாங்க.
1: சரி,
0: அப்ப நான் வந்து முக்கியமா எங்க அக்கா பொண்ணு திருமணத்துக்காக போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நம்ம பண்பலை பேட்டி எடுத்துட்டுக்காக நான் பஸ்ல போயிட்டு
1: இருக்கேன்.
0: நம்ம இறங்கிடலாமான்னு தோணுது, ஆனா இறங்கிட்டான் மேரேஜ் போய் மிஸ் பண்ணிடுமே அப்படின்னு நம்ம பண்பலை பேசவே முடியல சார். நம்ம தேடி வரும் பண்பலில் நான் போகவே முடியலங்க சார். பின்னாடி வந்தாங்க, சுடுகாட்டி வந்தாங்க, என்னால போக முடியலங்க சார்.
1: அது வந்து
0: என்னோட பள்ளி தோழிங்க சார். நான் பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்ப அந்த பொண்ணு பார்த்தேன், மலர் அவங்க பேரு. நான் கண்டிப்பா சொல்ல சார், நிப்பாட்டுங்க சார், நீங்க டிக்கெட்டு கூட நீங்க காசை கொடுக்க வேணாம். நான் என்னோட ஃப்ரெண்டுகிட்ட பேசணும் அப்படின்னு
1: சொன்னேன்.
0: இல்ல, பஸ் மூவ் ஆயிடுச்சு, நாங்க நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்க்கவே இல்லை சார். 10 வருஷம் ஆயிடுச்சுங்க சார்.
1: இப்போ வர பார்க்க முடியல.
0: ஆமாங்க சார், அதாவது கேட்டா அவங்க போன் பண்ணவும் நம்பிக்கையில் அவங்க நேமம் சொன்னாங்க சார்.
1: அவங்களோட அலைபேசி எண் எதுவுமே அவங்க கையில் இல்லையா?

0: இல்ல பஸ் மூவ் ஆயிடுச்சு நாங்க நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்க்கவே இல்லை சார், 10 வருஷம் ஆயிடுச்சுங்க சார்.
1: இப்போ வர பார்க்க முடியல.
0: ஆமாங்க சார், அதாவது கேட்டா அவங்க போன் பண்ணவும் நம்பிக்கையில் அவங்க நேமம் சொன்னாங்க சார்.
1: அவங்களோட அலைபேசி எண் எதுவுமே அவங்க கையில் இல்லையா?
0: எதுவுமே இல்லைங்க சார்.
1: சரி சரி, ஒருவேளை அவங்க வானொலி கேட்டு உங்க என்ன எப்படியாவது கண்டுபிடிச்சு பேசுனாங்க.
0: நான் அலைபேசியில இல்லைங்க சார், இப்போதான் சார் வந்திருக்கு.
1: ஆமா ஆமா, அது நிச்சயமா, அது நிச்சயம்தான். உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே சே. அன்னைக்கு என் தோழி, அவங்க தோழியோட பேர் சொல்லியிருந்தாங்க மலர்னு, அவங்கள சந்திக்காமல் வந்துட்டேனே. பஸ்ஸில் டிக்கெட்டு போனாலும் பரவாயில்ல, இறங்கி அவங்கள சந்திச்சே ஆகணும், ஆனால் முடியலைன்ற அந்த வருத்தம் இருக்குது பாருங்கள். அது 10 வருஷம் ஆனாலும் இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே. இப்போ யார் பார்த்தும் பார்க்காம வந்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம்.
2: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்த்துலேருந்து இளங்குவங்க ஐயா.
1: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். ஐயா, நான் பார்த்து பார்க்காம யாரையும் போக மாட்டேன், பார்த்துட்டே வரும்னு நினைப்பேன். ஒரு சில நேரத்துக்கு இப்ப இந்த சூழ்நிலை ஏற்படுது, ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, சின்ன பிரச்சனையா தான் இருக்கும்.
1: அப்படி சொல்லுங்க.
2: ஏதோ ஒரு வகையில ஊதியது பெருசாயிரும். அது மாதிரிதான் வைகாசி மாசம் அந்த எங்களுக்கு எப்பயுமே குலதெய்வத்துல ஒரு பூஜை செய்வோம். நாங்களே குடும்பத்தோட போய் தான் அண்ணாரு வந்திருந்தாரு. நான் நேரடியா பாக்குறோம், அவரும் பாக்குறாரு, என்னையும் பாக்குறாரு, நாங்க பாக்குறோம், பேசல. வெளியில வந்து எங்க வீட்டுக்கார மாட்டி எங்க பிள்ளைகிட்ட சொல்றோம், எங்க அண்ணன் நேரடியா பாத்துட்டேன், நீ பாத்துட்டாரு, பேசலையே அப்படின்னு. ஏப்பா இப்படி மனசுல நினைச்சிட்டு பாத்து பாக்கணும் சொல்லிட்டு இருக்க நேரம் பேசிட வேண்டியதானே? இல்லம்மா, எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு மனசு ஒத்துதே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏப்பா நீங்க பேசுன்னு நினைச்சா பேசிட வேண்டியதானப்பா.
1: சரி சரி, அதான் நியாயம்
2: அப்படின்னு அவ சொல்றா. இருந்தாலும் அந்த பார்த்து பார்க்காம பேசாம வந்துட்டுமே அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை கேட்கறப்ப அந்த நினைவுகள் என்ன கொண்டு வந்துச்சிங்க. இதே மாதிரிதான் நண்பர்களே ஒரு சிலர் பிடிக்காதவங்க இருப்பாங்க, ஏதோ சின்ன பிரச்சனை தான் பேசாம இருப்போம், அந்த நேரத்துல உணர்ந்து உறுத்தும் நமக்கு. சரி பாக்கலாம், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வருத்தம் பேசிக்கலாம் அப்படின்னு இந்த நாளத்தை கடத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்கய்யா.
1: நிச்சயமாங்க ஐயா, நிச்சயமாக உங்களோட கருத்துக்கு நன்றிங்க, நன்றி. நிறைய இடத்துல இந்த நிகழ்வை நம்ம அன்றாடம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இப்போ அவங்க சொன்ன நிகழ்வு நடந்திருக்கும். நமக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும், மன நெருடலான உணர்வு இருக்கும், இல்லை ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கும். ஒவ்வாமைன்னு அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்கிற காரணம், ஒரு சில செயல்கள் செய்யும்போது நமக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்படும், என்னடா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. அந்த மாதிரியான சூழலில் பார்த்தும் நம்ம பார்க்காம தான் வந்துடுவோம். ஆனால் அதற்கான நிகழ்வுகளுக்கு தொடர்பான விஷயங்களை நம்ம நிறைவில் பேசுவோம், அது வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைய வானவெளியின் வண்ணம் பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே இதாங்க. வாங்க, உங்களோட கருத்துக்களை கேட்க ஆவலாக இருக்கும். சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கவுன்சிலிங் கோட் 2624.
12: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
13: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-515.
9: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?

0: வழங்கும் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கும் கட்டா குஸ்தி 2 நாளை முதல்.
1: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஜூலை 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஜூலை 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
3: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
2: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
3: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
4: கவுன்சிலிங் கோட் 4959.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
5: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
7: Counseling code 2612.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
12: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
13: +2 முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
14: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: கவுன்சிலிங் கோட் 2624.

கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவில்லின் வண்ணம், பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே, இந்த ஏக்க உணர்வோட நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இன்றைய வானவில் வளம் வந்துட்டுருக்கு. பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே நம்ம சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். இன்றைய போக்குவரத்து சூழலில் ரொம்ப கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்குல்ல, அதுவும் காலை நேரம் இல்லை போகிற பாதைகளில் சாலை பணிகள் நடைபெறலாம், அதற்கான நெரிசல் இருக்கும். நெரிசல் இல்லாத இடம் எங்கெங்கே இருக்குது? அது நிஜம்தான். அப்படி ஒரு சமயத்தில் ஒரு நண்பர் போயிட்டுருக்கார், அந்த சரியான கூட்ட நெரிசல், ரொம்ப பயங்கரமான கூட்ட நெரிசல். அவரோட பாலிய நண்பன், பள்ளிப்பருவ நண்பனை பார்க்குறாரு. அவனும் எய்தாப்பில் வண்டியில் போயிட்டுருக்காரு. ஏ மாப்பிள்ள என்ன அப்படின்ற நில்றான்னு அந்த டிராஃபிக்கில் கத்துறாங்க. ஆனால் ஒன்றும் யாருக்கும் கேட்கலை. ஆனால் அந்த நண்பரும் பார்த்துட்டாரு, இவரும் பார்த்துட்டார், கையை மட்டும் காமிச்சிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு நான் பார்க்காம வந்துட்டேனே, பார்க்காம வந்துட்டேனே. இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன தான் பேச முயற்சித்தாலும் அந்த நட்பை புதுப்பிக்க முடியலை. பள்ளி பருவத்தில் செய்த சேட்டைகள், செய்த குறும்புத்தனங்கள், ஒன்றாக இணைந்து சுற்றி திருந்த நினைவுகள், இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் உருவாகுது. அது மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் பகிர்ந்துக்கிறலாம். பார்த்தும் பார்க்காம

0: வந்துட்டனே அப்படின்றதான் இன்றைய வானவில்லின் தலைப்பு. இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: காலை வணக்கம் மயிலப்பன் அவர்களுக்கு.
0: வணக்கம் அம்மா.
1: புள்ளக்காப்பாளை சித்ராமாணிக்க பேசுறப்பா.
0: சொல்லுங்கம்மா, பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே.
1: பார்க்காம வந்தது எவ்வளவோ இருக்குது. இப்பப்பா சமயத்தில் பார்த்தது கொடைக்கானுக்கு வந்திருந்தோம். பாதிதான் பார்த்தோம், பாதி பார்க்காம வந்துட்டோம். ஒரே விசாரணை, உங்களை எல்லாம் பார்க்கல இருந்தே ரொம்ப கவலையா இருக்குது எங்களுக்கு. பாதி பேரை பார்த்தோம், பாதி இடத்தையும் பார்த்தோம், மீதி இடத்தை பாக்கறதுக்கு எங்களுக்கு நேரம் பத்தல. வந்துட்டோம்,
0: அது ஒரு மன ஏக்கமா இருக்கு. என்ன
1: அதே ஏக்கமா இருக்குது? இன்னொரு தடவை வந்து பார்க்கணும்னு ஆசை. என்னோட உடல் நல்லா வந்து அங்க வர்றதுக்கு ரொம்ப வரும்போதே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. வாந்தி எடுத்து எடுத்து வரும்போது, கீழே வரும்போது நல்லா இருந்துச்சு, போகும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் மேல ஏறும்போது. அதனால இன்னொரு தடவை வரணும்னு ஒரு ஆசைப்படுறேன். என்னோட உடம்பு நல்லா வரக்கணும்னு சரி, நான் ஆண்டவன் வேண்டிக்கிறப்பா.
0: நிச்சயமா பாடு.
1: நாலு வரி
0: சொல்லுங்க, சொல்லுங்க,
1: சொல்லணும்னு பாடுற ஆசைப்படுறேன்.
0: பாடுங்க, பாடுங்க.
1: பால் போலவே கோடை பண்பலை யார் காணவே
0: நன்றிப்பா. நன்றிம்மா, நன்றி. இந்த பார்த்தும் பார்க்காம வந்துட்டேன்னுன்றதில் நான் இப்படி ஒரு விதத்தில் யோசிக்கலை. நம்ம நிறையா சுற்றுலா தலத்துக்கு போவோம், பார்த்தும் பார்க்காம மாட்டேன். ஆகா, குணாக்கோக குணாக்கோகன்னாங்களே, இவ்வளோ சுபாசு சுபாசுன்னு கத்துறானுங்களே, இன்னும் கூட்டமாக இருக்குது. சரி, இன்று போய் நாளை வருவோம் அப்படின்னு நம்ம கிளம்பிடுவோம். கடைசி பார்த்தா பார்த்தும் பார்க்காம அந்த வாசலில் நின்று பார்க்காம மாட்டேன்னுன்ற ஒரு உணர்வில் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. கேட்க வித்தியாசமாக தானே இருக்குது. பார்த்தும் பார்க்காம வந்துட்டானே. யார் இப்போ அடுத்து இணைப்பில் இணைகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
2: மயிலப்பன் தம்பிக்கு. காலை வணக்கம், உச்சமான வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவிலிருந்து சுமதி திருமுருகன். நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கோங்கம்மா. நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கேங்க சார். நேற்று கல்லாம் நடந்தது சூப்பராக இருந்ததுங்க. பாட்டு பாட்டுக்கு பாட்டு விடுகதை அருமையா இருந்ததுங்க. நேரம் போனதே தெரியலீங்க. 27 வருஷத்துக்கு இளங்கும் வரைக்கும் இன்னொரு முறை நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுறேங்க.
0: நன்றிங்கம்மா, நன்றி. அதுவும் உற்சாகமான காலை வணக்கம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு இருந்தேன். உற்சாகமான காலை வணக்கம்.
2: இந்த பேச்செல்லாம் கேட்டாலும் எனக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜி கிடைச்சிருதுங்க. இன்னைக்கு என் பேச்சு அதிரப்பாப்பாவுக்கு பிறந்த நாளுங்க. ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க.
0: பேர் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
2: அதிரா.
0: அதிரா அவர்களுக்கு, அதிரா குட்டி பாப்பா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள்.
2: நன்றிங்க சார். நான் பேசுறது இல்லைங்களா, அங்க சொல்ல முடியாதுங்க. அதனால பண்பலை மூலியமா சொல்லிக்கிறேன். நான் வளர்த்த குழந்தை.
0: ஓ சரிங்கம்மா, சரி. இப்ப பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே, சொல்லுங்களேன், கேட்டுருவோம்.
2: ஆமா, அன்னைக்கு ஈரோடு போயிருந்தீங்க, பொண்ணு கூட்டிட்டு போனாலுங்க. எனக்கு வந்து பார்வை மாற்றத்திறனாலிங்கனால நான் பார்க்க முடியாதுங்க. அப்புறம் எங்க ஊர் பொண்ணு ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு போத்துக்கு வண்டியில போயிருச்சது. என் பொண்ணு சொன்ன அம்மா அம்மா கடை போறாங்க அப்படின்னு. அப்புறம் கூப்பிடு கூப்பிடு, நான் பேசிக்கிறேன், ரெண்டு வார்த்தையாவது பேசிக்கிறேன், அந்த அக்காட்ட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னுங்க. வண்டியில போறேங்க, நாம கூப்பிடக்கூடாது, விஸ்கன் அவங்க நிறுத்தின ஏதாச்சும் ஆயிரு அப்படின்ட்டு எங்க பொண்ணு சத்தம் போட்டதுன்னு அப்ப முட்டுருச்சுங்க. ஆனா போன் நம்பர் இல்லைங்க. அதான் என் போன் நம்பர் என் பையன் அழிச்சு நான் தொடர்பு கொள்றதுக்கு வழி இல்லைங்க. அதனால கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குதுங்க. ரெண்டு வளமா பேசிருக்கலாமே அப்படின்னு.
0: கவலையே படாதீங்க, அதற்கான சூழல் சரியா வரும். எல்லாமே ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னாதான், வாழ்க்கை ஒரு வட்டம் சரியா வரும்னு. அந்த வட்டம் திருப்பி சரியாக கொண்டாந்து உங்களுக்கு என்ன பார்த்தும் பார்க்காம வந்துட்டேன்ற மன உணர்வு இருக்கோ அதை சரிப்படுத்தும் நம்புவோம். உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றி. நேரம் 9:23, கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே இந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வானவிழா வளம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பகிர்ந்துக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ்.

0: of strong foundation chettinad cement the perfect concrete choice
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல் கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: மைப்பூசி நின்னேனோ அழகான பாடல் வரிகளோட வானவில் நிகழ்ச்சியை மீண்டும் இணைகிறோம். இன்றைய வானவில்லின் வண்ணம் பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே. அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடந்து போகக்கூடிய நேர நிகழ்வுகளில் நிறைய மனிதர்களை சந்திப்போம். நம்மோட நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க, பழக்கத்தில் இருப்பாங்க. ஒரு நான் ஒரு 100 பஸ்ஸில் ஏறுறவங்களாக இருப்பாங்க, நம்மளை பார்த்ததும் அண்ணே அப்படின்னு, இல்லை தம்பி அக்கா அப்படின்னு கை தூக்கி பேசியிருப்பாங்க. ஒரு புன்முறுவலோடு இருப்பாங்க, பார்த்தீங்களா? புன்முறுவல்னு வந்து நான் இங்கே சிரிக்கிறேன்னு தட்டை பார்த்துட்டேன். புன்முறுவலோடு இருப்பாங்க. இந்த மாதிரியான மனிதர்களை நம்ம பார்ப்போம். ஆனால் ஏதோ ஒரு சூழலில் பார்த்தும் பார்க்காம வந்திருப்போம். ஐயோ, அப்புறமேட்டு சொல்லுவோம், பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே அப்படின்னு. நீங்கள் அப்படி யாரை பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனேன்னு சொல்வதற்கான களமாகத்தான் இன்றைய வானவில் வளம் வந்துட்டுருக்கு. இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: ஐயாப்பன் ஐயாவுக்கு காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் ஐயா, பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே, சொல்லுங்களேன்.
1: ஆமாம் சார், பார்த்தும் பார்க்காம நல்லா நீங்கள் 300 நல்லா அருமையாக சொன்னீங்க. ஆமாம், எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அக்கா மாப்பிள்ள தான் சார், பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு எங்கே ஒரு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு வேகமாக போய்கிட்டு அவர் ஏன் கூப்பிட்டு இருக்காரு. நான் கவனிக்காமல் லவக்கில் பஸ்ஸில் ஏறிட்டேன் சார். அதுங்க அவனை பார்த்தேன், என்ன எங்கள் ஊருக்கு வந்து ஒரு பஸ்ஸு தான், அடுத்தடுத்து வந்து தெரு நம்ம வந்து மாறி மாறி போகணும். நல்லா முன்னாடி தெருவா அப்படியே ஊரில் போய் இறங்கிடலாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பஸ்ஸு ஒரு டைம் தான் வரும். அந்த மாதிரி பஸ்ஸை போய்க்கு வந்து போன விட பேசிக்கிட்டே இருப்பேன், நம்ம அடுத்த வாட்டி பேசிக்கலாம், டக்குன்னு போயிட்டேன் சார்.

0: கொஞ்சம் வீட்டுல போய் இறங்கின பார்த்து அந்த மாதிரி ஐயோ நம்ம பேசி இன்னைக்கு வச்சுட்டு வந்திருக்கலாமே, பஸ்ஸே போனாலும் வரும் போகணும்னு வருத்தமாக இருந்துச்சு சார். வீட்டுக்கு வந்த உடனேதான்
1: அதுக்கடுத்தாவது பாத்தீங்களா, அவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா?
0: வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கல எனக்கு, நான் ஃபோனில் தான் பேசி நேரில் இருந்தால் போகல சார் அதுங்க.
1: நன்றிங்க, நன்றி. என்னதான் அலைபேசி, தொழில்நுட்பம், முகநூல், புலனம், அதாவது கட்சவி, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் சொல்கிறாங்க, ஆனால் அந்த முகத்தை பார்த்து நேராக பேசுகிறதோட இன்ப உணர்வு இருக்குது பாருங்களேன், அடாடாடா, அதை சொல்லவே முடியாது, அவ்வளோ அழாது இன்பத்தை தரும். சரி, இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்க, அவங்க என்ன கருத்தை முன்வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
2: ஐயப்பன் ஐயாவிற்கு காலை வணக்கங்களுடன் கைலாச மலை மலருங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்கம்மா, நீங்கள் நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: சொல்லுங்கம்மா, பார்த்தும் பார்க்காம வந்துட்டானே?
2: நான் பார்த்தும் பார்க்காம வந்ததுங்க ஐயா. நம்ம ஒரே விழா போட்டாமா ஐயா, நம்ம கோடை பண் விளையோடய ஒரே விழா போட்டிருந்தாங்க ஐயா, வித்யா மந்திரி ஸ்கூல்ல. அது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிங்க ஐயா. அப்போ பார்த்தீங்கன்னாங்க ஐயா, மகா சோமஸ்கந்தமூர்த்தி ஐயா வந்து நிகழ்ச்சியெல்லாம் வந்து அவரு தாங்க ஐயா அப்போ இயக்குனராக இருந்தாரு. அப்போ வந்து ஐயா வந்துங்க ஐயா நிறைய ஆர்ஜேக்கள்லாம் வந்திருந்தாங்க, ரவி அண்ணா, பிரிட்டோ அண்ணா எல்லாருமே வந்திருந்தாங்க ஐயா. அப்ப வந்து அண்ணன் பக்கம் அதாவது கே மகேந்திர அண்ணா இருந்தாங்க ஐயா. மகேந்திர அண்ணா வந்து என் பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருந்தாங்க ஐயா. ஆனா ஐயா மகா சோமஸ் கந்தமூர்த்தி ஐயா வந்து ஒவ்வொருத்தரையா உங்களை எல்லாம் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கீங்கன்னு
1: சொன்னாங்க.
2: என் பக்கத்திலே நின்றுகிட்டு இருந்த அண்ணா ஓட்டட்டமா ஓடி நான் கே மகேந்திரன்னு சொன்னாங்க ஐயா. நான் பக்கத்திலே நின்னு இருந்தோம், அந்த அண்ணன் என்ன ஆறுனு எனக்கு தெரியலீங்க ஐயா. அப்ப வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மனசுல அது இருக்குங்க ஐயா. நம்ம அந்த அண்ணன் பக்கத்துல இருந்து நம்ம அந்த அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை பேசாம விட்டுட்டோமே
1: அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு. அதுக்கப்புறம் தேடி வரும் பண்பலை இந்த மாதிரி நிகழ்வுகள்ல எங்கேயாவது சந்திக்க வாய்ப்பு இருந்திருக்குமே, கிடைக்கல அதுவும்?
2: அப்ப வந்து கிடைக்கலங்க ஐயா. அப்ப வந்து ரொம்ப அப்ப எல்லாம் இந்த அளவுக்கு அந்த தேடி வரும் பண்பலை நிகழ்வு அப்ப எல்லாம் இல்லைங்க ஐயா.
1: இல்ல
2: இப்பதாங்க ஐயா, தற்சமயமா தாங்க ஐயா, ஒரு 10 வருஷமா தாங்க ஐயா அது இருக்கு.
1: 20 வருஷத்துக்கு முன்னாடின்றப்ப 2006 ஏறக்குறைய
2: பொண்ணு 3 வயசு குழந்தைங்க ஐயா.
1: அப்பாடி,
2: இன்னைக்கு வரைக்கும் ஐயா மகேந்திர அண்ணனை நான் பார்த்ததே இல்லைங்க ஐயா. அது இன்னைக்கும் மனசுல அப்பெல்லாம் நிறைய ஆர்ஜேகள் வந்து பெனர்ஜி கூட வந்திருந்தாங்க ஐயா. அப்ப முரளி அண்ணா வந்திருந்தாங்க, அப்ப வந்து சித்ரேஷ் ரவி எல்லாரும் வந்திருந்தாங்க ஐயா. ஆனா அண்ணங்கிட்ட நின்னும் நான் பேச முடியாம விட்டுட்டு வந்துட்டேனே. இன்னைக்கு எல்லார்த்தையும் இப்ப பெனர்ஜியில் கூட பாத்துருக்கேங்க ஐயா, ஆனா இன்ன வரைக்கும் அந்த அண்ணனை பார்த்ததே இல்லைங்க ஐயா.
1: சே, பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே அப்படின்ற உணர்வுக்கு ஒரு நிகழ்வை சொன்னீங்க. நன்றிங்கம்மா, நன்றி. ரொம்ப கருத்து உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்படி தாங்க நம்ம நிறைய இடத்துல போகிறோம், நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க, நம்ம பேசலாமா, யாருன்னு கேட்கலாமா, சரி வேண்டாம் ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அவங்களே சொல்லுவாங்கன்னு காத்திருப்போம். அதேமாதிரி பக்கத்தில் இருக்க நபரும் அதே எண்ணத்தில் இருப்பாப்புல, சரி நம்ம என்னமாவது கேட்டு எதுக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பார்த்துட்டோம் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு வந்துடுவோம். அப்புறமேட்டு தான் இவங்க தான் நின்னாங்களா நம்ம பேச முடியல. இந்த உணர்வு எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்வில் நடந்திருக்கு, நிகழ்வாக நடந்திருக்கு. இதை பகிர்ந்துக்கூடிய களமாக தான், இதை பகிர்ந்துக்கிறக்கூடிய களமாக தான் இன்றைய வானவில் வந்துட்டுருக்கு. வானவிலின் வண்ணம் பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே. தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா வழங்கிய வானவில்.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் நடிக்கும் கட்டா குஸ்தி 2 நாளை முதல்.
5: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
6: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 முதல் August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
0: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: நேரம் 9:39. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம் பார்த்தும் பார்க்காம வந்து

0: பட்டனேன்ற நிகழ்வுகளை உணர்வுகளை பகிர்ந்துக்கிறக்கூடிய நிகழ்வாக வளம் வந்துட்டுருக்கு. இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்க, யாரை பார்த்தும் பார்க்காம வந்துட்டேன்னு சொல்ல போகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கு சௌந்தர்யா பேசுகிறேன்.
0: சௌந்தர்யா அம்மா வணக்கம்.
1: வணக்கம்ண்ணா.
0: இதான் முதல் முறை பேசுகிறீங்களா?
1: ஆமாங்க.
0: சரி சரி, அந்த கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் தைரியமாக பேசலாம் பேசலாம். சொல்லுங்கள். பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே.
1: எனக்கு பந்தலிருந்து ஜூன் 8 வந்தீங்கன்னா வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு.
0: சரி, ஜூன் 8.
1: ஆமாங்க. அதுக்கு அந்த பண்பலையில வந்ததுக்கோசரம் மற்ற இடத்த பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குண்ணா.
0: ஓ, பண்பலையை வந்து பார்த்துட்டீங்க, கொடைக்கானல சுத்தி பார்க்கலையாப்பா அப்படி சொல்றீங்களா?
1: ஆமாங்கண்ணா.
0: ஓ சரி சரி.
1: அது மட்டும் இல்லாம பண்பலையில என்னென்ன இடம் இருக்குண்ணா பார்க்க முடியாம போயிடுச்சு.
0: கவலையே படாதீங்க, அதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். வரும்போது பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே அப்படின்ற சொல்லாமல் வந்து பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா?
1: ஆ சரிங்க.
0: நன்றிங்கம்மா, நன்றி. பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனேன்றதில் சுற்றுலாத்தலம் கூட வருது இல்லை, அது ஏற்கனவே சொன்னாங்க. அப்போதே வந்து நாங்கள் வந்து பார்த்தோம், ஆனால் என்ன பண்ணுறது, இங்கேருந்து நாங்களா எங்களால் சுற்றி பார்க்க முடியலன்னு குள்ளக்காப்பாளையம் சித்ராமாணிக்கம் அம்மா அவங்க சொல்கிறப்ப சொன்னாங்க. அந்த மாதிரி நிறையா பேருக்கும் சுற்றுலாத்தலங்களை பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனேன்ற நிகழ்வு நடந்திருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கும், கவலைப்படாதீங்க. இன்னொரு தடவை வாய்ப்பு வரும், வந்து சுற்றி பார்க்கலாம். நேரம் 9:40. இப்போ இணைப்பில் இணையும் நேயர் யார், என்ன கருத்தை முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம். உலகத்தில் 1000 பூக்கள் மலரலாம், ஆனால் நீயே என் பண்பலையின் பாசமலர். இனிய வாழ்த்துக்களோடு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால் எமது அன்பின் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா.
0: ஐயா காலை வணக்கம். சொல்லுங்க. பார்த்தும் பார்க்காம வந்துட்டானே.
2: ஆமா, சொல்ல போன உங்களத்தையா பார்க்கலாம் சொல்லலாம். ஆமாங்கய்யா, அன்னைக்கு வந்தமையா வந்துட்டு உங்களை பார்த்தா ஆனா முழுமையா பார்க்க முடியலங்கய்யா.
0: பார்த்தும் பார்க்காம வந்துட்டேன்.
2: மனசு தைரியப்படுத்திக்கிட்டேன், ஒரு நாளைக்கு வந்து ஐயாவை நல்லா பார்த்து பேசலாம்ட்டு வந்துட்டேங்கய்யா.
0: சரிங்கய்யா, நம்ம எங்கே போயிட போகிறோம், நம்ம மனிதர்கள் தானே, இங்கே தானே இருக்கிறோம். நம்ம மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும், வரும்போது சந்திச்சிருவோம், அவ்வளோதானே.
2: இல்லை, இந்த ஒன்று இருக்குய்யா. சொல்லுங்க. சொல்லுங்க. நாங்கள் வந்து ஒரு 5-6 பேர் ஆந்திராவில் வேலை வைத்தோம் ஐயா.
0: ஆ,
2: திருமணத்துக்கு முன்னாடி
0: முன்னாடி. ஆ
2: ஆமா. அப்ப பாத்துட்டு நாங்க வந்துட்டோம். வந்துட்டோம். என்ன நண்பர் வந்து இப்ப வந்து அரசு பேருந்துல வந்து நடத்துனதா இருக்காரு வேலை.
0: ஓ சரி.
2: நான் வந்து காரைக்குடி வந்து திருச்சிக்கு போறதா, காரைக்குடியில இறங்கி திருச்சிக்கு வண்டிக்காண்டி நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவர் வந்து திருப்பத்தூர் மதுரை ஒரு வண்டியில வந்து நடத்துனதா இருக்கிறாரு. நான் அவரை பார்க்கல, அவர் என்னைய பார்த்துட்டாரு வேலை. எனக்கு வந்து அவருக்கு முன்னாடி ஒல்லியா இருந்தாரு, இப்ப கொஞ்சம் குண்டா இருந்தாரு. எனக்கு தெரியல வந்து கையா கட்டுறாரு. ஆனா இப்படி கையா கட்டுறது எல்லாரும் உங்களை கூப்பிடா கூப்பிடான்னு சொன்னா அப்புறம் வந்து வண்டி
0: இதாயிருச்சு,
2: மூவாயிருச்சு. நான் அதோட வந்து அவரை பார்த்துட்டு அவரை சந்திச்சுன்னு பேச முடியாம போச்சு, அவர்
0: வருத்தப்பட்டேன். திருப்பி சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதா?
2: இல்லைங்க இல்லைங்க சார். அவர் எங்கே முன்னாடி வந்து இளையங்குள்ள இருந்தார், இப்போ காரைக்குள்ள இருக்காரா மதுரை இருக்கான்னு தெரியல, இடம் தெரியல.
0: இடம் தெரியல, அலைபேசி என்ன எதுவும் இல்லை அப்பன்ற பார்த்தா. திருமணத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தீங்கல்ல,
2: 30 வருஷம் இருக்குமையா?
0: அடே அப்பா, 30 வருஷம் பழக்கம்.
2: ஆமாம் பழக்கம்.
0: நன்றிங்கய்யா, நன்றி நன்றி. இப்படி நிறையா நிகழ்வுகள் இருக்குங்க. நம்ம சேர்ந்து வேலை பார்த்துருப்போம், திருப்பி வேறு வேறு காரணங்களால் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு வேலைக்கு போயிருப்போம். அங்கே இருக்கக்கூடிய நபரை திடீர்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே அப்படின்ற இயக்கம் இருக்கும். அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு நகைச்சுவை தான் நினைவுக்கு வந்தது. என்னென்னா, இந்த ஒரு படத்தில் மணிவண்ணன் இருப்பார், பஸ்ஸில் ஒருத்தர் ஓரமாக இருந்திருப்பார், அவர் தூங்கிட்டு இருக்க அவனை தட்டி எழுப்பிட்டு ஏ முன்னாடி கூப்பிடு முன்னாடி கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு கையை காமிப்பார். அந்த நினைவு தான் எனக்கு வந்துடுச்சு. ஏன்னா பலரும் இப்போ சும்மா தானே இருக்காங்க, ஒரு கையை காமிச்சு விடுவோம் அப்படின்ற சூழலில் இருக்காங்களா, கடைசி பார்த்தா அவர் நம்ம நண்பராக இருப்பார். அது நமக்கு அந்த நேரம் புலப்படாது, அப்புறமேட்டு தான் பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும். இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்க, யாரை பார்த்தும் பார்க்காம வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: காலை வணக்கம். மயிலப்பன் தம்பிக்கு.
0: வணக்கம்.
3: மாவட்டம் சின்னமலம் சசிகலா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
3: அதாவது தினந்தோறும் பக்கத்துல இருக்கிறாங்க நெருங்கிய உறவுகள், சரியான புரிதல் இல்லாதனால அவங்கள நானும் பார்ப்பேன், அவங்களும் என்னையும் பார்ப்பாங்க, ஆனா பேச மாட்டாங்க. நான் பேசுனா வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிடுவாங்களோ, முகம் திருப்பிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தம் ஏற்படுத்தி சொல்லி நானும் பேசுறது இல்லப்பா. ரெண்டாவதுப்பா, நான் பணி நிறைவு பெற்ற பின்னாடி நான் வாகனத்துல செல்லுகிட்டு போது என்னோட பணியாற்றவர்கள் போய்கிட்டு இருப்பாங்கப்பா, பார்த்து கூப்பிடவும் முடியாது. அவங்க என்ன சூழ்நிலைக்கு எப்படி போய்கிட்டு இருக்காங்க தெரியும் தெரியாது.

0: நிப்பாட்டுவதற்கு வசதி இருக்காது. அப்ப பார்த்து பார்க்காம போறதுங்க சூழ்நிலை ஏற்படுப்பா. நிறைவாகப்பா, நம்ம பண்பலைக்கு தொடர்பு கொள்கின்ற போது நிறைய தடவை வந்து நாங்க அலைபேசியில வந்து நான் பண்பலையை தொடர்பு கொண்டு இருப்போம். ரிங்கு ஃபுல்லா போகும்பா, கட் ஆயிருப்பா. திருப்பி போடுவப்பா, திருப்பி ரிங்கு ஃபுல்லாவும் கட் ஆயிருப்பா. அப்ப நான் நினைப்பேன், என்னப்பா நம்ம இத்தனை தடவை போட்டோம்ப்பா, அவங்க பார்த்து நம்மளை பார்க்காம எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்படும்ப்பா. இதுதான்ப்பா என்னுடைய அனுபவம்ப்பா.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அலைபேசி வழியா முயற்சி அவங்க நிறைவாச்சு. நன்றிம்மா, நன்றி. பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே அப்படின்னு அலைபேசியில் இணைப்பு கிடச்சிது, ஆனால் முயற்சி பண்ணேன், வர ரிங்கை பார்த்தும் பார்க்காம இப்படி விட்டுப்பிட்டாங்களே அப்படின்ற ஒரு உணர்வை பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில் பேசலாம். இன்றைய வானவில்லின் வண்ணம், பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: நேரம் 9:49 ஆயாச்சு. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவில்லின் வண்ணம் பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே அப்படின்ற நிகழ்வை பகிர்ந்துக்கக்கூடிய களமாக அமைஞ்சிருக்கு. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24, அனைத்து நேயர்களுக்கான 2 எண்கள் 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 333, மகளிருக்கான எண் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். அப்படி தொடர்பு கொண்டு இப்போ இணைப்பில் யார் இருக்காங்க, என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். இணைப்பில் இணைந்துட்டீங்க, பேசலாம்.
1: குழலினது, யாழ் இணைது, தமிழ் இணைது, கோடை பண்பலை 100.5 அன்பான சோழர் மயிலப்பன் ஐயா அவர்களுக்கு இனிய காலை.
0: காலை வணக்கம் ஐயா. பார்த்தும் பார்க்காம வந்துட்டானே, சொல்லுங்களேன்.
1: மதுரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் சார். மதுரை ஜவஹர்புரத்துலேருந்து உங்கள் அன்பு சோழன் அனுப்புறேன் சார். எப்படி சார்
0: அனைவரும் நலமா இருக்கவங்க?
1: சிறு வயதில் எங்கள் அத்தனை மாமா பொண்ணு, தாய் மாமா பொண்ணு, எனக்கு 4 ஆண்டுகள் மூத்தவங்க. ஒன்னா தொட்டாங்கல் விளையாடுவோம், ஒன்னா முத்துக்கள் விளையாடுவோம், பல்லாங்குழி விளையாடுவோம். என்ன எதா இருந்தாலும் அவங்க என்னை விட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு, நான் அவங்களோட சாப்பிட மாட்டேன். நாங்கெல்லாம் எங்க என்னை பிரதரத்துல உட்காந்து அவங்க வீட்டுலதான் பெரிய சின்ன அந்த நாளையில அப்படி சென்னையில உட்காந்து சொட்டாங்கல் விளையாண்டதெல்லாம் இருந்தது. திருமணம் முடிச்சு குடிச்சாங்க. ஆனா திருமணம் முடிச்ச நாட்கள் இருந்து நான் எப்படி 35 ஆண்டுகள் பார்க்காமலே இருந்தேன். வெளிநாட்டுல கட்டி கொடுத்துருந்தாங்க, பிரான்ஸ்ல. அவங்க எப்படா பாப்போம்னு சொல்லி டெய்லி எனக்கு நினைக்காத நாள் கிடையாது. அப்ப ஒரு ஃபங்க்ஷன்ல வத்தலை கொண்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு திருமண வைபவத்துக்கு வந்தானே எனக்கு பிரமிச்சு போச்சு. ரொம்ப நாளாக்கு தாய்மாம் பொண்ணை பார்த்துன்னு பேசலான்ட்டு போக, என்னுடைய சூழ்நிலையில மறுபடியும் இங்க மதுரைக்கு இடம்பெயர்ந்து மறுபடியும் வர்றதாக சூழ்நிலையில அவங்களும் அந்த நேரத்தில் தேடி தேடி பார்த்தேன். காணல ஆனா முகத்தை பார்த்துட்டேன். 35 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆனா பார்க்காம வீட்டுக்கு மதுரைக்கு வந்த பாடு அந்த கண்ணின் மொழிகள் அழுகு வந்தாரு. பார்த்துட்டு பார்க்காம வந்துட்டோம்னு சார் சின்ன வருது சார். அந்த கோபப்பட்டா என்ன பண்ணீங்க, நீங்க வந்துருந்தீங்க சார். அந்த தங்கள் அன்புடன் லெட்டர் போட்டுதான் என்னோட கடிதத்தை வாசிக்க வேலைங்க சார். ரொம்ப ரேராதான் எழுதிட்டேன். சித்தார்த்த மாதிரி

0: நன்றிகளும் வாழ்த்து சொல்லி தங்கள் அன்புடன்
1: பகுதியில். சரி சரி, கடிதம் வந்திருக்கும், நிச்சயமா கடிதம் வந்திருக்கும். நான் ஒன்றும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க,
0: என்னுடைய வாசிக்கவில்லை சார், சின்ன வேண்டுகோள்.
1: சரிங்க சரிங்க, கடிதம் இங்கே கிடைக்க பெற்றிருந்தால் நிச்சயமா கடிதம் வாசிக்கப்படும்.
0: கடிதம் எப்பவுமே கடிதம் கிடைச்சிருந்த சார், இந்த கடிதத்தை வாசிக்கவே இல்லை. அது சின்ன வேண்டுகோள், அன்பின் கட்டளை.
1: சரி சரி
0: சரி, முறையிறேன்.
1: சரிங்க, என்னன்னு பார்க்கலாம் பார்க்கலாம். நன்றிங்க, நன்றி நன்றி. பொதுவாக இந்த மாதிரி ஏதாவது கடிதம் எழுதி உங்களுடைய விமர்சனங்களோ இல்லை பாராட்டுக்களோ அது வெளிவரலை அப்படின்னா சிரமப்படாமல் அதற்கும் ஒரு கடிதம் எழுதலாம், தவறே இல்லை. அதே மாதிரி கடிதம் எழுதுவதற்கான சூழல் அமையலையா, வருந்த வேண்டாம், கட் செவி இருக்குது, எண்ணும் உங்களுக்கு தெரியும். அந்த எண்ணுக்கு நீங்கள் தாராளமாக இதை மாதிரி கடிதம் எழுதி அனுப்பியிருந்தோம், இல்லை இந்த மாதிரி விமர்சன கருத்தை முன்வைத்திருந்தோம், வாசித்திருந்தால் மகிழ்ந்திருப்போம்னு உங்களுடைய மனதில் பட்ட விஷயத்த பகிர்ந்துக்கிறலாம், ஒன்றும் வருத்தம் இல்லை. இருந்தால் நிச்சயமாக வாசிக்கப்படும். நன்றி, அவங்களோட வேண்டுகோளுக்கும் பதில் சொல்லியாச்சுன்னு நம்புகிறேன். நேரம் 9:50, இன்றைய வானவில்லின் வண்ணம். பார்த்தும் பார்க்காம வந்துட்டானேன்ற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. இப்போ யார் பார்த்தும் பார்க்காம வந்துட்டாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.

0: பனிரண்டு மணி வரை பாடலை நான் கேட்டேன். சார் வணக்கம், சேலம் பேர் தொபர் கோமதி குப்பிதாமி. சார் நிலையத்தில் அனைவரும் நலமா?
1: நலமா இருக்கோங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்க சூப்பரா இருக்கிறோம் சார். நம்ம கோடை பண்பலையோட இணைஞ்சு இருக்கிறோம் சார். நேற்று எனக்கு ரயின் கிடைக்கலங்க சார். நம்ம கோடை பண்பலை இளவரசுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல.
1: அதான் இப்ப பாடிய வாழ்த்து சொல்லிட்டீங்களே
0: சார். இன்னொரு வாழ்த்து
1: சொல்லிருக்கேன்.
0: நம்ம செல்ல மகள் அம்முக்குட்டிக்கு 27வது பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்கள். எங்களது குடும்பத்து சார்பாக, எங்க கேயத்தொருப்பூர் சார்பாக வாழ்த்துக்கிறேன்.
1: நன்றிங்கம்மா, வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னும் செல்லக்குட்டியா அம்முக்குட்டினா 27 வருஷம் ஆனாலும் செல்லக்குட்டி அம்முக்குட்டி தானா?
0: அவங்க என்றைக்குமே நமக்கு செல்வ மகள் அன்புக்குட்டிக்கு தாங்க சார். அவங்க நமக்கு எப்பயுமே
1: சரி சரி சரி. இப்போ வாங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம். பார்த்தும் பார்க்காம வந்துட்டானே, சொல்லுங்களேன்
0: சார். நாங்கள் தொலைச்சி முட்டி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்.
1: ஆ,
0: அது இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க சார்.
1: சரி,
0: அப்போ நம்ம கோடை பெண்மல் நேரம் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்தெல்லாம் வந்துருக்குறாங்க.
1: சரி,
0: ஆனா எனக்கு தெரியாது இவங்க இவங்க நம்ம கோடை பண்பல் நேயரு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அனைவரும் ஒன்றாக ரயினா உக்காந்து இருந்துங்க சார், சேர்ல எல்லாம் அமர்ந்து. அப்புறம் இந்த மாதிரி நான் எங்களுக்கு கூப்பிட்டாங்க, மேடைக்கு வாங்க போட்டா பிடிக்க
1: அப்படின்னாங்க.
0: போட்டா பிடிச்சிட்டு அப்புறம் அந்த போட்டா எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் அதே மாதிரி எங்களுக்கு போட்டா அனுப்பிச்சு விட்டாங்க சார்.
1: சரிங்கம்மா,
0: அனுப்பிச்சு விட்டு அப்புறம் இவங்க இவங்க யாரு இதெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டதுக்கு, ஆனா அவங்களும் எந்திரிச்சு வந்து எங்க கூட நின்னாங்க.
1: சரி,
0: அப்புறம் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டதுக்கு போட்டாலும் பார்த்துட்டு இவங்க நம்ம கோடை பெண்மலை நேரு இவங்க பேர் வந்து ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க சார். அது அப்புறம் சொன்னாங்க, ஐயோ ஐயோ இவங்க நம்ம உக்காந்து பொதுவாக பேசிக்கிட்டு இருந்தோமே, நாம என்ன ஏதுன்னு கேட்காத போயிட்டோமே,
1: பார்த்து பார்க்காம வந்துட்டோமே
0: சார். அது புலம்பிட்டுங்க. அவங்கள நேரில் பார்க்க நான் மறுபடியும் நேரில் பார்த்துட்டுங்க சார். அவங்கள எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றிங்கம்மா, நன்றி. பக்கத்தில் தாங்க உட்காந்துருந்தாங்க, இப்போ விஷயம் தெரியாமல். அப்புறமேட்டு புகைப்படத்தில் பார்த்த பிறகு, ஓ இன்னார் தானா உட்காந்து பேசினேன், இன்னாருன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்குமேன்ற நிகழ்வை பகிர்ந்துருக்காங்க. இது மாதிரியான நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இன்றைய வானவில்லின் வண்ணம் பார்த்தும் பார்க்காமல் வந்துட்டேனே. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

0: நேரம் 9:55:30. வானவில் நிகழ்ச்சியில் இன்றைய வானவில்லின் வண்ணம் பார்த்தும் பார்க்காம வந்துட்டானே. இப்போ இணைப்பில் இணையும் நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் அம்மா.
1: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்திலிருந்து சிவகாமி பரமசிவம் பேசுகிறேங்கய்யா.
0: சிவகாமி பரமசிவம் அம்மா, சொல்லுங்கம்மா.
1: ஐயா, நான் இப்போ சமீபத்தில் போன வாரம் கரெக்டாக வியாழக்கிழமை
0: ம்
1: கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன்.
0: சரிங்கம்மா.
1: நம்ம நேயர் ஒருத்தரை பார்த்தேன், அவங்க எங்கள் ஊருக்கு தேடி வரும் பண்பலை வந்திருந்தீங்க.
0: ஆ,
1: அவர் உதயசூரியன் சார் தான் வந்திருந்தாரு.
0: ம்,
1: நாங்கள் அப்போ பார்த்து எல்லாம் பேசிட்டோம். ஆனால் கும்பாபிஷேகத்தில் பார்த்து அவரை பார்க்க முடியலைங்க.
0: ஆ, பார்த்தீங்க ஆனால் பார்த்தும் பார்க்காம வந்துட்டீங்க அப்படியா?
1: பார்த்தும் பார்க்காத வந்துட்டேங்க. அண்ணாடா பேச முடியும், கூட்டமாக இருந்துச்சுங்களா?
0: ம்,
1: பேச முடியலையே அப்படின்ட்டு பார்த்து பார்க்காத வந்துட்டோமே அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. இந்த மாதிரியான சூழல்கள் வந்து சில நேரம் ஏற்பட்டுரும். இப்படி பார்த்துட்டும் பார்க்காம வந்துடும், ஏன்னா கூட்ட நெரிசலாக இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. போக்குவரத்து நெரிசல் மாதிரி தான். சரி, இப்போ இணைப்பில் இணையும் நேர் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க? நிறைவு செய்யக்கூடிய நேராக வந்திருக்காங்க, கேட்டுடலாம் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்கன்னு. வணக்கம்.
2: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன் சார்.
0: சரவணன் ஐயா, பார்த்தும் பார்க்காம வந்துட்டானே, சொல்லுங்க.
2: நடந்தது ஒரு 15 நாளைக்கு முன்னால நடந்த நிகழ்வு சார். கொஞ்சம் நெருடலா இருக்குது. ஒரு வருடத்துக்கு முன்னால என் நண்பர் ஒரு செல்ல பிராணி வச்சிருந்தாரு சார், ஜெர்மன் செப்பர்டு. அது பாத்தீங்கன்னா ஒரு 5 குட்டி ஈன்றுச்சு.
0: சரி,
2: நான் ஒண்ணு கேட்டிருந்தா கொடுத்தாரு. அவர் குடுத்துட்டு இன்னொன்னு இங்க கொண்டு போ, ரெண்டா கொண்டு போ, உங்க வீட்டுலதான் கறவி மாடுகள் இருக்கல, பாலுக்கு பஞ்சம் இல்லையெல்லாம்
0: கொண்டி
2: வளர்த்தினாருன்னு சார். நான் ஒரு 6 மாசம் வளர்த்தினார் ரெண்டையுமே.
0: சரி,
2: 6 மாசத்துக்கு முன்னால என்னுடைய உறவினர் நத்தக்காடையூர்ல இருந்து வந்தாருங்க சார், ஒருத்தர் செல்வராஜன்ட்டு. அவரு வந்து பாத்துட்டு, மாப்பிள்ள எனக்கு ஒரு குட்டி இதுல கொடுங்க அப்படின்னாரு. சரி, உரிமையோட கேக்கல குடுத்துடலாம்னு குடுத்துட்டேன். 15 நாளைக்கு முன்னால பழனி போயிட்டு வந்தேன் சார், நானே நண்பர்கள் எல்லாம் மகிழ்வந்துல. சரி, நம்ம அவர் நண்பர் இருக்காரல, அவர் வீட்டுக்கு போய் பாலா அப்படின்ட்டு போனா, அவர் குலதெய்வம் கோயிலுக்கு அவரு அவர் மனைவியும் போயிட்டாங்க. அந்த வீட்டு வேலைக்காரமாவ தான் இருந்தாங்க. நான் கொடுத்த செல்ல பிராணி கட்டி இருந்தது சார். நாங்க வேலை போல காரணமா அதை நான் பார்த்து பார்க்காத வந்துட்டேன். நான் வந்த பிற்பாடு சார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சும்மா உழைச்சிக்கிட்டே இருந்ததாம். அங்க போக இங்க போக அந்த வீட்டுக்காரம்ம வந்து நண்பர்கிட்ட பிடியும் சொல்லியிருக்காங்க, உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு போனாரு, இந்த அதுக்கு பேர் ஜூலி சார், ஜூலி உழைச்சிக்கிட்டே பாவ தடுமாறிக்கிட்டு இருந்தது அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் வருத்தமா போச்சு சார். அட, நம்ம நான் பாக்காத வந்துட்டுமே, அது எவ்வளவு ஒரு பாசத்தோட இருக்குது. மனிதர்கள் கூட சார் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, பாக்காத போயிட்டா ஏதோ ஒரு காரணம், அண்ணனை பாக்கல தம்பி பாக்கலங்கிறது வேற அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அந்த செல்ல பிராணி பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு பாசத்தோட நம்மளை பாக்காத போயிட்டாரே நம்ம எஜமானுங்கிறது ஒரு எவ்வளவு வருத்தத்தோட இருந்திருக்குது. எனக்கு இன்னுமே கொஞ்சம் அது ஃபீலா இருக்கு சார். விரைவில் போய் அதை பாத்துட்டு வரணும் சார்.
0: நிச்சயமாங்க, நீங்க சொல்றப்ப எல்லாருக்குமே அது வச்சே அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திருச்சு. நன்றிங்க அவங்களோட கருத்துக்கு. நிஜமாவே இந்த செல்ல பிராணி வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம மேல ஒரு எல்லையற்ற அன்பை வச்சிருக்கோம். நிகழ்ச்சியோட தொடக்கத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, மனிதர்கள் இருவர் சந்திக்காமல் போகிறாங்க, பார்த்தும் பார்க்காமன்னா தெரியும் அவங்களுக்கு ஏதோ மனஸ்தாபம், நமக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கும், இவனை போய் பார்க்கணுமா, வன்ட்ட பேசணுமான்னு. இந்த மாதிரியான எந்த எண்ணமும் இல்லாதது அந்த செல்ல பிராணி. அதை பார்க்காம வந்துட்டேனேன்னு அவங்கள உணர்வு பூர்வமாக சொல்லும்போது அடாடாடாடா அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. பார்த்தும் பார்க்காம வந்துட்டேனே அப்படின்றது வந்து இன்றைய சூழலில் நிகழக்கூடிய அன்றாட நிகழ்வு. ஆனால் நம்மளோட வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தாங்க. இந்த ஒரு முறை

0: சொந்தம். இந்த வாழ்க்கை பயணம்ன்றது இன்பமாக சந்தோஷமாக இருக்கணும். நண்பரை பார்த்துட்டிங்களா, அவசரமான வேலை இருக்கும், சரி இன்றைக்கி அவசரமான வேலை இருக்குது, நாளைக்கு அவசரம் இல்லாத வேலை இருக்குமா? அப்படிலாம் நம்ம கிடையாது. நம்ம எல்லா நாளும் காலில் வெண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். அவசரம்ன்றது இன்றைய சூழலில் அவசரம்தான், எப்போவுமே அவசரம்தான். போனால் போகுது, அந்த வேலையை விடுங்க, ஒரு நாள் அந்த வேலையை தள்ளி போடுங்க. நண்பரை பாருங்கள், உறவினருக்கு மேலே மனஸ்தாபம் இருந்தால் காலத்துக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, மனதை சரிப்படுத்துங்க, பார்த்து பேசுங்க, மகிழுங்க. அதானங்க வாழ்க்கை. பார்த்தும் பார்க்காம வரதை தவிர்த்துடணும். பார்த்தும் பார்க்காம வந்துட்டனே அப்படின்னு நம்ம சொல்கிறதற்கான அந்த சொலவடையை பயன்படுத்துகிறதையும் குறைச்சிட்டு, பார்த்துட்டு நல்லா பேசிட்டு வந்துட்டனே அப்படின்னு சொன்னால் ரொம்ப மகிழ்வாக இருக்கும்னு சொல்லி உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வாரத்திற்கான தலைப்பு அடுத்த வாரம் வியாழன் தான் சொல்கிறதற்கான சூழல். விருந்தினரோடு வளம் வரலாம், அதுவரை நம்ம பயணிப்போம். இப்பொழுது விடைபெறுகிறேன், உங்களில் ஒருவன். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. கடிதங்களை விநியோகிக்காமல் 7 மூட்டைகளில் மறைத்து வைத்திருந்த திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தபால் அலுவலகத்தில் பணியாற்றும் தபால் ஊழியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லம்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
4: அமுத தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.

0: கவிதை ஒரு பெருமழை, கவிதை ஒரு சிறு தூறல், கவிதை சில்லென்று நனைக்கும் சாரல், ஆக கவிதைக்குள் ஈரமுண்டு. கவிதை ஒரு சூறாவளி, கவிதை ஒரு புயல், கவிதை சில்லென வருடும் தென்றல், ஆக கவிதைக்குள் காற்று உண்டு. கவிதை ஒரு தீப்பிழம்பு, கவிதை ஒரு தீபம், கவிதை கனன்று கொண்டு இருக்கும் புகை, ஆக கவிதைக்குள் எரிமலை இருக்கும், கவிதைகள் சுடும்.
1: இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான், என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீதான்.
0: கவிதை ஒரு அண்ட வெளி, கவிதை ஒரு துளிவானம், கவிதை ஒரு பிரம்மாண்டம், கவிதை ஒரு தேடல், ஆக கவிதைக்குள் பிரபஞ்சம். கவிதை ஒரு அண்டவெளி, கவிதை ஒரு துளிவானம், கவிதை ஒரு பிரம்மாண்டம், கவிதை ஒரு தேடல், ஆக கவிதைக்குள் பிரபஞ்சம். கவிதை ஒரு விதை, கவிதை ஒரு விருட்சம், கவிதை ஒரு பெருங்காடு, ஆக கவிதைக்குள் ஒரு பூமி.

0: ஐம்பெரும் பூதங்களும் கவிதைக்குள் அடக்கம் எனில் நீங்களும் நானும் என்ன விதிவிலக்கா? ஐம்பெரும் பூதங்களும் கவிதைக்குள் அடக்கம் எனில் நீங்களும் நானும் என்ன விதிவிலக்கா? இது கோடை பண்பலை 1.5 தந்து கொண்டிருக்கிறது. கவிதையும் கானமும் கானமும் கானமும்
1: எழுத்து. எழுத்து என்பது எண்ணங்களின் விளைச்சல். எழுத்து என்பது சிந்தனையின் தூண்டல். எழுத்து என்பது மௌனத்தின் மொழி, அது புரட்சியின் விதை, பூபாலராகம். எழுத்து என்பது கால மாற்றத்தை கணக்கிடும் கருவி, அது காலத்தின் குரலாய் ஒலிப்பதும் நியதி. எழுத்து என்பது கால மாற்றத்தை கணக்கிடும் கருவி, அது காலத்தின் குரலாய் ஒலிப்பதும் நியதி. எழுத்து அது ஏட்டை நிரப்பும் என்ன குவியல். எழுத்து அது ஏட்டை நிரப்பும் என்ன குவியல். நாட்களை புரட்டி போடும் புதுவகை நெம்புகோல். எழுத்து என்பது கருத்து களஞ்சியம், காவிய பணுவல், அது அறிவின் ஆயுதம், ஆழ்கடல் முத்து. எழுத்து என்பது விடியல் கலை, வரலாற்று புதுமை. எழுத்து என்பது அறியாமை இருளகற்றி பகுத்தறிவு பாதை காட்டி விழிப்புணர்வு கொடுக்கும் களம். எழுத்துக்கள் இன்றி சிந்தனைகள் இல்லை, சிந்தனைகளின்றி தத்துவங்கள் இல்லை, தத்துவங்களின்றி வரலாறுகள் இல்லை, வரலாறுகளின்றி மனித வாழ்வு இல்லை, மனித வாழ்வின்றி உலகம் இல்லை, மனித வாழ்வின் மகத்துவம் எழுத்துக்கள். கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம் கவிதைகளோடு கானங்கள்.
2: பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ.

0: வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
1: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் நாமக்கல்.
2: கவுன்சிலிங் கோட் 2612. கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
7: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். பூக்களும் சொற்களும், இது கவிதையின் தலைப்பு. பூக்களும் சொற்களும். மரங்கள் பூக்கின்றன, மலர்கள் சிரிக்கின்றன, சொற்கள் இணைக்கின்றன, கவிதை மலர்கிறது. மரங்கள் பூக்களை உதிர்ப்பது போல மனது சொற்களை உதிக்கின்றது. மரங்கள் பூக்களை உதிர்ப்பது போல மனது சொற்களை உதிர்க்கின்றது. பூக்களில் மனம் வீசுகிறது, பாக்களில் மனம் நிறைகின்றது. பூக்கள் சருகாகி போனாலும் சொற்களுக்கு வயதாகி விடுவதில்லை. பூக்கள் சருகாகி போனாலும் சொற்களுக்கு வயதாகி விடுவதில்லை. பூக்கள் காயாகி கனியாகிறது, சொற்கள் கவியாகி காவியமாகிறது. பூக்களை ரசிப்போம், பாக்களை ருசிப்போம். பூக்களை தரிசிப்போம், பாக்களை ஆராதிப்போம். இது பூக்களும் சொற்களும் எனும் தலைப்பிலான கவிதை. தந்திருந்தார் கவிமுகில் பே அறிவுடை நம்பியவர்கள். உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கவிதைகளோடு கானங்கள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் நடிக்கும் ஷான் ரோல்டன் இசையில் கட்டா குஸ்தி 2 நாளை முதல்.
7: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். வானமும் வசப்படும். கவிதையின் தலைப்பு வானமும் வசப்படும். மண்ணில் விழுந்த விதைகள்தான் மரங்களாக உயர்ந்து நிற்கிறது. பண்ணில் இணைந்த சொற்கள்தான் படைப்பாக வந்து மலர்கிறது. விண்ணில் மிதக்கும் மேகம்தான் நீரிலிருந்தே மேலே போகிறது. எண்ணங்கள் கூடி செயலாகும் போது ஏற்றங்கள் நம்மை அழைக்கிறது. துன்பங்கள் விட்டு அகலும் பொழுதில் துணிவே நெஞ்சில் படர்கிறது. உதைப்படும் பந்தே மேலுயரும். புடமிடும் பொன்தான் நகையாகும். உதைப்படும் பந்தே மேலுயரும். புடம்படும் பொன்தான் நகையாகும். உளிப்படும் கல்தான் சிலையாகும். ஒருவன் பக்குவப்படும் போதுதான் மனிதன். கடின உழைப்பு உன்னிடம் இருந்தால் காலத்தால் அழியாத கல்வெட்டாவாய். கடின உழைப்பு உன்னிடம் இருந்தால் காலத்தால் அழியாத கல்வெட்டாவாய். உனது சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டால் சீர்மிகு வாழ்வை பெற்றிடுவாய். அப்போது வானமும் உமக்கு வசப்படும். வரலாறும் உன் பெயரை பதிவு செய்யும். கேட்டது வானமும் வசப்படும் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை. கவிதை தந்திருந்தார் கவிமுகில் பே. அறிவுடை நம்பி.

0: இதயம் சொல்லும் லப்டப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக். காலை 10:28. நேரில் இன்றைக்கி நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம். எப்பொழுதும் சிப்பா டெக்டைல்ஸ் டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரம். கண்டுபிடி அறிமுக மகளிர் வரலாம். 24 24 29 290 333 அனைத்து மகளிரும் 24 24 26 அப்படிங்கிற எண்ணில் வரலாம். முன் இணைப்புக்கு 0 45 42.
1: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
4: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
5: கவிமுகில் பே அறிவுடை நம்பியவர்களின் கவிதைகளில் சில கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து

காட்டு எனும் தலைப்பில் அமைந்த கவிதை இது. எண்ணத்தை விதையாக்கு, ஏற்றத்தை செயலாக்கு. எண்ணத்தை விதையாக்கு, ஏற்றத்தை செயலாக்கு. பள்ளத்தை மேடாக்கி புது பாதையை சமமாக்கு. உழைப்பை முதலாக்கு, உயர்வை உணர்வாக்கு. உழைப்பை முதலாக்கு, உயர்வை உணர்வாக்கு. கல்வியை பேணி காத்து, கலங்கரை விளக்காய் உயரு. நட்பை பலமாக்கு, சுற்றத்தை உறவாக்கு. எல்லோரும் முன்னேற ஏணிப்படியாய் உணைமாற்று. அறநெறியை பொதுவில் வை, ஆகச் சிறந்த காரியம் செய். அறநெறியை பொதுவில் வை, ஆகச் சிறந்த காரியம் செய். பொது நலனை இலக்காக்கு, பிறர் போற்றும்படி வாழ்ந்து காட்டு. வாழ்ந்து காட்டு எனும் தலைப்பில் அமைந்த கவிதை ரசித்தோம். கவிதை தந்திருந்தார் கவிமுகில் அறிவுடை நம்பியவர்கள்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஜூலை 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஜூலை 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
6: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
9: மகரந்தம் எனும் தலைப்பில்

கவிதை தந்திருக்கிறார் கவிமுகில் பே அறிவுடை நம்பி. கவிதையின் தலைப்பு மகரந்தம். பூக்களின் மகரந்தம் தேனின் சுவையாய், பாக்களின் மகரந்தம் பாட்டின் பொருளாய். பூக்களின் மகரந்தம் தேனின் சுவையாய், பாக்களின் மகரந்தம் பாட்டின் பொருளாய். கண்ணின் மகரந்தம் காந்த விழியாய், கவிதையின் மகரந்தம் மொழியின் அருமையாய். காற்றின் மகரந்தம் பாடும் ராகமாய், கவிதையின் மகரந்தம் மொழியின் அருமையாய். காற்றின் மகரந்தம் பாடும் ராகமாய், கடலின் மகரந்தம் அலைகளின் கொஞ்சலாய். கானகத்து மகரந்தம் வீசும் தென்றலாய், கடலின் மகரந்தம் அலைகளின் கொஞ்சலாய். கானகத்து மகரந்தம் வீசும் தென்றலாய். இத்தோடு முடித்திருக்கிறார் கவிமுகில் பே அறிவுடை நம்பி அவர்கள். நாமும் கொஞ்சம் தொடர்வோம் இப்படி. காற்றின் மகரந்தம் கோடை பண்பலையாய், காற்றின் மகரந்தம் கோடை பண்பலையாய். பண்பலையின் மகரந்தம் பாசமிகு நேயர்களாய். இது கோடை பண்பலை 100.5. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கவிதையும் கானமும்.

0: பட்டங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மகளிர் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: பிஜிபி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
0: எங்க செலக்ஷன் சரி.
1: கவுன்சிலிங் கோட் 2612.
5: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். கவிமுகில் பே அறிவுடை நம்பியவர்களுடைய கவிதைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இயற்கையின் பந்தம், இது கவிதையின் தலைப்பு. மேகம் கூடி மலையினை தழுவது, மேகம் கூடி மலையினை தழுவது, ராகம் தேடி பாடலில் இணையுது, கொட்டும் அருவி பலமாய் பாடுது, சிட்டுக்குருவி சிறகை விரிக்குது, நதிகள் ஓடி கடலில் கலக்குது, கடலில் ஆடி அலைகள் இணையுது, கடலின் அலைகள் காற்றை எழுப்புது, காற்று வெளியில் களிநடனம் புரியுது, வானில் தாரகை கண்ணை சிமிட்டுது, காற்றில் மரங்கள் தலையை ஆட்டுது, நிலவின் வரவால் மனதும் குளிருது, அல்லி மலர்வதை இயற்கை விரும்புது, சொல்லின் சேர்க்கையில் கவிதை வளருது, சொல்லின் சேர்க்கையில் கவிதை வளருது, சுந்தர தமிழால் அழகும் கூடுது, சொல்லின் சேர்க்கையில் கவிதை வளருது, சுந்தர தமிழால் அழகும் கூடுது, சேவல் கூவ பொழுதும் புலருது, அதிகாலை நேரம் அமைதியில் உறையுது, இயற்கையின் பந்தம் நம் இன்னல் களையுது, இயற்கையின் காட்சிகள் நம் இதயம் நிறையுது, காற்றின் தயவால் உயிரினம் வாழுது, காலம் வழங்கிய வாழ்வும் தொடருது, காற்றின் தயவால் உயிரினம் வாழுது, காலம் வழங்கிய வாழ்வும் தொடருது. இயற்கையின் பந்தம் எனும் தலைப்பில் கவிதை ரசித்தோம்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மகளிர் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: பிஜிபி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ரா.

0: ஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
1: எங்க செலக்சன் சரி?
2: கவுன்சிலிங் கோட் 2612.
3: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
4: ஞானம் பிறந்த கதை. ஞானம் பிறந்த கதை, இது கவிதையின் தலைப்பு. உனக்கும் எனக்குமான இடைவெளியை தூக்கி எறிந்துவிட நீ துணியாத போது நமது பயணமும் பாதையும் மறுக்கப்பட்டு விடுகிறது. கனவுக்கும் நனவுக்கும் உண்டான இடைவெளியைப் போல சொற்களின் சேர்க்கையில் நேர்த்தியில்லாத போது அவை பொருளற்றவைகளாக போய்விடுகிறது, காய்ந்து போன நதியைப் போல. இயற்கையும் இன்பமும் புரியாது போனால் வண்ண மலர்களின் வாசம் கூட காகிதப்பூவாய் காட்சியளிக்கும். அன்பின் ஆழம் அறியாத போழ்தில் வாழ்க்கை பாடம் வசப்படாது போகும். அன்பின் ஆழம் அறியாத போதில் வாழ்க்கை பாடம் வசப்படாது போகும். அது வாழ்வை நுகரும் காலம் கடந்து ஞானம் பிறக்கும். நாள்களாய் தொடரும். ஞானம் பிறந்த கதை கேட்டோம். கவிதை வடிவில் கோடை பண்பலை 100.5. கவிதை தந்திருந்தார் கவிமுகில் பே அறிவுடை நம்பியவர்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 கவிதைகளோடு கானங்களும் ரசித்திருப்பீர்கள். இனி அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போமா? கவிதைகளோடு கவிதைகளாவோம். அதுவரை உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடு விடைபெறுகிறேன். அமுதா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேக்காவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேக்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாவ்னா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ் செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின
4: எப்படி தெரியும்
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி
6: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
6: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த் அண்ட்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்
1: இனிய வணக்கம் நேயர்களே, இசை என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். தனிமையின் இனிமையே இசைதான். மனங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதும் குளிர்விப்பதும் இசைதான். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது வருகிறது பாட்டு பட்டாளம். இன்று ஒரே நபரின் பாடல்களோடு

0: நீங்க புதுசா பாட வர்றீங்க அப்படின்னா 24 24 24 வரலாம். சகோதரிகள் 24 24 29 இணையலாம். அனைத்து நேயர்களும் 24 24 26 அல்லது 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 045 42. ஒரே நபரின் பாடல்கள். இன்று நம்ம காலையிலேயே நிகழ்ச்சியோட அறிவிப்புலே சொன்னோம் யாருடைய பாடல்கள் இன்னைக்கு பாடப்போகிறோம், பாடணும் நம்ம நேயர்கள் அப்படின்னு. நடிகை கௌதமி, நடிகை கௌதமி நடித்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் பாட வரலாம் நேயர்கள். வாங்க காத்திருக்கிறோம். ஜெய் மீரி பனசரி யோகானந்த், வணக்கம் நேயர்களே.
1: பாட தயாராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமாங்க, நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு பாட்டுன்னு ஒரு கும்பலே இங்கே உள்ள வரவே முடியலையாம். நிகழ்ச்சி அதாவது அங்கே வந்துச்சு தகவல், அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்ததா சொன்னாங்க. நம்ம நேயர்களும் ரசிச்சிருப்பாங்க
1: பாட்டு பாடுறதுல,
0: பாட்டுக்கு பாட்டு. நம்ம நேயர்களும் நிறைய பேர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நேத்து இணைப்பு கிடைக்காதவங்களுக்காக இன்னைக்கு பாட்டு பட்டாளம் கொண்டு வந்திருக்கு ஒரே நபரின் பாடல்கள். இன்று நீங்க பாடலாம் முதல் நேயர். வணக்கம்.
2: இனிய முற்பகல் வணக்கத்தோடு நிகழ்ச்சி இணைவது கரூர் மணவாதி பெருமாள்பட்டி மணிவேல். சகோதரிகள் இருவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம்.
0: மணிவேல்
1: உங்களுக்கு வணக்கம்.
0: சரிங்க, உங்க ஊர்ல வெயில் அடிக்குதா, மழை அடிக்குதா, காத்தடிக்குதா? காத்தடிக்குது.
2: இன்னும்
0: ஆடியே வரல, ஆனா அடிக்குது. சரிங்க, இப்போ அது வேகமா அடிக்கணும், என்ன பண்ணலாம்? பாட்டு பாடிடலாம். எல்லாரும் வந்து பக்கத்துல ஏதாவது தூண்டு இருந்தா பிடிச்சுக்கோங்க. சரிங்களா?
2: சரிங்க
0: சரிங்க. மணிவேல் பாட போறாரு.

0: நினைச்சிருக்கு அம்மா மாடி அப்ப பாடிய மனசு ஒத்துக்காது. செந்தூர பாண்டிக்கு ஒரு ஜோடி கீழி ஜோடி கீழி தோலை கருது போல தோலை தொட்டு தோலை தொட்டு ஆட்ட.
1: அருமைங்க அருமைங்க மணிவேல்லாம், நீங்க அந்த சரணத்துல இருந்து பாட ஆரம்பிச்சீங்க. நிறைய பேர் ஐயோ இந்த பாடலை எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு நிறைய பேர் அப்படியே யோசிச்சிருப்பீங்க. அப்படியே முதல் வரியை தொட்டாரு பாருங்க, அடடா இந்த பாடலா, ரொம்ப அருமையான பாடலாச்சே,
2: அழகாவும் பாடிட்டாரு.
1: இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம், 11:08.
2: வணக்கம், வரும்போதே வானொலி சத்தத்தோட வர்றீங்க.
3: ஹலோ,
2: வணக்கங்க.
3: வணக்கங்க மேடம்.
2: உங்களுடைய வானொலி சத்தத்தை நல்லா குறைச்சிக்கங்கம்மா.
3: நான் வெளியே வந்தேன், வெளியே வந்தேங்க மேடம்.
2: சரிங்க, என்ன பாடல் பாட போறீங்க?
3: சொர்க்கமே என்றாலும் பாடுங்க மேடம்.
2: பாடுங்க. வெத்தலை எல்லாம் போட்டிருக்கீங்களா? ஏன்னா நாங்க வந்து இங்க இருந்து பார்க்க முடியாது.
1: இல்லைங்க, துப்புறதுக்கு இல்ல பாடுவாங்க அப்படியெல்லாம் இடம் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாங்க,
3: அதனால.
1: சரிங்க, சரி பரவாயில்ல, பாடுங்க.
2: சரிக்குதான் வருது, பாட்டு வர மாட்டேங்குதே.

காதும் பேசுவோம் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா சொர்க்கமே என்ற

0: நெத்தலையை மடிச்சு மாமையார கடிச்சு துப்ப ஒரு வழியிலையே ஓடி வந்து குதிச்சு மூங்கி மூங்கி குளிச்சு
1: அது நம்ம ஊரை போல வருமா. ஓடிய போயிட்டாங்க அவங்க. சரிங்க, பரவாயில்லங்க, ரொம்ப அழகா பண்ணீங்க, நன்றிங்க. 11:10 இப்போ நம்ம கூட யாரு?
2: வணக்கம்.
3: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமிக்கா.
2: நல்லா இருக்கீங்களா? லட்சுமி, ரொம்ப நல்லமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க. ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்லிடுறேன்.
2: கவிதையா?
3: இது

0: போன் நம்ம கூட யாரு?
1: வணக்கம்.
2: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமிக்கா.
1: நல்லா இருக்கீங்களா? லட்சுமி, ரொம்ப நல்லமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா? ஒரு ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்லிடுறேன்.
1: கவிதையா?
2: இது சின்ன ஒரு நாலு வரியில.
1: பாக்கியலட்சுமி.
2: பாக்கியலட்சுமி
1: இல்ல, சின்ன கவிதை. நீங்களே நானே சொல்லிட்டேன். அதுக்காக
2: மகிழ்வார் உண்டு. புதித்து வருகிற பாட்டின் பொருளில் பரவசப்படுகிறார்கள் நம்ம கோடை பண்பலை நேயர்கள்.
1: சரிங்க, இந்த 1வகுப்பு 2வகுப்பு மாணவர்களை கேட்டீங்கன்னா ஓர் ஒன்னொன்னு அப்படி நான் சொல்லியே தருவேங்க அப்படின்ற மாதிரி பாக்யலட்சுமி ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க கவிதை. இப்ப பாட்டு பாட வந்திருக்கீங்க, பாட்டு நிகழ்ச்சியில குதூகலமா பாடுங்க. என்ன பாட்டு?
2: ராஜநடையிலிருந்து கௌதமி படிப்பாங்க, கஸ்தூரி மான் குட்டியா.
1: அவங்க படிப்பாங்களா? பாடுவாங்க.
2: இது கண்ணீரே

0: அதில் அம்மாடி புண்பட்டதோ.
1: பாக்யலட்சுமியின் ராஜநடை இது அப்படியா? ரொம்ப அருமையா போதுங்க. நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். விறுவிறுன்னு பாடுறதுக்கு காத்திருக்காங்க. நன்றி பாக்யலட்சுமி.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
8: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட். அன்னை டோரா செவிலியர் கல்லூரி சேவா நிலையம், ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம். 4 வருட BSc நர்சிங் பட்டப்படிப்பு. அரசு நிர்ணயித்த கட்டணம், நன்கொடை ஏதுமில்லை. உணவு உறைவிடத்திற்கு மிக குறைந்த கட்டணம். 1000-க்கும் மேற்பட்ட படுக்கைகளை கொண்ட மருத்துவமனைகளில் செயல்முறை பயிற்சி. உடனடி வேலை வாய்ப்பு. தொடர்புக்கு 9443-4924.
11: ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி, வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் நல்ல குடும்பத்தை பாத்துக்கணும்.
12: வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இணைந்து வழங்கும் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கும் வெட்டா குஸ்தி 2 நாளை முதல்.
13: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
14: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைவான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச

0: பலனை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
0: எங்க செலக்ஷன் சரி.
1: கவுன்சிலிங் கோட் 2612.
5: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: That's right.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
5: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்ஷன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
5: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
10: நேரம் வந்து 11:23 ஆயிடுச்சு. நேர்கள் அழகா பாடிட்டு இருக்காங்க இல்லையா?
11: ஆமா, ஒரே நபரின் பாடல்கள். இன்னைக்கு நடிகை கௌதமி நடித்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் பாடணும் அப்படின்னு சொன்னோடனே அருவியா கொட்டுறாங்க. சரி, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கீழ இருந்து கொடைக்கானலை பாக்குறவங்க சொல்லுவாங்க, இந்த நேரத்துல நம்ம கொடைக்கானலை பாக்குறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க?
10: மழை இல்லாதனாலயா, குளிர்னாலயா?
11: அப்படியே வெயில்ல கண்ணு கூசுதுங்க, அந்த மாதிரி வெயில் அடிக்குது.
10: கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது, அப்புறம் குளிர் வந்துருது.
11: இருந்தாலும் நம்ம பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல தான் வாழ்றோன்ற மாதிரி ஸ்வெட்டர் போட்டு உட்காந்துருக்கோம். வெயில் வெயில் அடிச்சாலும் சரிங்க,
10: வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, அந்த ஸ்வெட்டர் எப்படி சொல்றது, நம்மளை விட்டு போறது இல்லை.
11: ஆமா, கொடைக்கானல்காரவங்களுக்கு அடையாளங்க அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கோம். வாங்க, வணக்கம்.
12: ஹலோ,
11: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
12: அன்பு தோழிகள், தனசிரி மேடத்துக்கும் ஜெயமேரி மேடத்துக்கும் இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகர் மேடம், 24
11: எங்கெங்க வானவில்ல உங்களை காணும், எங்கேயோ வேலையா போயிட்டாரு அப்படித்தானே?
10: தான் பாட வந்துட்டார்ல பாட்டு பாட்டா
11: குணசேகரன் அவர்களே.
12: நன்றிங்க.
11: ஆசையில பாத்தி கட்டி ரொம்ப அழகான பாடல் பாடுனீங்க, நன்றிங்க.
10: அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கங்க.
13: வணக்கங்க மேடம்.
10: சொல்லுங்கம்மா.
13: காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
10: சும்மா நல்லமா இருக்கும்.
11: கனிமொழி வீரமணி
13: சொல்லுங்க மேடம்.
11: அதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி ஒருத்தர் பாடினார் தெரியுமா?
13: ஆமாங்க மேடம்.
11: என்ன பாட்டு?
13: ஆசையில பாத்தி கட்டி நாத்து வண்ணத்து வச்சே
10: நீங்க என்ன

0: பாட வந்தீங்க.
1: அது என்ன படம் அப்படின்னு, இல்ல இல்ல என்ன படம் அப்படின்னு அவருக்கு தெரியலன்னு சொன்னாரு. அந்ததை நம்ம மறந்துட்டோம். எங்க ஊரு? காவல்காரன். சரிங்க, நீங்க என்ன பாட்டு பாட வந்தீங்க இப்போ?
2: இந்த தர்மதுரை படத்துல இருந்து சந்தைக்கு வந்த கிளி பாடுறேன்.
1: பாடுங்க.
2: சந்தைக்கு

கோட்டாயின் வெளியில் மனமதுரையில மல்லிகைப்பு வாங்கி வந்து மை போட்டு மயக்கினியே கை தேர்ந்த மச்சானே. தாமரையும் பூத்திருச்சு, தக்காளி பழுத்திருச்சு.

0: சண்டைக்கு வந்து கீழே அவ்வளவுதான்.
1: கனிமொழி, இப்படி வீட்டுல பாடுவீங்களா?
0: வீட்டுல பாடிட்டே
1: பாடிட்டே தான் இருப்பீங்க. யாரும் கேட்பா? கணவன்மார்கள் வந்து என்கரேஜ் பண்ணாதான் பாடுவாங்க. நீ நிப்பாட்டு, வாய மட்டும் திறந்துரு அப்படின்லாம் சொல்லவே கூடாது, சரிங்களா? திறமைய வெளிப்படுத்தணும், சரிங்க? நன்றி கனிமொழி அவர்களே. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். இப்படி ஏதாவது ஒரு பிட்ட போட்டுட்டா நம்ம பாட முடியும். வாங்க, 11:27. வணக்கம். ஐயோ, சரிங்க, பரவாயில்ல. ஆர்வத்தோடு வந்தாங்க இணைப்பில். அவங்களுக்கு, அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவெளி சந்திச்சுட்டு வரலாம்.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் PGP College of Engineering and Technology Autonomous.
6: PGP College of Engineering and Technology Autonomous, நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்ஷன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ,
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: தட்ஸ் ரைட்.
13: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
14: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
13: எப்படி தெரியும்?
14: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி
15: சரி சரி சரி சரி சரி சரி.
12: தட்ஸ் ரைட்,
15: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: தட்ஸ் ரைட்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர்.

0: ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
1: எங்க செலக்ஷன் சரி?
2: கவுன்சிலிங் கோட் 2612.
3: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கும். நேரம் வந்து 11:35 ஆயிடுச்சு இல்லையா?
4: ஆமாம். நல்லா பேசணும்னா என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, அதாவது கண்ணாடியை பார்த்து உங்க பேச நினைக்கிறதெல்லாம் வந்து கண்ணாடியை பார்த்து பேசுங்க, ஒரு மேடை பயிற்சியாளர் மாதிரி அப்படின்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
3: சரி,
4: அப்போ நல்லா பாடணும்னா என்ன பண்ணணும்?
3: இப்போதைக்கு
4: நல்ல முயற்சி பண்ணி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை
3: இல்ல அந்த இசை அந்த ராகம் சரியா வரணும்னா அந்த மாதிரிலாம் பயிற்சி கொடுப்பாங்க.
4: ஆமா, அவசரத்துல வந்து பாட வேணாம் சரிங்களா? சரிங்க, நல்லா பயிற்சி எடுத்துட்டு வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குமே பயிற்சி பயிற்சி பயிற்சி. வாங்க, வணக்கம்.
5: ஹலோ மேடம்.
4: வணக்கம். உங்க பேர்?
5: சகோதரிகளுக்கும் வணக்கம் மேடம்.
3: வணக்கங்க.
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் விருவீட்ல இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
4: விருவீட்ல இருந்து விஜயா?
5: ஆமாங்க.
4: விருவிருன்னு படுங்க.
3: என்னைய கலாய்க்கிறீங்க. சரிங்க பாடுங்க.
5: மலை வருதி மலை வருதி குடை கொண்டு வா, மானே உன் மாராசிலே.
4: இல்லைங்க, நம்ம பாடுனதுல மழை வந்துடணும் அந்த மாதிரி பாடணும். இது எந்த பாடணும் உள்ள இந்த பாட்டு இருக்குன்ற மாதிரி தேட வச்சிட்டீங்க நீங்க. அப்படியா விஜயா சொல்லிட்டாங்க? சரிங்க, கண்டிப்பா வரணும். சரிங்க, இந்த பாட்டு எப்படி வருதுன்னு கேளுங்களேன். மழை வருது. எங்க பாடுங்க அப்படியே.

0: விட்டு விட்டு வருது அவங்க பாடுறது.
1: ஹலோ மேடம்,
0: கேக்குதா?
1: கேக்குற
0: லைன். சரி சரி, பரவாயில்ல. சித்ரா அம்மா அப்படி பாடியிருக்காங்க, விஜய் அம்மா இப்படி பாடியிருக்காங்க, அப்படி சொல்லிடுவோம் சரிங்களா? நன்றிங்க. இப்போது 11:38 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நடிகை கௌதமி நடித்த திரைப்படங்கள்லேருந்து பாடிட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
2: அன்பு சகோதரிகள் இருவருக்கும் இனிமையான வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி அணிவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோலிருந்து கணேசன். அம்மா இருவரும் நலமா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கோங்க கணேசன்.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நாங்கள.
0: அப்படியா?
2: ஏன்னா இந்த பாட்டு பட்டாளம் எப்ப வரும் வரும் வரும்னு ஒரு எதிர்பார்ப்போட.
0: உங்களை மாதிரி பாடகர்களுக்காக வந்துருச்சு.
2: ஆமா, அதோட சேர்ந்து எல்லாம் திரும்பவும் ஒருத்தருக்கு சந்திக்க போறோம். அந்த நிகழ்ச்சி எப்ப நடக்க போகும், எப்ப நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு
0: தீபாவளி
2: பொங்கல்னா நம்மள மாதிரி சந்திப்பு, இந்த நேர்கள் சந்திப்பு விழா, அறிவிப்பாளர்களோட ஒரு சந்திப்பு, ஒரு புகைப்படங்கள், ஆஹா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அப்படிலாம் பயங்கர ஒரு சந்தோஷம்.
0: சரிங்க சரிங்க, நீங்க சொல்றப்பே மற்ற நேயர்களுக்கெல்லாம் ஏதோ ஒண்ணு பொடி வச்சு பேசுறாரே நம்ம கணேசன் அப்படின்னு தெரியும். சரி பரவாயில்ல, பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு வந்துருங்க. என்ன பாட்டு பாட போறீங்க?
3: என்ன
0: கணேசன், வந்துட்டீங்க? சரிங்க பாடுங்க.
2: வெள்ளி கொடுத்து மணி வேளாண கண்ணு மணி சொல்லி இழுத்தது என்ன, தூங்காம செஞ்சது என்ன, பாடாத ராகம் சொல்லி பாட்டு படுத்தது என்ன, கூடாம கூட வச்சு சேர்த்தது என்ன, வெள்ளி கொடுத்து மணி வேளாண கண்ணு

0: மணி துள்ளி தோரிக்கும் பொன்னின் அரிதா மெல்ல மெல்ல வந்து அழைச்சும் மஞ்ச குளிச்சு பஞ்சி மனச கொஞ்சி கொஞ்சி அரவணைக்கும் பொன்னினடி போல நானும் ஒன்ன பொத்தி பொத்தி எடுத்துட்டுமா கண்ணு வலித்து சின்ன பொண்ணை கட்டி கட்டி எடுத்துட்டுமா காத்து காத்து நானும் பூத்து பூத்து போனே சேர்ந்து போகும் போது தேரிலேறானே தள்ளி பாடி வந்த ஊரு நம்மா தேனே வெள்ளி கொடுத்து மணி வேளாண கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன கண்ண திறந்த
1: கணேசன் அவர்களே அவருவாட்டு போன வச்சுட்டு அங்கிட்டு பாடிட்டு இருக்காரு போல. ஆமா,
0: கண்ண தொடக்காம முடிச்சுட்டேன் நெஞ்சு வச்சு அடைச்சு போட்டேன்.
1: ஐயா
0: கூட்டு ஒண்ணு
1: இருக்கீங்களா?
0: பாடுகின்ற பாட்டு மெழுகு போல நானும் உருகி போன கேட்டு சொல்லி பாடி வச்ச ஊருதம்மா தேனே. அம்மா வாய்ப்பு நன்றிங்கம்மா.
1: கணேசன், நாங்க பேசினது கேட்டுச்சா? இடையில நன்றிங்க. 11:42 இது கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில நடிகை கௌதமி நடித்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: இருவருக்கும் காலை வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: நிர்மலா சந்திரசேகர், திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடவளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர்.
1: நிர்மலா சந்திரசேகர், என்ன பாடல் பாட போறீங்க?
2: பணக்காரன் படத்துல இருந்து இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து.
1: பாடலாம்.
2: பாட்டுங்களா மேடம்?
1: பாடுங்க பாடுங்க.
2: டிங் டாங் டாங் டிங் டாங் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது ஒன்றும் அசையாமல் நின்று போனது காதல் காதல் டிங்டாங் கண்ணில் மின்னல் டிங்டாங் அங்கும் இங்கும் டிங்டாங் சொர்க்கம் தங்கும் டிங்டாங் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது ஒன்றும் அசையாமல் நின்று போனது காதல் தோழிலே நான்

எப்படி அவங்க பாடுறப்ப மட்டும் அது வந்து இனிப்பு பிரச்சனை ஆயிருது. இன்னும் 16 நிமிஷம் இருக்குங்க, ரெண்டு முள்ள ஒன்னா சேர்ந்து 12 மணி ஆகுறதுக்கு. சரிங்க நிர்மலா, ரொம்ப அழகா பாடினீங்க, நன்றி.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நேரம் 11:50. கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் ஒரே நபரின் பாடல்கள். நடிகை கௌதமி நடித்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க நம்ம

0: இப்போ யாரு பாட வந்திருக்கா? வாங்க, வணக்கம்.
1: எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லியார்மா. இணைப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா.
0: சரிங்க, என்ன பாடல் பாட போறீங்க?
1: படத்தின் பெயர் பெண் புத்தி முன் புத்தி. ராம்ஜியுடன் கௌதமி நடிச்ச படம்.
0: சரி.
1: கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே, நீ பாடாதிருந்தால் நான் பாதை மறப்பேன், நீ கேளாதிருந்தால் அப்படின்னு வரும்படா. நல்ல அருமையான பாடல்.
0: வாசிக்கிறீங்க பாட சொன்னா?
1: இல்ல மேடம், படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அத பாட்ட சேர்த்து ரெண்டு வரையும் போட்டு விடுங்க.
0: சரிங்க, அந்த பாட்டை கேட்க வந்திருக்கீங்க. சரிங்க, நன்றிங்க. உங்க ஆர்வத்துக்கு நன்றி. மல்லிகா ஆறுமுகம் அவர்களை நல்லா பாடி பயிற்சி பெற்று வரவும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நன்றி மல்லிகா. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க.
2: ஹலோ, வணக்கம் மேடம். இரண்டு சகோதரர்களுக்கும் வணக்கம் மேடம்.
0: உங்களுக்கும் வணக்கம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் திருநாளத்தேர்ந்து சிவகாரம் பேசுறேன் மேடம்.
0: என்ன பேருமா?
2: பாப்பாங்களா?
0: இல்ல, உங்க பேர் சொல்லுங்க.
2: சிவகாமி.
0: சிவகாமி. பாடுங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் சிவகாமி.
0: சரிங்க, பாடுங்க பாடுங்க.
2: வாழ வைக்கும் பாடலுக்கு ஜே, வாழ்த்தும் பாடலுக்கும் ஜே, தூது விட்ட கண்டு என்றும் தேடுவே, அம்பு விட்ட காமும் ஜே, வாழ வைக்கும் பாடலுக்கும் ஜே,
0: சரிங்க, நல்லா பாடுனீங்க. ஜானகி எஸ்பிபி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நன்றி. அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து பாடுனீங்க. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: பேர் வரலீங்க. தாண்டவன்மலையிலிருந்து பேசுறேன். கரூர்மா.
0: பேர் வரலையா? உங்க பேர் வரலையா?
3: வள்ளி.
0: வள்ளி.
4: எந்த மாவட்டம்?
0: உண்மையில எனக்கு கேட்டது அப்படிதாங்க இருந்துச்சு. வள்ளி
4: எந்த மாவட்டம்?
3: கரூர்.
4: கரூர்.
0: கரூர் வள்ளி. நல்லா இருக்கும் கரூர் வள்ளி.
3: ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த
0: நிகழ்ச்சியில பேசி. சரிங்க,
3: என்ன மிஸ் பண்றவங்க எல்லாம்.
0: அப்படியா?
3: ஆமாங்க.
0: வரீங்களா? கொடைக்கானலுக்கு வரீங்களா?
3: ஆ, வரேன்க்கா.
0: கரூர்ல இருந்து பஸ் இருக்கா?
3: ஆ, பஸ் இருக்குங்க்கா.
0: பஸ் எல்லாம் இருக்குங்க. மனசு தாங்க வேணும். சரி, இப்ப பாட்டு பாடலாம். கரூர்ல இருந்து பாட்டு வரட்டும்.
3: அரும்பாகி மொட்டா.

0: குடிச்சு கையில கட்டுமா நீ மச்சானுக்கு அட என்னாச்சுடி அறிப்புவாய் பின்னாலே பித்தாசனதே அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல
1: அடடா அடடா அப்பப்போ வந்து காப்பாத்துறாங்க அப்படிதானே. அதுக்கு தான் நம்ம பாடகர்கள் வேணும். ம், சரிங்க, நன்றிங்க, ரொம்ப அழகா பண்ணீங்க கரூர் வள்ளி. சரி, இதுவரைக்கும்
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நேரம் வந்து 11:56 ஆயிடுச்சு இல்லையா?
3: ஆமா, இதுவரைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமா, ஆனா வந்து முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு தம்பி நிரூபிச்சிட்டாரு. சரி, நிறைய நேயர்கள் கிட்டத்தட்ட 12 பேர் வந்து பாடினாங்க. ஒருத்தர் கூட வந்து பாடாம விடல, இருந்தாலும் இந்த பாட்டை சொல்லிட்டாச்சும் போயிடலாம் அப்படின்னு வந்தாங்க. நல்ல முயற்சி, நல்லா பாடி பயிற்சி பெற்றுட்டு வாங்க. எப்பயுமே பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி நிறைய ஆயிரக்கணக்கான நேயர்கள் நம்ம பண்பலையே கேட்டுட்ருக்காங்க. அடடா அப்படின்னு ரசிக்கணும் உங்கள் குரலை ரசிக்கலைனாலும் பாடணும், பாட்டை ரசிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பாடணும் அப்படின்னா முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறோம்.
2: ஜெய் மீரி,
3: பனசிறி யோகானந்த்,
2: நன்றி நேர்களை.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை, எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
1: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்
4: வழங்கும் மகளிர் நேரம்.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
6: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியர் வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: ஒருத்தர் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயம் முடியாதுங்க. அதுவும் பெண்கள் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. உன்னாலே உன்னாலே படத்தில் கூட ஒரு சீன் வரும், ராஜு சுந்தரம் வரக்கூடிய ஒரு ஜோக்கில் வரும். டே யாள் என்ன சொல்கிறானே என்னால் புரிஞ்சுக்க முடியலடா, அதுக்கு ஏதாவது அர்த்தம் சொல்கிறா அப்படின்னு. உடனே அவர் ஃப்ரெண்ட் இங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு பொண்ணு சரின்னு சொன்னால் வேண்டாம் யோசி அப்படின்னு அர்த்தமா. 5 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னா அரை மணி நேரம் ஆகும், போய் வேறு வேலையை பாரு அப்படின்னு அர்த்தமா. சரி ஓ இஷ்டம் அப்படின்னு சொன்னால் நீ சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு அர்த்தமா. அதே கொஞ்சம் புருவத்தை உயர்த்தி சொன்னால் சொல்ல சொல்ல கேட்க மாட்டியா அப்படின்னு அர்த்தமா. சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நீ ஒரு நாள் என்கிட்ட அப்படி மாட்டுவே அன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா. சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, நீ செஞ்ச இந்த வேலைக்கு இதுவே ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தமா. ஸோ நான் இப்படி பெண்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரிஸ்க் எடுக்கல, ஏன் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. அறிமுக மகளிர் வரலாம் 2424219333, அனைத்து மகளிரும் 2424226 முன்னிணைப்பிற்கு 0454. நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் பண்பலை 100.5 தோழன் சித்தார்த்தன். இணைப்பில் வரும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: என்ன வாழ்த்து யாருக்கு சொல்லுங்க சொல்லுங்க?
2: நம்ம கோடை வேற யாரும்
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: மலைகளின் இளவரசிக்கு 27 அடியெடுத்து வைக்கும் உதய நாள் பிறந்தால் நல்வாழ்த்து. வாழ்க வளமுடன்.
0: நன்றி நன்றி.

0: என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு பலகாரம், சரிங்களா?
1: தின்பண்டம்.
0: இனிப்பு வகையா? இனிப்பு. இனிப்பு
1: வகை.
0: மாவுல செய்வாங்க. கூட கிராம்பு போடுவாங்க, முந்திரி பருப்பு போடுவாங்க, கிஸ்மிஸ் பழம் போடுவாங்க, பாதாம் பருப்பு போடுவாங்க. உங்களுக்கு நான் இன்னொரு க்ளூவும் தரேன். இந்த பலகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி எடுத்து உங்கள் கண்ணு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த முழு பலகாரமும் உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க.
1: ரவுண்டா இருக்கு.
0: ஆமா.
1: ஜிலேபி.
0: ஜிலேபியில ஒரு சின்ன பீஸ் பிச்சு உங்க கண்ணுகிட்ட வச்சு பாருங்க, அது அதே மாதிரியா தெரியுது?
1: கரெக்டா தப்பா நான் சொல்லுனா பத்தியா?
0: தப்பு தப்பு
1: தப்பா?
0: ஆமா. சரி, அடுத்த நேரம் பார்க்கலாமா? சரி. வருக தோழி, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: தூத்துக்குடி. திவ்யா பேசுறேன் சார்.
0: எந்த ஊரு?
2: தூத்துக்குடி.
0: தூத்துக்குடி. உங்க பேரு திவ்யா?
2: ஆமாங்க சார்.
0: திவ்யா, கேள்வி கேட்டீங்களா?
2: ஆ, கேட்டேங்க சார்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் க்ளூ கொடுக்கணுமா?
2: அது உருண்டைய கல்லமா ஒன்று செய்யறதுதானே சார்?
0: ஆமா.
2: இது நினைக்கிறேன்.
0: நினைக்கிறீங்களா? இல்ல,
2: லட்டு தான்
0: சரியான பதில். லட்டு தான், அதான் சொன்னேன். அந்த லட்டு பாருங்களேன், அது பூந்தி இருக்குமா, அதை எடுத்து உங்க கண்ணுகிட்ட வச்சு பாத்தீங்கன்னா ஒரு முழு லட்டே தெரியுதா? வாழ்த்துக்கள் திவ்யா.
2: ரொம்ப நன்றி சார்.
0: சரி, இணைப்பில் வரும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து?
3: மணவடிக்கிறவன் பெருமாள்பட்டி இருந்து கீதாமணி பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கேன். நீங்களா இருக்கீங்களா?
3: ம், நல்லா இருக்கேங்க.
0: சரி, விளையாட்டுக்குள்ள போயிடலாமா?
3: ஆ, போயிடலாங்க. ஏன்
0: மனசுல என்ன இருக்கு கண்டுபிடிங்க.
3: நீங்க அது எத்தனை எழுத்துங்கண்ணா?
0: நீங்க என்னன்னே கேட்கலையே.
3: எதோட எதை சார்ந்ததுங்கண்ணா?
0: இது ஒரு பழம்.
3: பழமாங்கண்ணா? அது எத்தனை எழுத்துங்கண்ணா?
0: அஞ்சு.
3: அந்த பழம் என்ன நிறத்துலங்கண்ணா இருக்கும்?
0: பச்சை.
3: பச்சையாங்கண்ணா. அந்த பழம் எப்படிங்கண்ணா இருக்கும்?
0: உருண்டையா இருக்கும், பெருசா இருக்கும்.
3: பழமே பச்சையா இருக்குமாங்கண்ணா, இல்ல பழத்தா வேற கலர்ல மாறுமா?
0: பழத்தோட வெளிப்பக்கம் தான் பச்சையா இருக்கும்.
3: ம், சரிங்கண்ணா. உள்ளங்கண்ணா?
0: சிவப்பா இருக்கும்.
3: உள்ள சேக்கப்பா. தர்பூசணி.
0: கரெக்ட், தர்பூசணி பழம் தான். வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்க.
0: நன்றி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
4: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
6: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
5: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
6: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
9: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்
12: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி

0: A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
2: இன்னைக்கு நிகழ்ச்சி கண்டுபிடி கண்டுபிடின்னு வந்துகிட்டு இருக்கு. என் மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்து வரக்கூடிய தோழி வருக. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயாலாம் வேணா, என் பேர் சொல்லி கூப்பிடலாம்.
3: சமயபுரம் சர்வேஸ்வரி.
2: சர்வேஸ்வரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சர்வேஸ்வரி?
3: நாங்க மாவு மில் வச்சிட்டு இருக்கோம்.
2: ஓ சரி, மாவு மில் வச்சீங்கன்னா இப்ப சமையல் வேலை யாரு பாப்பா?
3: சமைச்சிட்டு போயிடுவேன்.
2: சரி,
3: காலையில சமைச்சு எடுத்துட்டு போயிடுவேன்.
2: சரி, ஓ மில்லு தனியா இருக்கு, வீடு தனியா இருக்கு உங்களுக்கு?
3: ஆமா ஆமா.
2: சரி சரி சரி சரி, நிகழ்ச்சி கேக்குறீங்களா? உங்களுக்கு கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி தெரியுமா?
3: தெரியும் நான், தெரியும்.
2: சரி, இப்போ என் மனசுல ஒரு தலைவர் இருக்கார். அவர் குறிப்பா பகுத்தறிவு, சாதி ஒழிப்பு இதுக்கெல்லாம் போராடி இருக்கார்.
3: அதாவது தலைவரா?
2: ஆமா.
3: அவர் எப்படி இருப்பாரு?
2: அவர் நல்ல வயசு, அவரை வெண்தாண்டி வேந்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
3: இந்த நாட்டுக்காரரா வெளிநாட்டுக்காரரா?
2: நம்ம ஊரு ஈரோட சேர்ந்தவர்.
3: அவர் ரொம்ப வயசானவரா?
2: ரொம்ப வயசு.
3: அதாவது பழைய புதுசா இருக்கிறவங்களா?
2: இல்ல, அவர் இறந்துட்டார். 24 டிசம்பர் 1973 இறந்துட்டார் அவரு.
3: அண்ணா
2: இல்லையே. சரி, அடுத்த நேரம் பார்க்கலாம். இணைப்பில் வரும் தோழி வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து?
4: நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வடுகபலியம்புதூர் சுமதி பிரபுங்க.
2: சுமதி பிரபு.
4: ஆமாங்க ஐயா.
2: சுமதி, சமையல்லாம் முடிஞ்சா?
4: சார் காலையில செஞ்சிட்டேன் சார்.
2: என்ன செஞ்சிருக்கீங்க?
4: காலையில இருங்க சார், பாவக்காய் குழம்பு.
2: இருங்க. ஏன், உங்க ஹஸ்பண்ட் செய்வாரா, அதை பார்த்துட்டு சொல்லணுமா?
4: இல்லைங்க சார், நான் வரணும்ல.
2: நீங்க தான் பண்ணுவீங்களா இல்ல அவர் பண்ணுவாரா?
4: அவர் எல்லா நேரமா செஞ்சிட்டு சார் காட்டுக்கு போயிருவாங்க.
2: சரி சரி சரி, ஓகே ஓகே. நிகழ்ச்சி கேட்டிங்களா? சர்வேஸ் ரேட்டா சில கேள்விகள் கேட்டேன், அந்த அவங்க கண்டுபிடிக்க முடியல. உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா?
4: சார் ஈவேர பெரியாருங்க சார்.
2: சரியான பதில், வாழ்த்துக்கள்.
4: நன்றிங்க சார்.
2: நன்றி. பெரியார் பகுத்தறிவு, சாதி ஒழிப்பு, பெண்கள் உரிமை, சமூக நீதி அப்படிங்கிற விஷயம்னா நமக்கு பெரியார் தான் ஞாபகம் வரும். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த பெண்கள் சுயமரியாதை மாநாட்டத்தில் அவருக்கு பெரியார்னு பட்டம் கொடுக்குறாங்க. 1938 டிசம்பர் 13 அன்னைக்கு நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் நடந்த அந்த மாநாட்டில். அதுக்கு முன்னாடியே அவர் பெரியார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அஃபீஷியலாக அன்னைக்கு தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. பெண் விடுதலைக்காக தீவிரமாக உழைச்சவர் அப்படின்னா அது பெரியார் தான். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் தோழி வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
5: விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டியிலிருந்து மேரி கேத்ரின் பேசுறேங்க சார்.
2: மேரி கேத்ரின்.
5: ஆமாங்க சார். 27ஆம் ஆண்டு உதய விழா காணும் கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி.
5: ஒரு 3 லைன்ல ஒரு சைக்குங்க.
2: சொல்லுங்க.
5: உனது பெயர் கோடை, அங்கு அடிக்கும் காற்று வாடை, உன்னை நினைத்தாலே மனதுக்குள் நீரோடை.
2: அருமை அருமை அருமை. சரி, மேரி கேத்ரின் கேக்கலாம் செய்வீங்களா நீங்க?
5: செஞ்சது இல்லைங்க.
2: ஏங்க
5: இல்ல, அது சரியா வராதுன்ற ஒரு இதுல டயத்துல செஞ்சது இல்ல.
2: ஓ, ட்ரை பண்ணது கூட கிடையாதா?
5: ட்ரை பண்ணது இல்ல, சாப்பிடுறதோட சரி.
2: நீங்க என்னோட சேர்ந்தாளா? சரி, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
5: போலாங்க சார்.
2: சரி, என்கிட்ட இருக்கிறது ஒரு உணவுப் பொருள்.
5: உணவுப் பொருள். சரிங்க.
2: அது
5: சாப்பாடா சாப்பிட்றதா, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுங்களா?
2: அது நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட முடியாது. அது ஒரு உணவுப் பொருள், மருந்து பொருளாகவும் பயன்படுத்தலாம், மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்தலாம், ஒரு பாதுகாப்புக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
5: அப்படிங்களா? அது என்ன நிறத்தில் இருக்கும்?
2: மஞ்சள் நிறத்தில் இருக்கும்.
5: மஞ்சள் நிறமா? ஒரு நீர் மாதிரி சாப்பிட்றதா, திடப்பொருள் மாதிரி சாப்பிட்றதா?
2: அதை நீங்கள் அரைச்சி பொடியாக செஞ்சு, அதிகமாக பொடியாக செஞ்சு தான் எல்லாருமே எடுப்பாங்க. அந்த கிழங்கையும் எடுத்துக்கிடுவாங்க, எடுத்து அதையும் பயன்படுத்துவாங்க மருந்துகளில், சித்த மருந்துகளில் எல்லாத்துலேயும் பயன்படுத்துவாங்க. இது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது வீக்கத்துக்கு இதுக்கெலாம் வந்து இதை மருந்தாக பயன்படுத்து.

0: செலுத்துவாங்க?
1: சொல்லட்டுங்களா சார்?
0: சொல்லுங்க.
1: மஞ்சள்.
0: மஞ்சள், சரியான விடை. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: KGP College of Engineering and Technology Autonomous Namakkal
1: நல்ல placement பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்
2: எங்க செலக்ஷன் சரி
3: கவுன்சிலிங் கோட் 2612
4: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க கேட்டு வாங்குங்க நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி
6: கண்டுபிடி கண்டுபிடி என் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க வரக்கூடிய தோழி வருக வணக்கம்
7: இனிய நண்பர் வணக்கம் சார்
6: வணக்கம் சொல்லுங்க
7: சிவகங்கை மாவட்டம் மங்களம்
6: நல்லா இருக்கேன் தேனியில இருந்து
7: சிவகங்கை மாவட்டம்
6: சிவகங்கை சிவகங்கையில இருந்து

0: பேரு
1: சுகுணா ஜெயக்குமார் சார்.
0: சுகுணா ஜெயக்குமார்.
1: வாழ்த்துக்கள்
0: சொல்லிருங்க.
1: 27 ஆண்டு குடும்ப பண்பலை நேச பண்பலைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். குடும்பம் சார்பாக
0: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சிகள் நல்லா இருக்கு சார். எல்லா நிகழ்ச்சியும் கேட்டு சார், எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே போட்டா இணைப்பு கிடைக்கல சார்.
0: ஓ, இன்னும் தொடர்ச்சியா சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் வரும், கேளுங்க. 12ஆம் தேதி நிகழ்ச்சி இருக்கு, கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க. சரியா?
1: சரி சார், நன்றி.
0: சரி, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
1: போலாம் சார்.
0: சரி, இப்போ என்கிட்ட இருக்கிறது, என் மனசுல தோன்றது ஒரு கல். ஆனா அந்த கல்லை நம்ம சாப்பிடலாம்.
1: அது எப்படி இருக்கும்
0: சார்? சிறு சிறுசாக இருக்கும். ஒரு பாறையை உடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும்.
1: அது எத்தனை எழுத்து சார் அது?
0: அது 9 எழுத்து.
1: அது என்ன கலரில் இருக்கு?
0: ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும்.
1: பொடி பொடியாக இருக்குமா சார்?
0: ஆமாம் ஆமாம்.
1: வாழ்த்துக்கள்.
0: வணக்கம்.
2: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து
0: பாத்திமா. பாத்திமா, அங்க கிளைமேட் எப்படி இருக்கு நீலகிரியில
2: சொல்லுங்க?
0: அங்க கிளைமேட் எப்படி இருக்கு?
2: கொஞ்சம் லேசா வெயில் அடிக்குது.
0: வெயில் அடிக்குதா? மழையெல்லாம் இல்லையாங்கட்டு?
2: மழை நேற்று பெஞ்சிச்சு.
0: ஓ, ஏன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுனால அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஃபுல்லாமே மழை இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். வால்பாறை அந்த சைடு எல்லாமே
2: அது மதியானத்துக்கு மேலே மழை வந்துடும்.
0: ஓ சரி சரி. ஓ சரி, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள். ஆ, வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க.
2: மலைகளின் இளவரசி கொடைக்கானலில் உள்ள நம்ம கோரை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள், நன்றி.
2: மலைகளின் அரசி நீலகிரி மாவட்டத்திலிருந்து கோத்தேரி பாத்திமா பேசுறேன்.
0: சரி பாத்திமா, நிகழ்ச்சிக்குள்ள
2: போலாமா?
0: சரி, ஏன்ட்ட இருக்கக்கூடியது ஒரு வாகனம்.
2: அது வந்து 4 சக்கர வாகனமா?
0: இல்லைங்க, 2 சக்கரம்.
2: 2 சக்கரம். அது எத்தனை எழுத்து வரும்?
0: 5.
2: 5 எழுத்து. மிதிவண்டி.
0: கரெக்ட். வாழ்த்துக்கள். இனிப்பில் வரும் அடுத்த தொழில் வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் வளர்மதி.
0: வளர்மதி,
3: விருதுநகர்ல இருந்து பேசுறேங்க ஐயா.
0: விருதுநகர்.
3: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், கொடைக்கானலின் இளவரசி நமது கோடை பண்பலை, கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு பிறந்த நாள். வாழ்த்துக்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
3: போலாம் போலாம் ஐயா.
0: சரி, இப்ப என்கிட்ட இருக்கிறது ஒரு மாவு.
3: சரிங்க ஐயா.
0: கண்டுபிடிங்க.
3: உணவு உண்ண பயன்படும் ஐயா?
0: ஆ, பயன்படும்.
3: எத்தனை எழுத்துங்க ஐயா?
0: அது 5.
3: அதனுடைய நிறம் என்ன ஐயா?
0: மஞ்சள் நிறத்துல இருக்கும். இள மஞ்சள் நிறத்துல இருக்கும்.
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்
6: வழங்கிய மகளிர் நேரம்.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
8: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
7: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal. Counseling code 2612. Contact 8939808574.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 PM தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: நேர்லே இன்னைக்கு 3 PM தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் அண்ணா நகர் 2வது தெருவில் இருக்கக்கூடிய கா ஜீவானந்தம் அவர்களுடைய தெரிவு தான் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் வரப்போகுது. பொதுவாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா காதல், பாசம், அம்மா, சென்டிமெண்ட் இந்த மாதிரி தான் எழுதி அனுப்புவாங்க. ஆனால் இவர் இன்றைக்கி தலைப்பு வந்து நகைச்சுவை நடிகர்களின் பாடல்கள் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பில் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. பாடல்களும் நல்லா தெரிவு பண்ணியிருக்காரு. நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக இருக்கும், அதனால் மறந்துடாமல் கேளுங்க. இன்றைக்கி 3 PM உயிரெழுத்து நிகழ்ச்சி.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகாய்ச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுக்களை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகந்நாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம்

0: அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் ஃப்ளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவனா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹவீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இதயம் சொல்லும் லப்டப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக், 12:50. இணைப்பில் வரும் இறுதியான நேயர் வருக, வணக்கம்.
2: நம் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மற்றும் உங்களுக்கும் இனியான வணக்கம் சார்.
1: வணக்கம். சொல்வது
2: சார், ஈரோடு அத்தானி கள்ளிப்பட்டி சுப்புலட்சுமி செந்தில்குமாருங்க சார், நல்லா இருக்கீங்களாங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க
2: சார்? நல்லா இருக்கேங்க சார்.
1: சுப்புலட்சுமி, சமையல் முடிஞ்சா?
2: முடிஞ்சுங்க சார்.
1: சரி, என்ன சாப்பாடு
2: சார்? இன்னைக்கு வெந்தய காப்பிளி குழம்பு ரசம் சார்.
1: ஓ, சோறுலாம் வைக்கலையா
2: சார்? வச்சுட்டேங்க, சாப்பாடு தாங்க சார்.
1: சரி சரி, நான் உங்கள்கிட்ட நேராக கேள்விக்குள்ள போயிடுறேன். என்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு சீட்டு.
2: என்னங்க சார்?
1: ஒரு சீட்டு, ஒரு சீட்டு புத்தகம் மாதிரி இருக்கும்,

0: சரிங்களா?
1: சரிங்க சார், சரிங்க.
0: என்னன்னு கண்டுபிடிங்க
1: சார். அது எது சம்பந்தமானதுங்க சார்?
0: அது வந்து நீங்க உங்களுடைய பயணம் சம்பந்தப்பட்டது
1: சார். அது பஸ்ஸு ட்ரெயின் எதில் வேணாலும் எடுத்துக்கலாங்களாங்க சார்?
0: இல்லை, அந்த சீட்டு வச்சு தான் நீங்கள் வெளிநாடு போக முடியும்
1: சார். அது வந்துங்க அந்த கடவுச்சீட்டுன்னு சொல்லுவாங்களாங்க சார், அதுங்களா சார்?
0: பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுச்சீட்டு தான் அது. வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப தேங்க்ஸுங்க சார்.
0: நன்றி, நன்றி. சரிங்க, என் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க, கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிங்க. ஆனால் உண்மையிலே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, உண்மையான அன்பு, காதல், பாசம் அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் உங்களை விரும்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட மட்டும்தாங்க இருக்கும். எனவே கண்டுபிடிப்போம் உண்மையான அன்பை, அரவணைப்போம் அவர்களை என்கிற விண்ணப்பத்தோடு விடைபெறுவது உங்கள் பண்பலை 100.5 தோழன் சித்தார்த்தன்.

0: அடிப்படை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவளை நீல வழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: உடைப்பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மின்வெளி குற்றங்களில் அங்கீகரிக்கப்படாத அணுகல் போன்று வலைக்கடத்தல் என்றொரு மின்வெளி குற்றம் இருக்கிறது. ஒருவருக்கு உடைமையான ஒரு வலைத்தளத்தை அவருடைய அனுமதியின்றி வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்துவதை வலைக்கடத்தல் என்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் வெப் ஹைஜாக்கிங் என்று சொல்வார்கள். வலைக்கடத்தல் மூலம் வலைத்தளத்தின் உடைமையாளர் தனது வலைத்தளம் மற்றும் அதனுள் இருக்கும் உள்ளடக்கத்தின் உரிமைகளையும் உள்ளடக்கத்தின் மீதான கட்டுப்பாடுகளையும் இழக்க வேண்டியதாகிறது. வலைக்கடத்தல் எனும் தீங்கிழைப்பவர்கள் ப்ரௌசர் எனும் பயனரின் உலாவி, டொமைன் எனும் திரளம், கிளிக்ஜாக்கிங் எனும் சொடுக்கல் குடுதல் முடுக்கேற்றம், பின்பொத்தான் அபகரிப்பு போன்ற தீய செயல்பாடுகளின் வழியாக இணைய கூறுகளை இடைமறித்தல், அவற்றில் மாற்றம் செய்தல் அல்லது அவற்றின் மீது அனுமதியற்ற கட்டுப்பாட்டை பெறுதல் போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இணையத்தில் பயனர் உலாவியை பயன்படுத்தும் போது தீங்கிழைக்கும் மென்பொருள் அல்லது தேவையற்ற நீட்டிப்புகள் இணைய உலாவியின் உள்ளமைப்புகளை பயன்படுத்துபவரின் அனுமதியின்றி மாற்றுகின்றன. இதன் மூலம் ஹோம்பேஜ்

0: இயல்பான முகப்பு பக்கத்தை மாற்றி அல்லது சர்ச் இன்ஜின் எனும் தேடுபொறியை மாற்றி வருவாய் ஈட்டுவதற்காக அதிக விளம்பரங்கள் கொண்ட இணைய பக்கங்களுக்கு அல்லது மோசடியான இணையதளங்களுக்கு வலுக்கட்டாயமாக திசை திருப்புகின்றன. சோசியல் இன்ஜினியரிங் எனும் சமூக பொறியியல் அல்லது பிஷிங் எனும் மின் தூண்டுதல் வழியாக வலைத்தள உடைமையாளரின் அனுமதியின்றி ஒரு முறையான திரளப் பெயரின் பதிவை மாற்றி அந்த வலைத்தளத்தின் முறையான பயனர்கள் அனைவரையும் மின் தூண்டிலிடும் தளம் அல்லது தீய பொருட்கள் விற்பனை செய்யும் போலியான தளத்திற்கு திசை திருப்பும் செயல்களும் நடக்கின்றன. ஒரு முறையான வலைப்பக்கத்தில் ஒரு சாதாரண பொத்தனை சொடுக்கும் போது, அதாவது கிளிக் செய்யும் போது, மால்வேர் எனும் தீங்கு நிரல் அல்லது கணக்கு பரிமாற்றங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் கண்ணுக்கு புலப்படாத ஊடாடும் கூறுகள் தானாக பயன்படுத்தும் கணினிகளில் தரவிறக்கமாகிவிடுகின்றன. இதன் மூலம் இணைய பயன்பாட்டின் போது கணினியில் இருக்கும் பல்வேறு தகவல்கள் திருடப்பட்டு தீங்கு நிரல் உருவாக்கியவருக்கு சென்றடைகின்றன. இணையம் பயன்படுத்தும் போது ஒரு தவறுதலான இணையதளத்திற்கு சென்றுவிடும் நிலையில் உலாவியின் வரலாற்றை திரித்து மாற்றியமைக்கும் செயல்களும் நடைபெறுகின்றன. இதனால் பின் பொத்தானை அழுத்தும் போது முந்தைய பக்கத்திற்கு திரும்புவதற்கு பதிலாக அந்த தளத்திலேயே சிக்கிக்கொள்ள நேரிடுகிறது அல்லது தீங்கிழைக்கும் விளம்பரங்கள் இடம்பெற்றிருக்கும் இணைய பக்கங்களுக்கு திருப்பிவிடப்படும் செயல் நடைபெறுகிறது. வலைக்கடத்தல் எனும் மின்வெளி குற்றத்தால் மால்வேர் எனும் தீங்கு நிரல்களால் தனிநபர்களின் கணினியின் வேகம் குறைகிறது. இதனால் மால்வேர் எனும் தீங்கு நிரலை கணினியிலிருந்து நீக்க பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இணைய பயன்பாட்டின் போது தேவையற்ற பக்கங்களை கட்டாயமாக பார்வையிட வேண்டியதாகிறது. இதுபோன்ற பாதிப்புகளுக்கு தனிநபர்கள் பெரும்பான்மையாக முறையீடு செய்வதில்லை. ஆனால் வலைத்தளத்தின் உடைமையாளர் தங்களுடைய வலைத்தளம் பாதிப்புக்குள்ளாகும் போது வலைத்தளத்திற்கான உரிமைகளையும் கட்டுப்பாடுகளையும் மீட்க வேண்டியிருக்கிறது. பாதிக்கப்படும் வலைத்தள உரிமையாளர்கள் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு முறையீடு செய்து உரிய தீர்வினை பெறலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீள வழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

பகல் நேர இசை விருந்து உங்கள் கோடை பண்பலை 100.5 இதயங்களையும் இசையையும் இணைக்கும் மடல் விருப்பமாய் இதோ வந்துவிட்டது நேர்களே, உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக 1957 வெளியான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தாராபுரம் குடித்தரு நாகராஜன் யமுனா விருப்பமாய் புலமை பித்தன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார் TM சௌந்தரராஜன். அன்பு நேயர்களுக்காக இசைமழை தூவி ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியை?

0: இது போன்ற பழம்பெரும் திரையிசை பாடல்கள் ஊர்வலமாய் வர காத்திருக்கிறது. தொடர்ந்து வரும் 50 நிமிடங்களும் காத்திருங்கள் நேர்களே.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம். பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 முதல் August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: இது உங்கள் கூடி பண்ண

உங்களை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலே 1964 வெளியான வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தேனி காமையகவுண்டன்பட்டி வீரமணி, ஸ்ரீ ராம்குமார், பாலச்சந்திரன், மணிகண்டன், முருகன், மாரியப்பன் விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார் டி.எம். சௌந்தரராஜன். பலநூறு விஷயங்களை அறிந்தவராக இருந்திருந்தாலும் இதை அறிந்தவர் ஒன்றால் மட்டுமே உலகை ஜெயிக்க முடியும். அது எந்த ஒன்று பாடலின் தொடக்கமாக வருகிறது இன்று.

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
4: உயிரெழுத்து ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
3: நேயர்களே, அழகான நம் மனதில்
5: ஆழமான ஓர் இடத்தில்
3: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
5: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
3: இதய ராகங்களை
5: நீங்களும் அரங்கேற்றலாம்.
3: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
5: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை
1: இசை பாடுமே
0: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
0: பண்பலை வானொலி நிலையம்
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் ஜீவானந்தம் அவர்களுடைய தெரிவில் வர காத்திருக்கிறது. நேரம் 1:18. பலவித பாடல் பதார்த்தங்களோடு பசியாரும் வேளையாக இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி 1965 வெளியான 1001 திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. சின்னாளப்பட்டி சௌராஷ்டிரா காலனி பாலாஜி, காயத்ரி, பிரியதர்ஷினி, விக்னேஸ்வர் விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார் பி. சுஷீலா. அவரைப் போல இவரைப் போல வாழ வேண்டும் என்றில்லாமல் இவைகளைப் போல வாழ வேண்டும். பாடலின் தொடக்கமாக

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு ஒண்ணுக்கு மூணுங்கிற அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் 1:25. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1975 வெளியான நாளை நமதே திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. ஈரோடு விசயமங்கலம் குணசீலன் விருப்பமாய் வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் பி சுஷீலா, LR அஞ்சலி, ஷோபா, சசிரேகா. வரும் விடியல் எப்போதும் நமக்கானது என உணர்த்தும் பாடலின் முதல் வரி.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைகள் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிக்கும் நேரமாய் 1:31 இணைந்திருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1960 வெளியான படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. சிவகங்கை குண்டேந்தல்பட்டி தவமணி.

கலையரசி, சிவபாரத், சிவசங்கர், சிவரஞ்சனி விருப்பமாய் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், சூலமங்கலம் ராஜலட்சுமி. கதை சொல்லியான நம்முடைய முன்னோர்களை நினைவுபடுத்தும் பாடலின் தொடக்கம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும்

0: வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
3: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வருகிறார் சேலம் மாவட்டம் சுப்பிரமணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, 2:15 சேலம் மாவட்டம் சுப்பிரமணி. இசையோடு இணைந்திருப்பது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி 1969 வெளியான அன்பளிப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தூத்துக்குடி கையத்தாறு முனியசாமி, மகேஸ்வரி, மருதுமணி, காந்தி, தங்கமாரி விருப்பமாய் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார் TM சவுந்தரராஜன். பெரிய மலைகள், கண்முழுக்க நிறையும் கடல், கோயில் கோபுரம், இந்த பிரம்மாண்டங்கள் வரிசையில் இதுவும் ஒன்று. எது அது பாடலின் தொடக்கமாக வருகிறது.

நேரம் 1:43. நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு அனல் பாஸ்தா தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை. இன்றைய நிகழ்ச்சி பண்பலை கழகமாக 4:30 பொமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண தூரிகை பண்பலை கழகம். பொது அறிவு கேள்விகளோடு காத்திருக்கிறது பண்பலை. ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் மாலை 4 மணிக்கு. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1966 வெளியான மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. அருப்புக்கோட்டை அரியசாமி கோவில் தெரு, ராஜீவ்காந்தி, பத்ரகாளி, கணேசன் விருப்பமாய் வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் PB ஸ்ரீனிவாஸ், PB சுஷீலா. சற்றும் எதிர்பார்ப்பு குறையாத செவிகளுக்கு விருந்தாய் அமைகிறது இந்த பாடல். அன்பு நேயர்களே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இப்படியும் சொல்லலாங்க பாடலின் தொடக்கமாய்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

நேரம் 1:50. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக. இடைவிடாத பாடல்களோடு முன்னிரவு 11 மணிக்கு இரவு சிறகு. இனிந்தே ரசித்திருங்கள் நேர்களே, நள்ளிரவு 12 வரை உங்கள் கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1970 வெளியான ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. மதுரை கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன், சாந்தி, சௌமியா, சரண்யா விருப்பமாய் கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன். வியப்பான பாராட்டுடன் தொடங்குகிறது பாடல்.

அத்தங்கமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி 1964 வெளியான முரடன் முத்து திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. கரூர் புலியூர் மனோகரன் சுமதி நவீன் விருப்பமாய் கண்ணதாசன் வரிகளில் டி ஜி லிங்கப்பா இசையில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. தன்னிலையை கதாநாயகி விளக்கும் பாடல் இது.

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியின் நிறைவாக 1977 வெளியான கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. திருப்பூர் வெள்ளரவழி தேவனம்பாளையம் சேகர் செல்வி இலக்கியா சதீஷ் விருப்பமாய், இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் பாடலை பாடுகிறார் எஸ் ஜானகி. நிகழ்ச்சியை தொகுத்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். உங்கள் பெனசரியோகான. நன்றி நேர்களே.

0: பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்கலாம் வென்றார் வந்தார். கோடை பண்பலை 100.5 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு வலம்பெறும் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேயர்களுக்காகவும் பண்பலையில் வலம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் எண்ண கருத்துக்களை எழுதி அனுப்பி முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்காகவும் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சி வென்றார் வந்தார். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் முத்தான நேயராக வாகை சூடி நம்மோடு உரையாட காத்திருக்கிறார் சேலம் மாவட்டம் கே.ஆர். தோப்பூர் சுப்பிரமணி அவர்கள். ஐயா வணக்கம்.
2: அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் சேலம் கே.ஆர். தோப்பூர் சுப்பிரமணி. மலைக்காற்றில் சிரிப்பொழியோடு தேனிசை தந்து மனங்களை கவலைகளை யாவையும் தீர்த்து 27 ஆண்டுகளை வற்றாத அன்போடு இயங்கும் கோடை பண்பலை வாழ்க பண்பலாண்டு.
1: ரொம்ப நன்றிங்க. ரொம்ப பழமையான நேயர், ரொம்ப பரிச்சயமான நேயர் அப்படின்னு தான் சொல்லணும். சேலம் மாவட்டம் கே.ஆர். தோப்பூர் சுப்பிரமணி அவர்கள்,
2: ஆமாங்க.
1: எப்படி இருக்கு முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் நேரலையில் உட்கார்ந்துருக்கீங்க?
2: அதாவது

0: நிகழ்ச்சியில் வந்து என்னுடைய எழுத்துக்கு ஒரு பவர் கொடுத்து உட்கார வச்சிருக்கேன்னா இது வந்து எனக்கு ஒரு கிரிக்கெட் கொடுத்த மாதிரி இருக்குது.
1: ம் சரிங்க, அவ்வளோதானா?
0: இன்னும் நிறைய சொல்லலாம், சொல்ல போனால் இதால் இந்த நிகழ்ச்சினால பல நண்பர்கள் எனக்கு
1: கிடைச்சிருக்காங்க.
0: கிடைச்சிருக்காங்க. ஆமாம்,
1: ம் சரி, எத்தனை ஆண்டு காலமாக நம்ம பண்பலை கேட்குறீங்க? கோடை பண்பலை
0: நிகழ்ச்சி ஆரம்ப காலத்துலேருந்து கேட்டிருக்கேன் மேடம்.
1: ஆரம்ப காலத்துலேருந்து. சரி, இந்த மாதிரி கடிதம் எழுதணும், நிகழ்ச்சிகள் குறித்து உங்களோட கருத்துக்களெல்லாம் எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்துச்சு? எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் கடிதம் எழுதுறீங்க?
0: கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக இருக்கும்.
1: 15 ஆண்டு காலமாக கடிதம் எழுதுறீங்க?
0: எனக்கு 1000 கணக்கான கடிதம் இங்கே இருக்கும்.
1: 1000 கணக்கான கடிதம் அடிக்கடி நாங்கள் தான் பார்க்குறோமே.
0: ஆமாம் ஆமாம்,
1: எங்கே பார்த்தாலும் உங்களோட பேராக தானே இருக்கும்.
0: ஆமாம்.
1: சரி, முதல் முறையாக எந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கடிதம் எழுதுனீங்க, ஞாபகம் இருக்கா?
0: ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 2007 மேடம் ஒரு வானவில் நிகழ்ச்சி தான் இப்போ பாராட்டி எழுதிருந்தேன். அதெல்லாம் மறந்துருச்சு. ஆனால் தற்செயலாக இப்போ இதெல்லாம் வந்து வெற்றி பெற்றது வந்து மே 26
1: சரி,
0: வானவில் நிகழ்ச்சி விமர்சகர்கள் எழுதியிருந்தேன். வாழ்க்கைக்கு தேவை வெற்றிக்கு தேவை விவேகமாக என்று கேட்டிருந்தாங்க. அந்த தலைப்புக்கு நான் விமர்சனம் எழுதியிருந்தேன்.
1: அந்த நிகழ்ச்சி குறித்து நீங்கள் கடிதம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: சரி, எந்த நிகழ்ச்சி நம்ம பன்மலையில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: காலையில் வந்து ஆலய தரிசனம் ஒன்று வருது, 6 மணிக்கு 6 முக்கியமாக டைம் கேட்பேன்.
1: சரி,
0: மறுபடியும் மனதோடு ராகம்,
1: மூணு மணிக்கு
0: வந்து உயிரெழுத்து நிகழ்ச்சி. போன சனிக்கிழமை எனது பிரதி ஒளிபரப்பாச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.
1: சரி, நிறைய வந்து பிரதி எழுதி அனுப்பி பாடல்கள்லாம் கேட்டிருக்கீங்க, நெஞ்சிலிருந்த வேலையும் பாடல்கள் கேட்டிருக்கீங்க. இப்ப வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில உங்களோட விருப்பத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
0: முதல் பாடல் வந்து பொம்மலாட்டம்னு ஒரு பாடம் இருக்கு மேடம். அந்த படத்துல இருந்து தமிழ் என்றால் நாம் தமிழண்டா.
1: பொம்மலாட்டமா சிலம்பாட்டமா?
0: சாரிங்க, சிலம்பாட்டங்க.
1: ஏதோ ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சிலம்பாட்டம் படத்துல இருந்து முதல் விருப்ப பாடலா கேட்கலாமா? இப்ப
0: கேட்கலங்க. நன்றிங்க மேடம்.

0: நேரம் இப்போ 2:25, கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சேலம் மாவட்டம் கே ஆர் தோப்பூர் சுப்பிரமணிய ஐயா அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா சொல்லுங்க, உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பண்றாங்க?
1: எங்க நானும் எங்க மனைவி, எங்க மனைவி பேரு திலகா.
0: சரி,
1: மறுபடியும் எங்க வீட்டுலயே பக்கத்துல எங்க தங்கச்சி இருக்கிறாங்க, தங்கச்சி லட்சுமி.
0: சரி,
1: எங்க தங்கச்சி கணவர் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி, அவங்க பசங்க பேர் வந்து அவங்களுடைய பெரிய மகன் பேர் வந்து தீனஜயலன், சின்ன சின்ன மகன் பேர் வந்து தனஜயன்.
0: சரி,
1: தீனஜயனுடைய மனைவி பேர் வந்து கௌதமி. இவங்கெல்லாம் எஃப்எம் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க.
0: எல்லாம் கூட்டு
1: குடும்பமா
0: பக்கத்துலயே இருக்காங்க. சரி, வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி நீங்க கோடை பண்பலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து உங்களுக்கு வந்து தொலைபேசி வழி தொடர்பு வந்திருக்கும். முதல் முறையா இந்த மாதிரி சொன்ன உடனே யாருகிட்ட நீங்க சொன்னீங்க அந்த தகவலை?
1: எனக்கு பரிசுத்தமான நேயர் வந்து துளசம்படி சுதாகர். ஒரு மாசம் ஆயிடுச்சா, நீ ஒரு புறம் நம்மள ஒரு மாதிரி சொன்னா வாரி எக்காந்து கொண்டு கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நேற்று கூப்பிடுனா மறுபடியும் சுதாகர் சொன்னேன். உடனே எங்க மனைவி சொன்னேன்.
0: சரி,
1: வானவில் படத்தை படம் ஓ பெண்ணே தமிழ் பெண்ணே
0: அந்த பாட்டு தானே?
1: ஆமா, அந்த பாடல் கேட்கலாங்களா?
0: ஒரு வரி அவங்களுக்காக அப்படி பாடுங்களேன்.
1: வேணாம் படம்
0: இல்ல, உங்க மனைவி கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, பாடுங்க. ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டே இருப்பாங்க, கணவர் வந்து நம்மளுக்காக பாடுவார் அப்படின்னு. ஒரு வரி பாடுங்க.
1: ஓ பெண்ணே தமிழ் பெண்ணே போதுங்க மேடம்.
0: சரி, பாடல் கேட்கலாம். இப்ப கோடை பண்பலை 100.5.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஜூன்

0: 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஜூலை 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விண்டர் வந்தார். நேரம் 2:33. ஐயா சொல்லுங்க, கோடை பண்பலை 100.5 நீங்க பயணித்து வந்த அந்த பயண அனுபவத்தை பத்தி சொல்லுங்க.
5: நான் ஆரம்ப காலத்துல வந்து கேசட் கடை வச்சிருந்தேன்
4: படம்.
5: அப்போ வந்து எஸ்டடி பூத்து வச்சிருந்தேன்.
4: சரி.
5: அப்போ எஃப்எம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது அந்த டைம்ல. 2.5 கோடி மக்கள்னா உண்மையிலும் 2.5 கோடி மக்கள் கட்டாயம் கேட்டிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து பல நேயர்கள் வந்து அறிமுகப்படுத்துறேன்.
4: இப்போ வந்து அதோட அதிகமாயிருக்காங்க நேயர்கள்.
5: இப்போ மேடம் இப்போ வந்து புறம் அவங்க கடை செல் இருக்குது. அப்போ வந்து செல்லு கிடையாது. மொபைல் பண்ணால் பட்டன் செல் மட்டும் தான். இப்போ வந்து அதெல்லாம் ஆன்லைன்லேயே அப்பா கேட்குறேன். அதனால வந்து என்கிட்ட வந்து எஸ்டடி பூத்தில் வந்து லைன் பிடிச்சி கொடுங்க
4: அப்படின்னு கேட்டிருக்காங்க.
5: ஆமாம். அந்த டைம்ல வந்து கோடியர் குதி கோடியர் சுரேஷ்,
4: சரி,
5: அப்புறம் சுதாகர் மறுபடியும் இரும்பல் வெங்கடேஷ், நிறைய நேரங்கள் அது சூரம்படி இளங்கோ, அப்புறம் நிறைய வருவாங்க அங்கே நம்ம கிட்ட வந்து நம்ம கூட பேசுவாங்க.
4: இல்லை அவங்களாம் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி கோடை பண்பலையில் நேரலைக்கு வந்து நீங்கள் லைன் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து லைன் பிடிச்சி கொடுக்கும்போது நீங்கள் என்றைக்காவது பேசியிருக்கீங்களா?
5: அதாவது விஞ்ஞானம் வளராத காலம் அந்த காலம் தான். இப்போ மொபைல் வந்து பட்டன் செல் தான், அப்போ கீபோர்டு செல் தான். இப்போ வந்து இன்னும் மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு செல் ஆச்சு. அதெல்லாம் ஆப்லேயும் ஆன்லைன் கேட்குறாங்க. அப்போ அந்த கால சூழலில் வந்து ரேடியோவில் மட்டும்தான் கேட்க முடியும். அந்த சரணாலயத்தினால மக்கள் வந்து என்கிட்ட வந்து நிறைய வந்து லைன் பிடிச்சி பேசி நிறைய நேயர்களை அறிமுகப்படுத்தினேன். ஆமாம் ஆமாம்.
4: சரி, நீங்களே சொல்கிறீங்க இப்போ வந்து டெக்னாலஜி வந்து நல்லா வளர்ந்துருச்சு, நிறைய வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்பவும் வந்து நிறைய கடிதங்கள் வந்து நம்ம பண்பலைக்கு வருது. நீங்க நிறைய கடிதம் எழுதியிருக்கீங்க. நீங்க எனக்காவது கடிதம் எழுதுறத பார்த்து வீட்டில் இருக்க என்ன எப்போ பார்த்தாலும் கடிதம் எழுதிட்டே இருக்கீங்க. ஒரு SMS போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காங்களா?
5: இல்லை அப்படிலாம் கேட்க முடியல. கடிதம் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க.
4: சந்தோஷப்படுவாங்களா?
5: எழுதி எழுதுதான் பழக்கம்.
4: பின்னாடி இருந்து நிறைய பேர் ஊக்கம் கொடுத்துருக்காங்க. சரி, உங்களை பார்த்துட்டு யாராவது கடிதம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்களா நம்ம பண்பலைக்கு?
5: நான் நிறைய எழுத வச்சிருக்கிறேன் நிறைய பேர்த்த.
4: எப்படி சொல்றீங்க?
5: இப்போ நான் கொண்டு தபால் இப்போ சுதேரிட்ட கொடுக்கணும்னு
4: வச்சுக்கேன்.
5: இப்போ அவரை பார்த்துட்டு அவர் ரெண்டு ஒரு கடிதம் எழுதுவார். நான் வாரத்தில் வந்து 10 கடிதம் போடுவேன்.
4: சரி.
5: அவர் 10 கடிதம் அவர் 2 எழுதி போடுவார்.
4: இல்லை, ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ தான்ப்பா எப்போ பார்த்தாலும் கடிதம் எழுதுற, நான் வேற ஏன் எழுதுனா தான், நீ எழுதுனா பத்தாதா அப்படின்னு கேட்குற ஆட்களும் இருக்காங்க.
5: இருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய பேரில் நான் கொடைக்கானல் அடிக்கணும்னு கேட்குறேன், எழுந்து வரட்டுமே. அவங்களுக்கு ஒரு மன ஓண்டுதல் ஏற்படுது மேடம். அது கேட்குறாங்க, எழுதி போடுறாங்க, அவங்களும் எழுதி போடுறாங்க. நிறைய பேர் எழுதுங்க. இப்போ கணக்கெடுத்து கூலிய சுரேஷ்லாம் வந்து ஒரு ஆன்லைன்லேயும் பண்ணிக்கிறாரு.
4: உங்களோட பேர் வந்து நம்ம கோடை பண்பலையில ஒழிச்சிருக்கும். இந்த மாதிரி சேலம் மாவட்டம் KR தோப்பூர் சுப்பிரமணி அவங்களோட விருப்பத்துல இந்த பாட்டு கேட்கறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு யாராவது உங்ககிட்ட தொடர்பு கொண்டு உங்க பேரை தான் இப்ப சொன்னாங்களா, அது உங்க பேர் தானா, நீங்க தானா அது

0: அப்படின்னு
1: என்ன கேட்கலனா, இந்த எங்கள் ஊருக்கார யாரோ வெளியூருக்கு திருச்செங்கோட கோயிலுக்கு போனாங்களா, எந்த ஒரு கேட்டால் தோப்பு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கா, கேர் தோப்புனு சொல்கிறேன்னு வச்சுக்கா, அவங்க வந்து சுப்பிரமணியம் தெரியுமாண்ணா, அவங்க அவங்க வந்து எனக்கு கேட்பாங்க.
0: ஓ சரி சரி சரி சரி,
1: அதில் ஒரு அறிமுகம் கிடைக்குது, பயங்கரமான ரீச் ஆகும் கிடைக்குது.
0: அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும், அதுவும் நம்ம கோடை பண்பலை மூலியமாக ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டீங்கன்னு தான் சொல்லணும். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த விருப்ப பாடலாக உங்களோட விருப்பத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஜோடி படத்தில் மேடம், ஜோடி காதல் கடிதம் தீட்டவே அந்த பாடலுங்கிறது
0: பாடல் வருது, கேட்போங்க.
1: நன்றிங்க.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: நேரம் 2:44. கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சேலம் மாவட்டம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணிய ஐயா அவரோட தான் பேசிட்டு இருக்கோம். ஐயா சொல்லுங்க, உங்க ஊரோட சிறப்பு கேஆர் தோப்பூர், அந்த ஊரோட சிறப்பு என்ன?
7: ஊர் பேரு வந்து தோப்பூர் தான். அதாவது கேஆர் வந்தது வந்து காவிட்டி ரங்கநாதர் ஒரு மலை கோயில் இருக்குங்க, பெருமாள் கோயில், பெருமாள் ஆலயம். அந்த கோயில் பேர் வந்து காவிட்டி ரங்கநாதர். காவிட்டிக்கு காக்கு வந்து கே, ரங்கநாதருக்கு வந்து ஆர். அந்த இனிசலோட கேஆர் தோப்பூர்
6: அப்படி
7: மருவி ஆயிடுச்சு.
6: சரிங்க,
7: நம்ம வரலாற்று மிக்க கோயில் தான் அது.
6: சரிங்க, கோடை பண்பலைக்கு வந்து நிறைய கடிதங்கள் நீங்கள் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஒரு நாளைக்கு வந்து எத்தனை நிகழ்ச்சி குறித்து நீங்கள் கடிதம் எழுதுவீங்க?
7: மேக்ஸிமம் 2 கடிதம் எழுதும் மேடம்.
6: அதில் வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி குறித்து நான் கடிதம் எழுதியே ஆவேன் அப்படின்னா எந்த நிகழ்ச்சியை சொல்லுவீங்க?
7: வானவில்,
6: வானவில் நிகழ்ச்சி,
7: மறு சித்திர செவ்வானம்.
6: இனிமேல் நேயர்கள் எல்லாம் கவலையப்பட வேண்டாம், இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து அப்படியே டக்குன்னு கடிதம் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல சொல்றாரு. அப்படிங்களா? சரிங்க, அடுத்த விருப்ப பாடலா என்ன பாடல் கேட்கலாங்க?
7: மூவேந்தர் படம் கும்புதம் போல் வந்த அந்த பாடல் கேட்கலாம்.
6: சரி, இந்த பாடல் எதனால பிடிக்கும், என்ன காரணம், ஏதாவது இருக்குதா?
7: காரணம் சொல்ல வேணா, அது மியூசிக் நல்லா பிடிச்சிருக்குது.
6: இசை ரொம்ப பிடிக்கும்,
7: இசை ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாட்டினோட வரிகளும் வந்து ஒரு வித்தியாசமா நல்லா இருக்கும் மேடம். கேட்கறதுக்கு ஒரு இனிமையான, இந்த நேரத்தில் கேட்கறது இனிமையா இருக்கும் அப்படிங்கிற தாழ்மையான கருத்து.
6: சரி, தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகள் குறித்து நிறைய கடிதங்கள்லாம் நீங்க எழுதுறீங்க. இப்போ வந்து இந்த கடிதம்லாம் வந்து அதிகமா யாரும் எழுதுறது இல்லை. அதாவது இளம் தலைமுறையினர் எல்லாமே வந்து என்னன்னா மொபைல் போன் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா. அவங்க வந்து எதுனாலும் SMS பண்றாங்க, வாட்ஸ்அப் பண்றாங்க. அவங்களாம் வந்து கடிதம் எழுதணும், மீண்டும் கடிதம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
7: அவங்க நிகழ்ச்சி கேட்டு அவங்க ஒரு கடிதம் எழுதினாவே கட்டாயமாக அவங்க எழுதுங்கிற எண்ணம் தோணும். அந்த நம்ம கைவண்ண கைப்பட எழுதுறது தான் அந்த நாப்பழக்கம் வரங்கன்னு சொல்கிறோங்களா, அந்த பழக்கம் வந்துச்சுன்னாவே இன்னும் படி அதனுடைய அவனுக்கு திறமை வெளிப்படுறதுக்கு அதிகமாக ஊக்குவிக்கும்.
6: அதாவது நம்ம நிறைய எழுத எழுத தான் நம்மளுக்கு வந்து கற்பனை திறனும் வந்து அதிகமாகும்.
7: அதாவது நம்மளுடைய ஆறு விரலை விட
6: கோடை பண்பலை 100.5.
7: நன்றி மேடம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: மக்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஐயா, இப்போ வந்து நிறைய கடிதங்கள் நீங்கள் எழுதி அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்னைக்காச்சு நீங்கள் இந்த கடிதம் வரும் அப்படின்னு சொல்லி காத்திருந்த தருணம் அப்படின்னு ஏதாவது அனுபவம் இருக்கா?
1: இப்போ சமீபத்தில் வந்து போன சனிக்கிழமை நினைக்கிறேன் உயிரெழுத்து நிகழ்ச்சி ஒன்று எழுதி போட்டோம்
0: மேடம். சரி
1: சரி, அந்த கடிதம் வருதல் நினைச்சு 2-3 மாதம் ஆகும் நினச்சிக்கிட்டேன். வர்ற மாரி எனக்கு ஒரு ஐடியா தெரியல. பார்த்தா மறுவ எழுதி போட்டு ஒரே வாரத்தில் வந்துச்சா, பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு மேடம்.
0: ரொம்ப அதிர்ச்சி.
1: ஆமாம் ஆமாம், அதுக்கு அது இதை வாட்ஸ்அப்லாம் படித்து பார்த்தேன், என் பேர் வந்துச்சா, நம்ம பேர் வந்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
0: நிகழ்ச்சி முழுவதும் என்ன தொகுப்பில் எழுதி அனுப்பியிருந்தீங்க?
1: தாலாட்டுங்கிற பாடலை இது பண்ணுங்க மேடம்.
0: தாலாட்டு அப்படிங்கிற தொகுப்பில்
1: பாடலாம். எஸ்பி பாண்டன் பாடலை எழுதியிருந்தேன். ரொம்ப சிறப்பாக பண்ணிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து நான் எழுதின சாதாரண விஷயமாக இருந்தால் கூட அந்த நிலையத்தில் வந்து பணிபுரிஞ்ச அறிவிப்பாளர் வந்து செஞ்சது ரொம்ப மெருகூட்டின மாதிரி இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியை வந்து எனக்கு எனக்கு கிரிக்கெட் கொடுத்த மாரி அந்த பாட்டுக்கு போடுவேன். நான் எழுந்து வெளியே வந்து சாதாரணமாக இருந்தது, ஆனால் உயிரோட்டமான ஒரு பண்ணிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில்.
0: சரிங்க, கடிதத்துக்காக காத்திருந்த அனுபவம்னு சொன்னீங்க. நேரலையில் எனக்காவது வந்து பேச முடியாமல் போன தருணம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இன்றைக்கி இந்த கருத்தை சொல்ல முடியாமல் போயிடுச்சு, இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இந்த தொலைபேசி இணைப்பு கிடைக்க முடியாமல் போயிடுச்சு.
1: டைம் நிறையா இருக்குது மேடம், அது வந்து ட்ரை பண்ணி பார்த்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. உடனே கடிதம் மூலம் நான் என்னுடைய மனசில் படுத்து அந்த கடிதம் மூலம் எழுதி அனுப்பிவிட்றேன். தங்க அனுப்பிவிட்றேன். அவங்க படிச்சாலும் படிக்கலாம்னு சரி, இருக்கட்டும், நம்ம கடிதம் அங்கே தொகுப்பு இருக்கட்டும்ட்டு எழுதி அனுப்பிவிட்றேங்க மேடம்.
0: உங்களோட கருத்தை வந்து
1: மெஷர்மெண்ட் பண்ணிவிட்றேன், அங்கே அனுப்பிவிட்றேன்.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு நேரமும் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து நேரலையில் பகிர்ந்துக்கிட்டதுக்காக கொடைப்பண்பலை 100.5 சார்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க. ஐயா,
1: அதாவது மேடம், தோப்பூரில் கேஆர் தோப்பூரில் வந்து இது கோமதி குப்புசாமிங்கிறவங்க, அவங்க வந்து அவங்களும் அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக அது ஒரு நன்றி சொல்லி மேடம். அவங்களுக்கு எனக்கு ஒரு நிறைய மோட்டிவேஷன் பண்ணாங்க. எழுதுங்க எழுதுங்கன்னு
0: இந்த நிகழ்ச்சி கேட்ட எல்லாத்துக்குமே வந்து உங்களோட சார்பாக இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம்.
1: இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த நிலை இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், நிலையத்தில் பணிபுரிய அறிவிப்பாளர்களுக்கும், மற்றும் நிலையத்தில் நேயர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லி நிறைவு. நன்றி மேடம்.
0: நன்றிங்கய்யா.
1: நன்றி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் அரசின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பந்திப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சள்புரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேகாவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேகா, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி தேனீர் இடைவேளை வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: போதும் கேளு, பட்டி தொட்டி எங்கோ பாட்டு பறக்கும், நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.

கோடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து. இன்னைக்கு நமக்கு தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் அண்ணா நகர் 2வது தெருவிலிருந்து க ஜீவானந்தம் அப்படிங்கிறவர் அவருடைய தெரிவு எழுதி அனுப்பிச்சிருக்காரு. அவர் பேர்லேயே ஆனந்தம் இருக்கிறதுனால ஆனந்தமான பாடல்களாக அமைச்சிருக்காரு. பொதுவாக எல்லாருமே அன்பு காதல் பாசம் இப்படி தான் அனுப்புவாங்க. ஆனால் அவர் நகைச்சுவை நடிகர்களின் பாடல்கள் அப்படின்னு ஒரு தலைப்பை சூஸ் பண்ணி அந்த நகைச்சுவை நடிகர்கள் இருக்கக்கூடிய திரையில் தோன்றக்கூடிய பாடல்களாக எடுத்து அமைச்சிருக்காரு. சரி, நேயர் பற்றின ஒரு அறிமுகம் பார்க்கலாமா? நான் நெசவு தொழில் செய்து வருகிறேன். எங்கள் தொழிலையும் இந்த வானொலியையும் பிரித்து பார்க்க இயலாது. அதிலும் கோடை பண்பலையின் அனைத்து நிகழ்ச்சியும் அருமை. எல்லா வகையான நேயர்களுக்கும் இந்த 100.5 களம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி மிகவும் பிடித்தமான நிகழ்ச்சி. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நான் உங்கள் பண்பலை 100.5 சித்தார்த்தன் வழங்குறது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு அவர் இப்படி விளக்கம் கொடுத்துருக்காரு. மரகதம் படத்திலிருந்து குங்குமப்பூவே அப்படிங்கிற பாடலுக்கு ஜேபி சந்திரபாபு அவர்களின் சிறந்த பாடல்களில் இதுவும் ஒன்று. நேர்களின் நெஞ்சத்தில் நிறைந்த பாடல் அந்த பாடல் 100.5 வருமானு கேட்டிருக்காரு. வந்துருச்சு.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இது கொடை பண்பலையின் 1.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. அடுத்த பாடல் தொழிலாளி படத்திலிருந்து கேட்டிருக்காரு, ஆழம் தெரியாம அப்படிங்கிற பாடல். திரையில் நாகேஷ் மனோரமா ஆகிய இருவரும் பாடுவதாய் அமைந்த இந்த பாடல் 1964 வெளிவந்த திரைப்படமான தொழிலாளி என்னும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நமது கோடை பண்பலையில் அந்த பாடல் வளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது நகைச்சுவை மட்டும் இல்லைங்க, இது கொஞ்சம் அறிவுரை பாடல் மாதிரி இருக்கு. ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாடலை கேட்டு பாருங்களேன்.

0: தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் கா ஜீவானந்தம் அவரோட தெரிவில் தான் இன்னைக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்குங்க. அடுத்ததான் நகைச்சுவை நடிகர் கே தங்கவேலு ஜோடியுடன் பாடுவதாய் அமைந்த இந்த பாடல் எனக்கு மட்டுமல்ல எல்லா நேர்களுக்கும் மிகவும் பிடித்தமான பாடல். 100.5 காற்றலையில் தவழ்ந்து வருமா அந்த பாடல் அப்படின்னு கேட்டிருக்காரு. சக்கரவர்த்தி திருமகன் படத்திலிருந்து அத்தானும் நான் தானே அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காரு. அத்தானும் நான் தானே அப்படின்னு ஜீவானந்தம் சொல்றீங்க, ஆனா நீங்க யாரோட அத்தான் அப்படின்னு சொல்லலையே.
1: போட்டுக்கவே

0: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
3: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.

இது கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. ஜீவானந்தம் தன்னுடைய அடுத்த பாடலுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. படம் உனக்கும் வாழ்வு வரும் படத்திலிருந்து மஞ்சக்கயிறு தாலி மஞ்சக்கயிறு அப்படிங்கிற ஒரு பாடல். நடிகை மனோரமா தனித்து தனது சொந்த குரலில் பாடிய பாடல் இது. இப்பாடல் உள்ளங்களை தொடும் என்பதில் ஐயமில்லை. நேயர் நெஞ்சங்களை தொட்ட பாடல் 100.5 அனுப்பி வைப்பீர்களா? தென்காசி வரைக்கும் அனுப்பி வைக்க முடியாது, கொஞ்சம் செலவாகும். அதனால் பண்பலையில் கொடுக்குறோம், கேட்டுக்கோங்க.

இன்னைக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்டம் சுப்லாபுரத்திலிருந்து க ஜீவானந்தம் எழுதி அமைச்சிருக்க தெரிவுதான். அங்கே பாடல் போய்கிட்டு இருக்கு. நகைச்சுவை நடிகர்களின் பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப அருமையாகவே போய்கிட்டு இருக்கு. சரி, அடுத்து என்ன பாடல் அப்படின்னு பார்த்துடலாமா? அடுத்ததான் வசந்த காலம் படத்தில் நடிகர் சுருளிராஜன்

அவர்களுக்காக பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய இந்த பாடல் நகைச்சுவை கலந்த பாடல். இப்பாடல் 100.5 கேட்க அவளாய் உள்ளேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்களும் அவளா இருக்கோம், கொஞ்சம் ஒதுங்குங்க, இந்த பாடல் வருது.

இதயம் சொல்லும் லப்டப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக். மாலை 3:33. அடுத்து படிக்காத மேதை படத்திலிருந்து பக்கத்திலே கன்னிப்பெண் இருக்கு அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காரு. இதற்கான விளக்கம் டி ஆர் ராமச்சந்திரன் ஜோடியுடன் பாடுவதாய் அமைந்த இந்த பாடல் நம் கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்காகவும் அந்த இனிய பாடல் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பாடல் வருதுங்க, ஆனால் அந்த கன்னிப்பெண் யாருன்னு சொல்லவே இல்லையே.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கமளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நமது நேயர் தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் கா ஜீவானந்தம். அடுத்ததா இருவர் உள்ளம் படத்துல இருந்து புத்தி சிகாமணி பெத்தப்பிள்ளை அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காரு. அதற்கான விளக்கத்தை இப்படி கொடுத்திருக்காரு. எம் ஆர் ராதா அவர்கள் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தாலும் நிறைய படங்களில் நகைச்சுவை பாத்திரங்களிலும் நடித்தது உண்டு. அவ்வாறு நடித்த நகைச்சுவை பாடல் தான் இந்த பாடல். 100.5 அந்த பாடல் நேர்களின் இல்லம் தேடி வருமா? இதோ உங்களுக்காக

கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்த நிகழ்ச்சி. அடுத்ததா காசேதான் கடவுளடா அந்த படத்திலிருந்து ஜம்புலிங்கமே அப்படிங்கிற பாடலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. திரையில் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் மற்றும் குழுவினருடன் பாடுவதாய் அமைந்த பாடல் எனக்கு மட்டுமல்ல எல்லா கோடை பண்பலை நேர்களுக்கும் இந்த பாடல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கும் தேங்காய் சீனிவாசன் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் குறிப்பாக அவரோட அந்த தில்லுமுள்ளு படம் பார்த்துருக்கீங்களா? நான் ரஜினிக்காக பார்க்குறேனோ இல்லையோ, தேங்காய் சீனிவாசனுக்காக அந்த படத்தை நான் பல முறை பார்த்துருக்கேன். அவருடைய நடிப்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது அந்த பாடலை கேட்கலாமா?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: அடுத்ததா நகைச்சுவை மன்னன் என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் அவர்களின் சிறந்த பாடல்களில் இப்பாடல் ஒன்று. இப்பாடலை ஒருமுறை நம் பண்பலை நேர்களுக்காகவும் எனக்காகவும் வான்வெளியே காற்றலையில் அனுப்பி வைப்பீர்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ராஜாராணி படத்திலிருந்து சிரிப்பு இதன் சிறப்பை அப்படிங்கிற பாடல். என் எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு ஒன்னே எனக்கு ஒரு கதை ஒன்று நான் படித்தேன், அது எனக்கு ஞாபகம் வச்சுங்க. உடனே என் எஸ் கிருஷ்ணன் நிறையா அவர் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அவர் கேட்குறவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாம். அப்போது அவரோட நண்பர் கேட்குறாரு, என்ன கிருஷ்ணா நீ எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கே, உன் பிள்ளைகளுக்கு இது சேர்த்து வைக்கலையா அப்படின்னு கேட்குறாராங்க. அப்போது அந்த நண்பருக்கு என் எஸ் கிருஷ்ணன் ஒரு கதை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜமீன்தார் ஒரு ஊரில் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு அவரோட நண்பர்கள்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறது, கேளிக்கையாக இருக்கிறது, விளாடுறது இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க மனைவியை தான் சமைச்சு வச்சு எல்லாத்தையும் கொடுக்க சொல்கிறாங்களாம். அப்போ அவங்க மனைவி எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் சாப்பிட கூப்பிட்றப்ப பழைய சோறு இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களாம். இது ஒரு நாள் அந்த ஜமீன்தாருக்கு கோபத்தை ஏற்படுத்துது. ஏன் சூடாதான சமைச்சு வைக்கிற, அப்புறம் ஏன் இப்படி சொல்கிற, என் நண்பர்கள் மத்தியில் என்னை நீ வந்து அவமானப்படுத்துறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் சொந்த உழைப்பில் உங்கள் காசில் எடுத்து நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னா அது சுடுசோறு, நீங்கள் உங்கள் மூதாதையர்கள் அவங்க சம்பாரித்த சொத்தை எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க, அதனால் இது பழைய சோறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கிருஷ்ணன் இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் எஸ் கிருஷ்ணன், அதனால் என் பிள்ளைய பழைய சோறு சாப்பிட வேணாம், அவங்க புது சோறு சாப்பிடட்டும் அப்படிங்கிறாரு. அந்த நண்பர் வாய் அடைச்சு போயிட்டாரு. சரி, இந்த பாடலை கேட்டு வரலாமா?
1: இதன் சிறப்பை

Yeah.

வச்சிருப்போம். இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு.

அடுத்ததா புன்னகை படம். புன்னகை படத்துல இருந்து நானும் கூட ராஜாதானே அப்படிங்கிற பாடலுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களுக்காக TMS அவர்கள் பாடிய தனிப்பாடல் இது. நிறைவு பாடலாக இப்பாடலை எனக்காக 100.5 இல்லம் நோக்கி அனுப்பி வைப்பீர்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்காகவும் அனுப்பிச்சு வைக்கிறோம், கேளுங்கள்.

நானும் கூட ராஜாத்தானே நாட்டு மக்களிலே. அடநாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே. பணம் இல்லாதவன் கைய பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க. நானும் கூட ராஜாத்தானே நாட்டு மக்கள்

எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க. நீங்கள் ஒருத்தட்ட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயோ அவங்க கஷ்டத்துக்கு நம்ம கஷ்டம் எவ்வளவோ தேவலை அப்படின்னு தோணும். அதனால் உங்கள் கஷ்டம் சிறுசு, என் கஷ்டம் பெருசு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லை. எல்லாத்துக்கும் கஷ்டம் கஷ்டம்தான். அதனால் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது இந்த மாதிரி பாடல்கள் கேளுங்க. நம்ம தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் ஜீவானந்தம் எழுதி அமைச்ச இந்த மாதிரி நகைச்சுவான பாடல்கள் கேளுங்க, சந்தோஷமாக இருங்க, உங்கள் மனசை மாற்றுங்க. இதே போல் உங்கள் தெரிவும் பாடல்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா, நிலைய இயக்குனர் உயிரெழுத்து பகுதி கொடைக்கானல் 100.5 6241 அப்படிங்கிற பின்கோடை போட்டு உங்கள் தெரிவை எழுதி அனுப்புங்க. இந்த மாதிரி நல்ல பாடல்கள் கொடுத்த ஒரு சந்தோஷத்தோட நானும் விடைபெறுகிறேன். உங்கள் பண்பலை 100.5 தோழன் சித்தார்த்தன். இனி வரும் நிகழ்ச்சிக்கு முன்பாய்

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5
2: அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கும் வண்ணத்துரிகை.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பண்பலைக்கழகம் அப்படின்னு வருது. பண்பலைக்கழகம்னா ரொம்ப பயப்பட வேண்டாம், கேள்விகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் கடந்த ஒரு வாரமாக நீங்கள் செய்தித்தாள்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் உள்ள கேள்விகள் மட்டும்தான் நாங்கள் கேட்க போகிறோம். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், அதற்கான குறிப்புகளும் கொடுத்துருவோம், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நிகழ்ச்சியில் பொதுவான நேயர்கள் 2424226 290-333 அப்படிங்கிற நம்பரில் வரலாம். மகளிராக இருந்தீங்கன்னா 2424229 வரலாம். அறிமுக நேயர்கள், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னா 2424224 முன்னணிப்புக்கு 0452 சேர்த்துக்கங்க. நிகழ்ச்சியில் உங்களுடைய இங்கே சித்தார்த்தன்,
7: வசீகரன்.
6: வசி
7: சொல்லுங்க. சித்து
6: என்ன பாட்டு, அவர் ஓப்பனிங்லாம் பயங்கரமாக கொடுக்குறாரு.
7: அது நம்மளை பார்த்த உடனே அவருக்கு ஒரு வைப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
6: சரி, நீங்களும் வைப்பாக இருக்கீங்க.
7: கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டியூட்டி வந்திருக்கோம், சரி வைப் இருக்கணும்ல.
6: உங்கள் வைப் தான் நான் நேத்தே பார்த்தேன். பாடல்கள்லாம் அருமையாக பாடினீங்க.
7: பாடல் கேட்டுட்டுமா இதெல்லாம் சொல்கிறீங்க?
6: நிஜமாங்க, மக்கள் அப்படியே நேர்லாம் அப்படியே மயங்கிட்டாங்க உங்கள் பாடல்கள் கேட்டு. இனிமேல் வந்தால் வசி தான் வரணும், பாட்டு பாட்டாலும் அவரை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்காங்க.
7: பண்ணிவிடுவோம், கூடிய சீக்கிரத்தில் பாட்டு பாட்டாலும் இறங்கி ஒரு பார்வை பார்த்துடலாம்.
6: சரி, பாட்டு பாட்டாலும் பாருங்க, நல்லா பாடுறீங்க. நீங்கள் பொது அறிவில் எப்படி நீங்கள் கேள்விகள்லாம் நேரில்கிட்ட கேட்க போகிறீங்க, எதுவும் ஐடியா வச்சுருக்கீங்களா?
7: பொது அறிவு அப்படின்றது வந்து சித்தா

0: அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார்.
1: சரி,
0: சரிங்களா. அவர் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காரோ அவருடைய கட்டளையின் பேரில் வந்து நான் வந்து கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன்.
1: சரி,
0: அவருடைய ஆணைக்கு இணங்க வந்து முதல் கேள்வியாக வந்து கேட்டலாமா?
1: ஆ, கேட்டலாம்.
0: ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு புதிய தங்கச் சுரங்கம்.
1: ஓ ஆமாம், இப்போ சமீபத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கூட நியூஸ் பேப்பரில் படித்தேன். அதாவது கர்னூல் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த இடம், அங்கே எங்கே அப்படிங்கிறத நம்ம நேரில் சொன்னோம். கேட்போமா?
0: கேட்டுருவோம்.
1: இனிப்பில் வரும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் நேயர் வருக்கும்.
1: வணக்கம், வணக்கம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன், நலமா இருக்கீங்களா அனைவரும்?
1: ஆ, எல்லாரும் நலம். சொல்லுங்க
2: சொல்லுங்க.
1: கேள்வி கேட்டீங்களா?
2: இல்லைங்க, கேட்கல, லைன்ல இல்லைங்க.
1: சரி, சமீபத்தில் ஆந்திராவில் வந்து ஒரு தங்கச் சுரங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாத ஆரம்பத்தில் தான் அதை ஆரம்பிச்சு வச்சாங்க, ஒரு தங்கச் சுரங்கம். அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுமா?
2: ஆந்திரா, அது தனியார் தங்கச் சுரங்கம் அப்படின்னு சொன்னாங்க.
1: சரி, தனியார் இல்லை, அரசோட ஒத்துழைப்போடு தான் அது நடக்குது. தனியாரும் அவங்க தனியார் எடுத்து பண்ணுறாங்க.
0: ஆந்திராவில் கர்னூல் வரைக்கும் சொல்லிட்டோம், நீங்க தான் சொல்லணும் எந்த இடம்னு. இதுக்கு மேலே நாங்கள் இடத்தோட பேரை நாங்கள் தாங்கயா சொல்லணும்?
1: உங்களுக்கு நாங்கள் மாவட்டமே சொல்லிட்டோம், அதில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். சரி, அடுத்த நேரம் பார்க்கலாம். இனிப்பில் வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம். சிறப்புக்கா சொல்லுங்க. இதுக்கு அதாவது ஆந்திராவில் ஆரம்பிச்சிருக்காங்க, கர்னூல் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதற்கு மேலே என்ன என்ன தகவல் நாங்கள் கொடுக்கணும்? இதுக்கு மேலே என்ன க்ளூ கொடுக்கணும் சொல்லுங்க.
2: பன்னெண்டாம் தேதி
1: சிறப்பா உதய விழா நடக்க இருக்கு. அது எந்த இடம் அப்படிங்கிற அறிவிப்பு வரும், கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கங்க. சரியா?
2: சரியான
1: 405 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 900 கிலோ தங்கம் எடுக்க போறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதை போக போக இன்னும் கூடுமா?
2: சரிங்க.
1: ரொம்ப அருமை, வாழ்த்துக்கள்.
0: அப்போ தங்கத்தோட விலையெல்லாம் குறைய போதா சேது?
1: தங்கத்தோட விலை வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆனால் இது வந்து ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து கச்சாயினுடைய விலை, ஹார்மோஸ் நிர்ணயோட அந்த தடங்கள், இதெல்லாம் என்னைக்கு சீராகுதோ அன்னைக்கு தங்கம் விலை சீராயிரும்.

0: பிக் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல

0: வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: நாளை முதல்
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
12: அனில் பாஸ்தா,
11: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
13: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
14: அமாவாசி
15: சொல்லுங்க.
14: பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, நீங்க ஏதோ வெளிநாட்டுல இருந்ததா அப்படின்னு பேசுறாங்களே. பஹ்ரைனா, ஷார்ஜாவா?
15: இல்ல இல்ல, கத்தார்ல இருந்தேன்.
14: கத்தார், சரி.
15: கத்தார்ல ஒரு 7 வருஷங்கள் இருந்தேன் அங்க.
14: சரி,
15: நல்லபடியா பணிகள்லாம் போயிட்டு இருந்துச்சு.
14: சரி,
15: அதோட சேர்த்து கடந்த 2022 ஃபிஃபா வேர்ல்டு கப் டைமில் கத்தாரில் போய் சில மேட்ச்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது.
14: சூப்பர், இப்போ நடந்துகிட்டு இருக்கே.
15: ஆமாம், இப்போ மாதிரி இருந்துச்சு அது. வரலாற்றில் எங்களுக்கு, நாங்கள் இருக்கும்போது அங்கே அந்த மேட்ச் நடந்ததுனால எங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது.
14: சரி,
15: அப்போது நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்க்கு டிக்கெட் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
14: சரி,
15: டிக்கெட் வாங்கினதோட கஷ்டத்தை தாண்டி இன்னொரு சிக்கல் என்னென்னா, உள்ளே போனதுக்கப்புறம் எந்த டீமு எந்த ஜெர்சியை போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பாதி மேட்ச் போயிடுச்சு.
14: யோ, இதெல்லாம் தெரியாமல் நீ ஃபுட்பால் பார்க்க போகிற?
15: ஏங்க, சரி மிச்ச மேட்ச் என்னாச்சுன்னு கேளுங்க. மிச்ச மேட்ச் உட்காந்து தான் ஃபுட்பால்னா இப்படி தான் விளையாடுவாங்களான்னு கடைசியாக கற்றுக்கிட்டு வந்தோம்.
14: சரி, இப்போ ஃபுட்பால் விளையாடுவீங்களா?
15: இல்லை, பார்ப்போம் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்திருக்கும்.
14: சரி, கத்தார் பார்த்துட்டீங்க, சிங்கப்பூர் பார்த்துருக்கீங்களா?
15: சிங்கப்பூர் இல்லைங்க, போனதில்லைங்க.
14: போனதில்லை சிங்கப்பூர். ஆமாம், ஆயிப்போச்சே, விட்டுருங்க. சிங்கப்பூரோட சிற்பி யாருன்னு தெரியுமா?
15: சிங்கப்பூரே தெரியாதுன்றே, சிங்கப்பூர் சிற்பியை பற்றி கேட்குறீங்க.
14: சரி, இப்போ யார்ட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம்?
15: நம்ம நேர்கள்ட்ட தான்
14: கேளுங்க.
15: வருக வணக்கம், வருக வணக்கம்.
16: ஒரு காந்த ஆலை, கோடை பண்பலை 100.5 மாலை வணக்கம்.
15: வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க? சிங்கப்பூரின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார் ஐயா?
14: சிங்கப்பூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறைமுக நகரமா தான் இருந்திருக்கு, சின்ன துறைமுக நகரமா. அதோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு பண்ணவர் தான் லீ குவான் யூ. அதனாலதான் அவர் வந்து சிங்கப்பூரின் சிற்பி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மலாய், சைனீஸ் எல்லாம் பேசுகிறாங்க. இதோட தமிழும் அங்கே வந்து ஆட்சி மொழியாக இருக்குது. அங்கே அதிகமாக வந்து மற்ற மொழி தான் பேசுகிறாங்க, இருந்தாலும் தமிழ் கண்டிப்பாக இருக்கணும்னு இந்த லீ குவான் யூ அவருடைய பங்களிப்பு இதில் அதிகம். ஏன்னா ஆரம்பகட்டத்தில்
16: ஒரு செய்தி சொல்லிக்கலாம் சார்,
14: சொல்லுங்கள்
16: சார். 2 மணிக்கு வந்த வந்தார் வென்றார் கேஆர் தொப்பு சுப்பிரமணியனுடைய தொப்பு சூப்பராக இருந்தது சார். நம்முடைய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நிலை இயக்குநர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார்.
14: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ தமிழை அவர் ஆட்சி மொழியாக வச்சிருக்கிறாரு. அங்கே

0: சிங்கப்பூரில் இருக்குது, அதோட சிறப்பு. நன்றி
1: ஐயா. உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க ஐயா?
2: சார் படம் விக்ரம்.
1: விக்ரம்,
2: நான் வெற்றி பெற்றவன், அந்த பாடல் சார்.
1: சரிங்கய்யா,
0: பெற்றாச்சு உங்களுக்கு.
1: சரிங்கய்யா, உங்களுக்கான பாடல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம், ஜெயிப்பது நிஜம் தாக்கிட்ட தாக்க திமி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல்
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: இதயம் சொல்லும் லப்டப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக். மாலை 4:27. வசி, இப்போ தான் கொஞ்சம் இந்த ஈரான் போர் இதெல்லாம் வந்து இஸ்ரேல் ஈரான் போரெல்லாம் நின்றுச்சு அப்படின்னு கொஞ்சம் நம்ம சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கிடையில் கொஞ்சம் ஒரு துயர சம்பவம் ஒன்று வெனிசுலாவில் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா?
8: ஆமாம், ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் நடந்தது ஜூன் 24.
7: ஆமாம் ஆமாம், அது பெரிய நிலநடுக்கம் யாருமே எதிர்பார்க்கல. வெனிசுலாவில் அந்த கரீபியன் கடற்கரை பகுதியில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு.
8: ஆமாம்,
7: ரிக்டர் அளவுகோல 7.5 வரைக்கும் அது பதிவாயிருக்கு.
8: மிகப்பெரிய பாதிப்பு.
7: ஆமாம், உயிரிழப்புகளும் நிறையா ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வந்து நம்ம இந்தியா சார்பாக நிவாரணப் பொருட்கள்லாம் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க.
8: ஆமாம், பெரிய அளவுக்கான நிவாரண பொருட்கள் அனுப்பி வச்சாங்க.
7: தோல் கொடுக்கும் நண்பன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
8: கண்டிப்பாக
7: அந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த பணி நிவாரண பணி பண்ணுறாங்கல்ல,
8: ஆமாம்,
7: இதுக்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷனை பற்றி தெரியுமா? நீங்கள் ஏதாவது
8: எனக்கு கோஆப்ரேஷன் தெரியும், இல்லை கொலாபரேஷன் தெரியும்.
7: சரி,
8: இந்த ஆப்ரேஷன் என்னன்றதை நம்ம நேர்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
7: கேட்கலாம், வாங்க.
9: வணக்கம்.
8: வணக்கம்.
7: நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த நிலநடுக்கத்துக்கு நம்ம இந்திய அரசாங்கம் உதவி பண்றாங்க. அந்த உதவி பண்ணக்கூடிய ஒரு அந்த பணிக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஒரு ஆபரேஷன். இப்போ நம்ம எப்படி ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு நம்ம ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு தெரியுமா? போர் சமயத்தில் வச்சுருந்தாங்களா, அந்த மாதிரி இந்த நிவாரண பணி உதவிக்கு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒரு பேர் வச்சு அதுக்கு இந்த ஆபரேஷன் அப்படின்னு
9: வச்சிருக்காங்க.
7: அமிஸ்தான். அமிஸ்தாத் அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
9: தெரியாங்க சார், விளக்கம் தெரியாதுங்க. ஆனால் அது கேள்வி சொல்லிட்டு இருந்தாங்க.
7: ஓ,
9: அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு

0: அமிஸ்தாத் அப்படின்னா ஸ்பானிஷ் மொழியில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அர்த்தம், அதாவது நட்பு, நட்புணர்வு அப்படின்னு அர்த்தம். அது அந்த மாதிரி தான். நம்ம இந்தியா சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா C-17 விமானத்தில் வந்து 35 டன் நிவாரண பொருட்களும் 41 பேர் கொண்ட ஒரு மீட்பு குழுவும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க.
1: ரொம்ப சொல்லுங்க ஐயா.
2: படம் படிக்காதவன்லேருந்து ஏன்
1: படிக்காதவன் படத்தில் இருந்துங்க ஐயா.
2: சோடிக்கிளி எங்கே
1: பக்கத்துலங்களா? சரிங்க ஐயா, உங்களுக்கான விருப்ப பாடல் ஒலிக்கும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகுங்க ஐயா. நன்றி.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம்.
4: அனில் பாஸ்தா,
5: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கிய வண்ணத்துரிகை.
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
9: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
3: வழங்கும் வண்ணத்துரிகை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
6: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஜூலை 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஜூலை 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம். பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: நேரம் 4:38. பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள், டிராயர்கள் மற்றும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் இன் வண்ணத்தூரிகை பல்கலைக்கழகமாய்.
12: வசி,
11: சொல்லுங்க.
12: டொனால்ட் ட்ரம்ப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
11: அவர் பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல.
12: ஒருவேளை அவர்னால தான் வெனிசுலா கூட நிலநடுக்கம் வந்திருக்குமோ?
11: இருக்கலாம், யாருக்கு தெரியும்.
12: சரி, ஏன் அவரை பார்த்து நீங்கள் எப்படி பயப்படுறீங்க? நடுக்கமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது.
11: நான் மட்டும் பயப்பட்டா பரவாயில்ல, என்னோட சேர்ந்து உலகமே அப்படி தானே இருக்குது.
12: கரெக்டு, வரியை ஏற்றுறாரு, இறக்குறாரு, பொருளாதாரத்தை போடுறாரு, எடுக்கிறாரு, அதனால் உலகமே பயந்துக்கிட்டு தான் இருக்குது.
11: கண்டிப்பாக.
12: ஆனால் நம்ம இந்த மாதிரி அவர் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஆளாக இருந்தாலும், கெத்தா ஜித்தா அவர் பேரை ஒரு ரோட்டுக்கு வச்சுருக்காங்க தெரியுமா?
11: ஓ, எங்கே, எந்த ஒரு நாட்டில்?
12: நம்ம நாட்டில் தாங்க.
11: இந்தியாவில்?
12: இந்தியாவா? ஏன்னா இந்தியாக்காரனை பார்த்து வேர்ல்டே நடுங்க, நம்ம அவ்வளோ கெத்துங்க.
11: சூப்பர். அப்படி எதுக்காக, எங்கே அப்படி பண்ணாங்கன்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்
12: என்ன முக்கியம்?

0: காரணம்னா அங்கே வந்து அமெரிக்காவை சார்ந்த நிறுவனங்கள் நிறையா இருக்குது.
1: ஆமாம்,
0: கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி இருக்கிறது. இன்னொன்று யூஎஸ் எம்பசியும் அந்த சாலையில் இருக்கிறதுனால அந்த சாலைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ சாலை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க.
1: சரி,
0: இப்போ இந்த கேள்வி என்னென்னா, எந்த ஊரில்?
1: வழக்கம் போல் நம்ம நேயர்கள் தான் மாட்ட போகிறாங்க. வாங்க நேயர்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
0: கேட்டு சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம்.
1: சொல்லுங்க ஐயா.
2: சரவணகுமார்,
0: செண்பகலட்சுமி இருவருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: சரி ஐயா, கேள்வி கேட்டீங்களா?
0: அடுத்த நேரம் பார்க்கலாம். இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா. இரண்டு புதுமுக அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மாலை வணக்கம். ஒரு நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமரா தலையா கீரங்குடி கிராமத்துல அசோக் குமார் பேசுறேன்.
1: எனக்கு கொஞ்சம் வணக்கம் சொல்றதுக்காவது வலியுறுத்திங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா.
3: வசீகரன் மற்றும் அண்ணன் சித்தார்த்தி இருவருக்கும், புதுவரவு இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களா? அவர் பேர்ல இந்தியாவில ஒரு ஊர்ல அவர் பேர்ல ஒரு ரோடு இருக்குங்க ஐயா. ஐயா
3: சொல்லுங்க, எந்த
1: மாநிலம் சொன்னா நீங்க
0: சரி உங்களுக்காக கொடுக்குறோம்.
4: தெலுங்கானா.
0: நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க. தெலுங்கானா.
3: சரிங்க. ஒரே ஒரு வாழ்த்து சொல்லிடுறேங்க.
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
3: மென்றார் நிகழ்ச்சிய கால் மணி நேரம் கூடுதலா கொடுத்தலுக்கு நீயே நிலைய இயக்குனர் அவருக்கு நன்றிய தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. சரிங்க, நன்றிங்க. அடுத்த நேர் பார்ப்போம்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
3: வசி, நீங்கள் சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னே உலகமே நடுங்குது அப்படிங்க. நேரில் நடுங்குறாங்க, யாருக்கும் தெரியல.
4: கண்டிப்பாக.
3: இப்போ அடுத்து வரக்கூடிய நேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்டுருவோமா?
4: கேட்டுருவோம்.
3: வாங்க, இணைப்பில் வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
5: சிறந்த வணக்கி மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பாலையிலிருந்து எப்எம் வெங்கடேஷ் பேசுறேன் சார். நான் நிலையத்தில் அணுக நலமா?
3: எல்லாரும் நலம்.
5: 27 உதவி விழா, பிறந்த நாள் உதவி விழா வாழ்த்துக்கள். சேலம் மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்கிறேன்.
3: நன்றி, நன்றி, மிக்க நன்றி. மறக்காம 12ஆம் தேதி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கும் மறந்துடாம வாங்க. நாமக்கல் நடக்குது, அதோட அறிவிப்பு சீக்கிரம் வரும். சரியா
4: ஐயா? இப்ப கேள்வி கேட்டீங்களா?
5: 100 தாரீங்க என்னங்கய்யா? 100 முறை கேளுங்கய்யா.
4: சரிங்கய்யா. ஐயா, டொனால்ட் ட்ரம்ப் தெரியுங்களாங்கய்யா, நம்ம அமெரிக்க அதிபர்.
5: ஆமாங்கய்யா.
4: அவர் பேரில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு மாநிலத்தில், தெலுங்கானா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேரில் ஒரு ஊரில் ரோடு அவர் பேரில் ஆரம்பிச்சிருக்காங்கய்யா. அது என்னன்னு தெரியுங்களா?
3: ஹைதராபாத். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? நிறுவனங்கள் எல்லாமே அங்க இருக்கு. அதனால அந்த சாலைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ சாலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம்?
4: நிச்சயமாயா, நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்களுக்காக ஒலிக்க காத்துக்கொண்டிருக்கின்றது.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.

0: ரசி, நம்ம நேரெல்லாம் ரொம்ப ஃபயராக இருக்காங்க, எல்லா கேள்விகளுக்கும் விட சொல்லிட்டாங்க.
1: ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க.
0: ஆமாம், இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, அந்த யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: யார் கையிலங்க இப்போல்லாம் காசு இருக்குது? வேலெட் யூஸ் பண்ணுற பழக்கமே போயிடுச்சு, ஃபுல்லாக யூபிஐ ஸ்கேனிங் தான்.
0: ஆமாம், அது உங்களுக்கு எந்தெந்த நாடுகள் இருந்துச்சுன்னு தெரியுமா?
1: எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்தியாவில் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி கத்தாரில் இருக்கும் போதுமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. கத்தார்லையுமே யூபிஐ வந்துருச்சு, நான் இருக்கும்போதே வந்துச்சு. ஆமாம்,
0: சரி சரி சரி.
1: அதை தவிர்த்து தான் நீங்கள் தான் சொல்லணும். இல்லை,
0: அது கத்தாரில் மட்டும் இல்லை, சிங்கப்பூரில், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஃப்ரான்ஸ், மொரீஷியஸ், நேபாள், பூட்டான், கொத்தார், ஸ்ரீலங்கா, கம்போடியா, இப்படி 9 நாடுகள் இருக்கு.
1: போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுதுன்ற மாதிரி இருக்கு.
0: இப்போ இந்த லிஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருக்காங்க. 10வதா ஒரு நாட்டில் அதை ஆட் பண்ணியிருக்காங்க, இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எந்த நாடு?
1: ஏங்க, 2 நாடுக்கு அப்புறம் மிச்ச நாடே நீங்கள் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ 10வது நாடையும் நீங்கள் சொல்லுங்கள், இல்லாட்டினா வழக்கம் போல நம்ம நேரத்தை கேட்போம்.
0: இணைப்பில் வரும் நேர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
2: ஐயா, நான் திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி குலாம் ரசூல் பேசுகிறேங்க.
0: குலாம் ரசூல், அஸ்லாம் அலைக்கும்.
2: அலைக்கும் சலாம் ஐயா.
0: கேள்வி கேட்டீங்களா?
2: கேள்வி கேட்டேங்க ஐயா. யூபிஐ இந்த 10வது நாடா எந்த நாடுன்னு கேட்குறீங்க?
0: ஆமாம் ஆமாம், அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு.
2: முதல்

0: முதல் கேள்விக்கு நான் பதில வச்சிருந்தேன், வேறாள் வந்துட்டாங்க.
1: சரி,
0: ஆமா, இப்ப வந்து அது எந்த கண்டம் சொல்ல முடியுமாங்கய்யா?
1: எந்த கண்டம் சொன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களே.
0: ஏதோ பாப்போம்யா, சொல்லுங்கய்யா.
1: சரி, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.
2: இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் யுஏஇ, அப்புறம் ஃப்ரான்ஸ், மொரீஷியஸ், நேபாள், பூட்டான், கத்தார், ஸ்ரீலங்கா, கம்போடியா, இத்தனை நாடுகள் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் தான் சொல்லணும். அந்த
1: யூரோப்பியன் கான்டினென்ட் தான் அது, அதாவது தென்பகுதி.
0: அதாவது ஐரோப்பியாவில் தென்பகுதி.
1: ஆமாம், ஐரோப்பியில் தென்பகுதி. அதோட தலைநகர் வந்து ஏதன்ஸ்.
2: இதுக்கு மேலே நீங்கள் க்ளூ கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கய்யா.
1: என்ன பாடல் கேட்கலாம்
2: சொல்லுங்கய்யா?
0: அதே வானத்தை போல படத்துலங்கய்யா, நதியே நைல் நதியே, அது அந்த பாட்டு போடுங்கய்யா.
1: சரி, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து உங்க பாடல் வருது, கேட்கலாமா?
0: ஓகேங்க, ஓகேங்க,
1: நன்றி, நன்றி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: சரி, இவ்வளவு கேள்விகள் கேட்டோம், நேர்கள் எதுவுமே விடையை யாருமே சொல்லாமல் எல்லாத்துக்குமே பதில் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி பண்பலைக்கழகம் நம்ம நடத்துறதோட காரணம் என்ன, இதனால் என்ன பண்ணல் பயன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: பயன் அப்படின்னா, ஏன் அறிவு சார்ந்த விஷயம்னாவே எல்லாருமே பயன்பாடோடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? நம்ம எல்லாருமே அறிவை வளர்த்துக்கிட்டோம், நேர்களாக இருக்கட்டும், கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நானாக இருக்கட்டும், இதற்காக கேள்விகள் தயாரித்த நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அறிவை வளர்த்துக்கிட்டோம். இந்த அறிவு யாருக்கு வேணாலும் ஏதோ ஒரு இடத்துல பயன்பட போகுது.
0: கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கால் ஃபார் வந்திருக்கு, 30 June தான் விளம்பரம், அதை அப்ளை பண்ணுறதுக்கான டைம். அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கேட்டு உங்கள் அறிவை வளர்த்துக்குங்க, நல்ல பதவிகளுக்கு வாங்க. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். சித்தார்த்தன்,
1: வசீகரன்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கிய வண்ணத்துரிகை.

இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எஸ் அனீஷ், ஆர் சுந்தர்ராஜன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. கணினின் கைவண்ணம் செந்தில் சீதாராமன். இனி செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ரசிக்கலாம். மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திரச்சவானம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தியா ஜப்பான் இடையிலான உயிர்தரப்பு உறவுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியிருக்கிறார். வைகை ஆற்றை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என கூறி வரும் தாவேகா பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பிதான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலையில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எட்டு திசையும் எட்டி பிடிக்கும் இசை, இதயங்களோடு இதய துடிப்பா இசைத்துவிட, அந்தி பொழுதை வர்ணங்களால் மறைத்தது மேகம் என்றால், மனதின் நினைவுகளை இசை அலையால் மறைத்து வேலை பழுவின் சுமையை இசையால் மறந்து போவோம். கொஞ்சமாய் அமர்ந்து தேநீர் சுவைத்து இதயம் மகிழ கேட்டு ரசித்து விடுவோம். வரும் ஒரு மணி நேரமும் நம் கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். உங்களுடன் லக்ஷ்மி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட்

0: 100% கடலெண்ணை.
1: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
2: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
1: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
2: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
3: கவுன்சிலிங் கோட் 4959.
1: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.

மாலை பொழுதின் மடியில் இதே மகிழ கேட்போம். கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். சுவாச காற்றுக்கே வேலி போட்டு கையில் பிடித்து விடலாம் காதல் கொண்டாள். சுவாச காற்றுக்கே வேலி போட்டு கையில் பிடித்து விடலாம் காதல் கொண்டாள். இவள் குரல் கேட்காமல் போகுமா? இவளின் இதயம் நிறைந்தவனுக்கு

சில காலம் சிறைதான். சிறையில் சிறைப்பட்டாலும் சிறையில் பார்க்கும் எலிகள் தன் நேசிக்கும் உயிரென்றால் சில காலம் சிறையில்லை, ஜென்மம் மட்டும் சிறைப்பட்டு கிடக்கலாம். இதயம் தொட்டவன் விழிகள் பார்த்து கிடக்க

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.

0: பந்தாட்டம் இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.

0: அண்ணே வணக்கண்ணே.
1: ஆ வணக்கம்ப்பா, வணக்கம். நேற்று போட்டிகள் பார்த்தீங்களா?
2: பார்த்தோம், தூங்குறதுக்கு தான் டைம் இல்லை. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு, மூணு மேட்சும்.
1: அதே தான், எப்படியோ சொன்ன விதத்தில் ஜெயிச்சுட்டாங்க. நம்ம நேற்று முடியும் போது ஒவ்வொரு டீம் இவங்க தான் ஜெயிப்பாங்க, பேப்பரில் ஸ்ட்ராங்குன்னே எனக்கு வேற பக்குன்னு ஆயிடுச்சு. நம்ம இவங்கெல்லாம் ஜெயிப்போன்னு சொன்னால் இப்படி இப்படி விளையாடுறாங்களே, நம்ம என்னதான் பண்ணுறது? அச்சோச்சோ, சொல்லிட்டு வந்தது ஒன்று, நடக்க போகிறது ஒன்று. நிஜமா அப்படிதான் நினச்சேன். பெல்ஜியமை பார்க்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம்
2: என்னென்ன
1: போட்டிகள் நடந்தது, யார் யார் ஜெயிச்சாங்கன்றத பேசிடலாம். முதல் போட்டி,
0: முதல் போட்டி வந்து பெல்ஜியம் அணிக்கும் செனகல் அணிக்கும் நடந்துச்சு.
1: அது இரண்டாவது போட்டி. நம்ம முதல் போட்டி அந்த வாழைப்பழ காமெடி ஞாபகம் வந்திருக்கும் போல் இருக்கே. சரி, முதல் போட்டி இங்கிலாந்துக்கும் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோக்கும் நடந்தது. இங்கிலாந்து இதில் இரண்டு கோல்கள், காங்கோ ஒரு கோல். இரண்டு கோலுக்கு ஒன்று ஒன்று அப்படின்ற விதத்தில் இங்கிலாந்து ஜெயிச்சிடுறாங்க.
2: என்ன மாதிரி ஒரு ஆட்டம்! ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வழக்கம் காங்கோ ஒரு கோலை போட்டாங்க, அவ்வளோதான். என்னப்பா இங்கிலாந்து ஜோலியை முடிச்சு விட்டீங்க போலயே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோதான், இங்கிலாந்து நடைய கட்ட வேண்டிதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க போது கேப்டன் காப்பந்தான், இதுக்கு தான் அவரை கேப்டனாக வச்சுருக்காங்களா அப்படின்னு இப்போ தான் தோணுச்சு. ஹாரி கேன் வந்தார், ஒன்றுக்கு ரெண்டு கோலை போட்டார், அணியை தூக்கி வெற்றி பாயில் நுப்பாட்டிட்டு போய்கிட்டே இருந்தார். கேப்டன்னா இப்படி தான் இருக்கணும், பார்த்து கற்றுக்கோங்க பாயில்லா கேப்டனும்.
1: நிஜம்தான். இந்த கோல் விஷயம் பேசணுன்னா, காங்கோக்காக கோல் அடித்தவங்க வந்து சிப்பெங்கா 7வது நிமிஷத்துலேயே அடிச்சிடுறாரு. நல்ல ஒரு கோலும் கூட, நல்ல பாஸை ரிசீவ் பண்ணி நல்ல ஒரு கரெக்டான இடத்துல பாலை ப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியுங்கன்னு காமிச்சிட்டார். அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் இன்னும் சிறப்பாக இருந்தது என்னென்னா, காங்கோவோட கோல் கீப்பரோட பங்கு தான். ஒரு சூழலெல்லாம் இங்கிலாண்டோட ஹாரி கேன் இன்னொரு ஹெட்டர் ட்ரை பண்ணுவார், ஹெட்டரை கிடைக்கும், அதை அழகாக கோல் கீப்பர் டிஃபெண்ட் பண்ணுவார், தட்டுவார் கையில். தட்டும் போது எங்கே காங்கோ வீரரோட உடம்புல போட்டே பந்து உள்ளே போயிருமோன்னு காங்கோ வீரர் டொப்புன்னு கீழே விழுவார், என் மேலே பந்து பற்றாத போயிரு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரிலாம் விளையாண்டாங்க, போராடினாங்க. 75வது நிமிஷம் வர, 75வது நிமிஷத்தில் ஹாரி கேனுக்கு ஒரு தரமான கிராஸ் கிடைக்க, நெத்திலேயே முட்டி நான் பறக்க விடுறேன் பாருங்கன்னு ஒரு ஹெட்டரை போட்டு மொதல் கோல் சமப்படுத்தினார்.
2: அந்த வாய்ப்பு அந்த வீரரையும் பற்றி சொல்லிடுவோம், ஏன்னா அது வரைக்குமே மேட்ச்சு மந்தமாக தான் போயிட்டு இருந்துச்சு. சப்ஸ்டியூட்டாக உள்ளே வந்தார் அந்தோனி கார்டன், அவர் வந்த பிறகு தான் மேட்ச் மாறிச்சு இங்கிலாந்துக்கு. ஏன்னா அவர் வந்த அவர் ரெண்டு கோலுக்குமே அவர் தான் அசிஸ்ட் பண்ணார். அது வரைக்கும் கோலே போட முடியாமல் திணறிட்டு இருந்த இங்கிலாந்து அணி அவர் வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டு கோல் போட்டாங்க, ரெண்டு கோலுக்குமே அவர் தான் அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஹாரி கேனை பாராட்டுறோமோ அதே அளவு கிரெடிட் அவருக்கும் போய் சேரணும்.
1: நிச்சயமாக, நிச்சயமாக. 85வது நிமிஷம் கோலும் அருமையான கோல். அதே தான் நீங்கள் சொன்ன, சப்ஸ்டியூட்டில் வந்த ஆந்தனி என்ன பண்ணுவார்னா, பாலை ஒரு நல்ல லாங் ஷூட்டாகவும் கோல் கீப்பர் தட்டுவார். தட்டினா நம்ம அது ஃபுட்பாலில் சொல்லுவாங்க நல்லா கிளியர் பண்ணணும்னு, அது கிளியர் ஆகிறது பாக்ஸை தாண்டி தான் கிளியர் ஆகும். வேகமாக வந்து பந்தை எடுத்து ஒரு பாஸ் அடித்து ஹாரி கேனுக்கு கொடுப்பாங்க. ஹாரி கேனை சுற்றி 4 டிஃபெண்டர் சுற்றியும் மறைச்சி நிற்பாங்க, 4 பேருக்கும் அல்வா கொடுத்துட்டு

0: ரைட் ஃபுட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம். கோல் கீப்பரோட இடது பக்கம் ஒரு புயல் வேகத்தில் பந்து உள்ளே புகுந்ததும் இங்கிலாண்டோட ரசிகர்கள் அப்படியே கொண்டாட்டத்தின் உச்சத்துக்கு போயிட்டானுங்க. நம்ம எப்படி நேற்று ஒரு கொண்டாட்டத்தின் உச்சத்துக்கு போனோமோ அந்த மாதிரியான ஒரு உச்சத்துக்கு போய் ஒரு வெற்றியை அனுபவித்து அடுத்த சுற்றுக்கு அவங்க தகுதி பெற்றுறாங்க. சரி, இதில் கூடுதல் தகவல் எதுவும் நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு இதோட நம்ம இதை நிறைவு செஞ்சு இரண்டாவது போட்டிக்கு போயிடலாமா?
1: போயிடலாம், போயிடலானே.
0: இரண்டாவது போட்டி,
1: இப்போ இரண்டாவது போட்டி பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் அணிக்கும் செனகல் அணிக்கும் இருந்துச்சு. அதில் போட்டியோட முதல் கோல் வந்து செனகல் நாட்டோட டிஆரா அப்படின்றவர் 24 நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார்.
0: இந்த 24 நிமிஷம் கோலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல கோல். செனகல் அணி நல்ல முயற்சி பண்ணாங்க, ஒரு ஹெட்டரை கொடுப்பார், அது என்ன ஆகும், கோல் போஸ்ட்டில் பட்டு டிஃப்ளெக்ட் ஆகும். டிஃப்ளெக்ட் ஆனதையும் விடலை, இடது காலில் ஒரு நல்ல டச்சில் கோல் போட்டாங்க செனகல் வீரர். சரி, இரண்டாவது கோல்,
1: இரண்டாவது கோல் பார்த்தீங்கன்னா சார் அப்படின்றவர் 51 நிமிஷத்தில் ஒரு கோல் எடுத்திருப்பார்.
0: அந்த சார் அடித்த கோலுமே வந்து பயங்கர பாராட்டப்பட வேண்டியது, ஏன்னா ஒரு பயங்கர லாங் பாஸ் கிடைக்கும் மிட்ஃபீல்டிலேருந்து, அதாவது கிரவுண்டோட நடுப்பாதியிலேருந்து ஒரு லாங் பாஸ், லாங் ரேஞ்சில் நல்ல ஹைட்டில் வரும், அதாவது நெஞ்சில் செஸ்ட்டில் வாங்கி பாலை பொறுமையாக பாலை கீழே கொண்டாந்து டிஃபெண்டருக்கு ரைட்டில் பெண்டாகி ரைட் ஃபுட்டில் ஒரு ஷூட், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ட்ரைவு கோல் கீப்பரை தாண்டி ஒரு அருமையான கோலை பதிவு செஞ்சு பெல்ஜியம் வீரர்கள் அனைவருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சது போல் இருக்குது அப்படின்ற நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க.
1: அப்புறம் பெல்ஜியம் அணியோட லூக்கா அப்படின்றவர் 86 நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். டி லெமன்ஸ் போட்டியோட 89 நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். அப்புறம் கடைசியாக 120 நிமிஷத்தில் ஒரு பெனால்ட்டியில் ஒரு கோல் அடித்து 3-2 கோல் கணக்கில் வெற்றி பெற்றாங்க.
2: அதே தான் இந்த வேர்ல்டு கப்லேயே ஒரு அருமையான போட்டினா நேற்று நடந்த போட்டி தான். 2-0 இருந்த மேட்ச்சு எப்படிப்பா மாறிச்சு, கண்ண முடி கண்ண திறந்து 3-2 பெல்ஜியம் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க, ஜனங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதுலேயும் அதே தான், மாற்று வீரராக உள்ளே வந்தவங்க ஒரு மேஜிக் நிகழ்த்திட்டு தான் போகிறாங்க. அது வரைக்கும் ஆட்டம் வேறு பக்கம் சனகல் பக்கம் இருந்ததே, 80 நிமிஷத்தில் உள்ளே வந்து கொஞ்ச நேரத்துலேயே சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே வந்தவர் தான் மேட்சை மாற்றி ஒரு கோலை போட்டு அது கோல் கணக்கு ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறம் வழக்கம் போல் 2 கோல் விழுந்துருச்சு.
0: பெல்ஜியமோட நட்சத்திர வீரர் லூக்காக்கு அவரை வந்து எந்த விதத்துலையுமே குறைச்சி மதிப்பிட்டுறவே முடியாது. முதல் கோல் அவர் அடிக்கிறதுமே பார்த்தோம்னா அவர் பால் வலது காலுக்கு வரும், அந்த வந்த வேகத்தில் அடிச்சிருந்தா அது பார்க்குறப்ப எப்படி தோணுதுன்னா கோல் போஸ்ட்டை தாண்டி மேலே போயிடும். ஆனால் அந்த இடத்துல தான் அவர் புத்தியை பயன்படுத்துகிறார். இப்போ நம்ம பலத்தை காட்டக்கூடாது, புத்தியை காட்டணும்னு ஜென்டில் டச், ரைட் ஃபுட்டில் இதமான மிருதுவான தொடல் பந்தை தொடுறாரு. பந்தை அப்படி உருண்டு எப்படி நெய் ஒரு வெண்பொங்கல் சாப்பிடும்போது எப்படி வலுக்கிக்கிட்டு போகுமோ அந்த மாதிரி பால் கோலுக்கு போஸ்ட்டுக்குள்ளே வலுக்கிக்கிட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். 88 நிமிஷம் கோலும் டிஎலி மேன் அடித்த கோலும் அருமையான கோல், ஒரு நல்ல ஹெட்டர், பவர்ஃபுல்லான ஹெட்டர், அது சரியான கோல் தான். அப்புறம் பெனால்ட்டி சொல்லவே வேணாம், ஏதோ டெய்லி பெனால்ட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல் இருக்கு. ஆ, கோல் கீப்பர் ரைட்டில் தாவு, நான் லெஃப்ட்டில் ஷூட் பண்ணுறேன்னு கோல் கீப்பரை ரைட்டில் தாவ வச்சு கோல் கீப்பருக்கு லெஃப்ட்டில் ஷூட் பண்ணி பெல்ஜியம் தோக்க வேண்டிய மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. செனகலுக்கு வேதனை என்ன, 86 நிமிஷம் காப்பாத்தினியப்பா, ஒரு 5 நிமிஷம் போராடி இருக்க கூடாதா அப்படின்னா போராட முடியலை.
2: அவங்க அந்த 86 நிமிஷத்துலேயே வெற்றி கொண்டாடத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிருச்சுல, 2 கோல் போட்டோம், இன்னும் இதெல்லாம் நடக்கிற காரியமா, 3 கோல் அடிக்கிறதெல்லாம் நினச்சாங்க, நினச்சதை வேற மாதிரி ஆற்றிக்கிட்டாங்க பெல்ஜியம் அணி.
1: அப்புறமே கடைசி மேட்ச்
0: அமெரிக்காக்கும் போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா அந்த அணிக்காக இடையே நடந்த போட்டி. அமெரிக்கா யுஎஸ்ஏன்னு நம்ம சொல்கிறோம்ல, 2 கோல் அடித்தாங்க. போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா வந்து எந்த கோலும் அடிக்க முடியலை, நல்ல முயற்சி இருந்தது. போஸ்னியா வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. அமெரிக்காவோட நட்சத்திர வீரராக சொல்லப்படுறவர் தான் அந்த பேலோகன். பேலோகன் வந்து ஒரு 32 நிமிஷத்துலேயே ஒரு கோல் போட்டிருப்பார், ஆனால் அம்பையர் என்ன பண்ணிட்டார், ஆஃப் சைட் பா செல்லாது அப்படின்னாரு. அப்போ ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார், அப்படி மார்ச் பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நெஞ்சில் தட்டிட்டு இது என்னோடய கலோன்ற மாதிரி, ஏன்னா அவங்க நாட்டில் நடக்குதுல பண்ணத்தானே வேணும். ஆனால் அம்பையர் செல்லாதுன்னு சொன்னதும் முகம் மாறுச்சு, அப்படியா இரு இந்தா வரேன், முத கோல் நானே திருப்பி போடுறேன். 45 நிமிஷத்தில் ஃபஸ்ட் ஹாஃபோட நிறைவை ஒட்டி ஒரு கோலை போட்டு விட்டு அதே செலிப்ரேஷன் இப்போ பண்ணனா அப்படின்னு பண்ணார்.
1: இருந்தாலும் அவருக்கே ரெக்கார்டும் வேறு வாங்கிட்டார், அதை பார்த்தீங்களா
0: நீங்கள்,
1: ரெக்கார்டு வேறு வாங்கிட்டார்.
0: அதே தான்,
2: ஏன்னா தான் கோட்டையில் தான் செலிப்ரேட் பண்ணாமல் எப்படி அப்படின்றக்காண்டி அடுத்த ஒரு தோல் மேலே ஏறி செலிப்ரேட் பண்ணக்கூடாது இல்லையா, ரெக்கார்டு மேலே ஏறி குதிச்சு விளாண்டு போயிட்டார் மனுஷன். 66 நிமிஷத்தில் ரெக்கார்டை கொடுத்து வெளியனுப்பிட்டாங்க, 10 வீரர்களோடு தான் அமெரிக்கா அடுத்து விளாண்டாங்க. இருந்தாலும் 100 கோலும் பதிவு செஞ்சாங்க அமெரிக்கா.
1: டில்மேன் அப்படின்றவர் 82 நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தாரு.
0: சரி, டில்மேனோட 2வது கோலும் நல்ல கோல், 2-0. இப்போ அமெரிக்கா என்ன ஒரு வருத்தம், நிறைய கமெண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னா திட்டமிட்டே பேலோகனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. என்னப்பா அவர் வந்து ரஃப் டேக்கிள் பண்ணார், கோல் அடித்தார், சரி டேக்கிள் பண்ணார், தெரியாமல் இடித்து மேலே விழுந்து அப்படி உருண்டுட்டாங்க, ஒரு எல்லோ கார்டு வார்னிங்கோடு கொடுத்துருக்கக்கூடாதா, வேணக்கூட எங்களை கோப்பையை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு திட்டமிட்டு நீங்கள் ரெட் கார்டு கொடுக்குறீங்கன்னா

0: விமர்சனம் எழுந்தது. ஆனாலும் சரியான முறையில் அவர் ரஃப் டாக்கில் தான் பண்ணாருன்னு இந்த நடுவர் தீர்ப்பு இறுதியானது உறுதியானதுன்னு சொல்லுவோம்ல, சொல்லி அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் நிலவரம். இன்று இரவு நடக்கக்கூடிய போட்டிகள் பயங்கர ஆரவாரத்தோட, முதல் அணியாக ஸ்பெயின் ஆஸ்ட்ரியா. இன்றைக்கும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லி தான் பார்ப்போமே, ஜெயிக்கிறாங்களான்னு பார்த்துருவோம். சொல்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்துடாமல் இருந்தால் சரி தான். இல்லை, ஸ்பெயினுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பேப்பரில் பார்த்தோம்னா நல்ல ஸ்ட்ராங்கான டீம், இப்படி தோற்கின் எப்படி வெல்லும்னு இந்த அணிக்கும் நம்ம நிச்சயமாக சொல்லிடலாம், ஸ்பெயின் ஜெயிக்க வாய்ப்பு. இரண்டாவது போட்டி எல்லாரும் எதிர்பார்க்குற போட்டி, போர்ச்சுகல் குரோவேஷியா. இந்த போட்டியில் வந்து யார் வெற்றி பெறுவான்னு கணிக்கவே முடியாது.
1: மேஜிக் பண்ணால்
0: உண்டு இருக்கு. அதே மாதிரி குரோவேஷியாவை சாதாரணமாக போட்டுட முடியாது. லுக்கா மோட்ரிச் இருக்காருங்க, அந்த மிட்ஃபீல்டர்.
1: எனக்கு மோட்ரிச்
0: மோட்ரிச் அதே தான். ஆனால் போர்ச்சுகலுக்கு ஒரே ஒரு சாதகம் இருக்குது, என்னென்னா தயவு செஞ்சு பந்தை கொஞ்சம் ரொனால்டோட்ட ஒரு மூணு பால் கொடுங்க, மூணையும் அடிக்கட்டும், அதில் ஒன்றாவது உள்ளே போயிடும். அதை மட்டும் போர்ச்சுகல் சேர்ந்து விளாண்டாங்கன்னா
1: மெஸ்ஸி டீமை பார்த்து கற்றுக்கோங்கப்பா.
0: அதே தான், அதே தான், போர்ச்சுகல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை செய்யலை, குரோவேஷியா கண்டிப்பாக ஜெயிக்கும், மாற்றமே கிடையாது. அடுத்த போட்டி நாளை காலை 8:30 சுவிட்சர்லாந்து அல்ஜீரியாவுக்கு நடக்குது. இதில் பெருமளவு வாய்ப்பு சுவிட்சர்லாந்துக்கு தான் இருக்குது. அல்ஜீரியாவோட பலம் ஜாஸ்தி, ஆனால் சுவிட்சர்லாந்துக்கு வந்து டாக்டிக்ஸ் ஜாஸ்தி,
1: நுணுக்கங்கள் அதிகமாக வச்சுருக்காங்க.
0: பலம் ஜாஸ்தியாக நுணுக்கம் ஜாஸ்தியானால் நுணுக்கம் தான் வெல்லும். பலம் வந்து கொஞ்சம் கை கொடுக்கறது வந்து அன்றைய தினத்தை பொறுத்து தான்,
1: புத்தியாக கத்தியான்னு
0: பார்த்து. அதே தான், சுவிட்சர்லாந்து தான் அதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, நாளைக்கு சாயந்தரம் எல்லாம் தெரிஞ்சிடும். நாளைக்கு வந்து பந்தாடும் பந்தாட்டத்தில் பந்தாடிட்டு போயிடலாமா?
2: அப்புறம் வெளியே வெறிய பனியாக இருக்குது, ஒரு டீ சாப்பிட்டு வருவோமா?
0: நான் நினச்சேன் பொங்கல் வலுவலுன்னு சொல்கிறேன், ஏதோ பொங்கல் கேட்பாருன்னு நினச்சேன். இதே டீ, பிஸ்கெட்டு, வடை, ரொட்டி, கேக்கு.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி, இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
5: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 13, கபால பைரவர் தொடர்ச்சி. பொன்னன் அருள்மொழி தேவியை தேடும் பொருட்டு காடுகளில் அலைந்து கொண்டிருந்தான். இனி கடைசியாக காட்டாறு பெருகி வந்த வழியை பிடித்து கொண்டு போனான். போக போக ஆறானது குறுகி சிறு அருவியாயிற்று. அந்த அருவியின் வழியாக மலைமேல் ஏறிச் செல்வது அவ்வளவு சுலபமான காரியமாக இல்லை. சில இடங்களில் பெரிய பெரிய பாறைகள் கிடந்தன, சில இடங்களில் ஆழமான மடுக்கள் இருந்தன, இன்னும் சில இடங்களில் முள் மர

0: மரங்கள் அடர்த்தியாக படர்ந்து புகுந்து மேலே போக முடியாமல் செய்தன. வேறு சில இடங்களில் பாறையில் செங்குத்தாக ஏற வேண்டியதாயிருந்தது. பொன்னன் இதற்கெல்லாம் சிறிதும் சளைக்காமல் ஏறிச் சென்று கொண்டிருந்தான். காலையிலிருந்து மத்தியானம் வரையில் இவ்விதம் ஏறி மிகவும் களைத்து போன பொன்னன் கடைசியாக ஒரு பாறையின் மீது உட்கார்ந்தான். இனிமேல் இறங்கி போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ராத்திரியில் இந்த வனப்பிரதேசத்துக்குள் அகப்பட்டு கொண்டால் காட்டு மிருகங்களுக்கு இரையாக நேரலாம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த போது திடீரென்று மனித பேச்சு குரல் கேட்டது. அந்த நிர்மானுஷ்யமான காட்டில் மனித குரலை திடீரென்று கேட்டதில் பொன்னனுக்கு ஒரு பக்கம் திகில் உண்டாயிற்று. இன்னொரு பக்கத்தில் ஒருவேளை நாம் தேடி வந்த காரியம் சித்தியாக போகிறதோ என்ற எண்ணத்தினால் ஆவலும் பரபரப்பும் அளவில்லாமல் பொங்கின. எதற்கும் ஜாக்கிரதையாயிருக்கலாம் என்று பொன்னன் பக்கத்தில் நீட்டிக்கொண்டிருந்த ஒரு பாறைக்கு கீழே சரேலென்று ஒளிந்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் மேலே இருந்து இரண்டு மனிதர்கள் இறங்கி வருவது தெரிந்தது. ஆனால் எப்பேற்பட்ட மனிதர்கள்! அவர்கள் மனிதர்கள்தானா? ஒருவன் மனிதன்தான் சந்தேகமில்லை. ஆனால் அவ்வளவு பயங்கர தோற்றம் கொண்ட மனிதனை அதற்கு முன்னால் பொன்னன் பார்த்ததே இல்லை. அவனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தை அளித்தவை முக்கியமாக அவனுடைய உருட்டி விழிக்கும் பார்வையுடைய சிவந்த கண்கள்தான். இன்னும் அவனது உயர்ந்து வளர்ந்த உடலின் ஆகிருதி, நீண்ட பெரிய மீசை, தலையில் அடர்த்தியாக வளர்ந்து சுருட்டை சுருட்டையாக தொங்கிய செம்பட்டை மயிர், நெற்றியில் அப்பியிருந்த செஞ்சந்தனம், அதன் மத்தியில் இரத்த சிவப்பான குங்குமப் பொட்டு, இவையெல்லாம் அவனுடைய தோற்றத்தின் பயங்கரத்தை அதிகமாக்கின. அவன் ஒரு பெரிய கம்பளி போர்வையை போர்த்தியிருந்தான். ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டிய போது அந்த போர்வை நழுவிற்று. அப்போது பொன்னன் ஹோ என்று கதறிவிட்டிருப்பான். ஆனால் பயத்தினாலேயே அவனுடைய தொண்டையிலிருந்து சத்தம் வரவில்லை. பொன்னனுக்கு அவ்வளவு ஆச்சரியத்தையும் பயத்தையும் உண்டாக்கிய காட்சி என்னவென்றால், அந்த மனிதனுக்கு ஒரு கை இல்லாமல் இருந்ததுதான். அதாவது வலது தோளுக்கு கீழே, முழங்கைக்கு மேலே அவனுடைய கை துண்டிக்கப்பட்டு முண்டமாக நின்றது. அருள்மொழி ராணியை தூக்கிச் சென்றதாக வள்ளியும் திருவெண்காட்டு அம்மையும் கூறியவன் இவன்தான். கபால ருத்ர பைரவன் என்று சிவனடியார் கூறியவனும் இவன்தான் என்று பொன்னனுக்கு உடனே தெரிந்து போய்விட்டது. கபால பைரவனின் தோற்றம் மட்டுமல்ல, அவனுடன் இருந்த இன்னொரு மனிதனின் தோற்றமும் பொன்னனுக்கு திகைப்பை அளித்தது. ஆமாம், அவனும் மனிதன்தான் என்பது அருகில் வந்தபோது தெரிந்தது. ஆனால் அவன் விபரீதமான குள்ள வடிவமுள்ள மனிதன், 10 வயது பையனின் உயரத்துடன் 40 வயது மனிதனின் முதிர்ந்த முகமுடையவனாயிருந்தான். அவ்வளவு குள்ளனாயிருந்தும் அவன் கபால பைரவனை பின்பற்றி அந்த மலைப்பாறைகளில் அதிவிரைவாக தாவித்தாவி சென்றது பொன்னனுடைய வியப்புடன் கலந்த திகிலை அதிகரிப்பதாயிருந்தது. தொடர்ந்து பொன்னன் என்ன கூறினான் சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம், அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடைப்பன் விலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சி.

கேட்டு ரசிப்போம். இது கொடி பன்மலையின் 105 சித்திரச்சேவானம். வலி, கால், மாரதம், அணில், தெஞ்சல் என இந்த காற்றுக்கு தமிழில் பெயர்கள் உண்டு. இவன் சுவாச காற்றுக்கு மட்டும் ஒரே பெயர்தான், அது அவளின் மூச்சு. இவன் சுவாச காற்றுக்கு மட்டும் ஒரே பெயர்தான், அது அவளின் மூச்சு. அவளின் மூச்சு காற்றில் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் என்கின்றான் காதல் கொண்டு.

மலர்களாய் மலர்ந்து மனம் வீசி மடிவதற்கு முன் தோளோடு ஆடும் மாலையாக மாறி அவன் மார்போடு முகம் புதைக்க வேண்டும் என மன்றாடுகிறது மனம். வரம் கொடுக்காமல் இருப்பது எப்படி?

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

இங்கு நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டிலிருந்து ஈசனை வழிபடுவதாக ஐதீகம். இதனால் இத்தலம் அனைத்து தோஷத்திற்கும் பரிகார தலமாக விளங்குகிறது. இங்குள்ள மூலவர் வன்மீகநாதர், தியாகராஜர் என இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. பெரிய கோவில் என்றால் நம் அனைவரின் நினைவிற்கும் வருவது தஞ்சை பெரிய கோவில்தான். ஆனால் சைவ மரபுப்படி பெரிய கோவில் என்பது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலை குறிக்கும். சைவ மரபுப்படி கோவில் என்பது சிதம்பரத்தையும் இறைவன் உரையும் மூலஸ்தானம் திருவாரூர் என்றும் சொல்லப்படுகிறது. உலகிலேயே மிக பெரிய தேரான ஆழித்தேர் திருவாரூரில்தான் உள்ளது. காமிகாம முறையில் திருவாரூர் கோவிலே பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலமாக கருதப்படுகிறது. 33 ஏக்கர் நிலப்பரப்பில் திருவாரூரில் அமைந்துள்ள தியாகராஜர் கோயில்தான் இந்தியாவின் மிகப்பெரிய கோயிலாகும். 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள், வருடத்தின் 365 நாட்களையும் குறிக்கும் விதமாக 365 லிங்கங்கள், 100க்கும் மேற்பட்ட சன்னிதிகள், 86 விநாயகர் சிலைகள், 24க்கும் மேற்பட்ட உள்கோயில்கள் என 33 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக விளங்குகிறது. இங்கு சிவன் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார்.

கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த தலம், நமிநந்தி அடிகள் நீரினால் விளக்கேற்றிய தலம், மனுநீதி சோழன் வாழ்ந்த தலம் என அளவில்லாத பல பெருமைகளை பெற்ற திருத்தலம் திருவாரூர். புராணத்தின்படி முசுகுண்டா என்ற சோழ மன்னன் இந்திரனிடம் வரம் பெற்று விஷ்ணுவின் மார்பில் நடனமாடும் சிவலிங்கத்தை பெற விரும்பினான். இந்திரன் மன்னனை தவறாக

0: வழிநடத்த முயன்று வேறு ஆறு சிலைகளை உருவாக்கினான். ஆனால் மன்னன் சரியாக சிலையை தேர்ந்தெடுத்து திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தான். நாட்டுப்புற கதைகளின்படி திருவாரூர் ஒரு பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக தனது தீய மகனை கொன்ற புகழ்பெற்ற சோழ மன்னன் மனுநீதி சோழனின் தலைநகரமாக குறிப்பிடப்படுகிறது. இக்கோயிலின் வடகிழக்கு சுவரில் ஒரு கல் தேரின் சிற்பம் உள்ளது. அதில் மன்னன், பசு மற்றும் தேரின் கீழ் அவனது மகன் ஆகியோர் உள்ளனர். திருப்பார் கடலில் திருமால் இத்தல இறைவன் தியாகராஜரை தமது மார்பில் வைத்து பூசித்தார். திருமாலின் மூச்சினால் அவர் மார்பின் ஏற்ற இறக்கங்களில் இறைவர் நடனமாடினார். பின் இம்மூர்த்தத்தை இந்திரன் வரமாக பெற்று பூசித்தார். அதன் பின் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்திரனால் வழங்க பெற்றது. இத்துடன் வழங்கப்பட்ட மேலும் ஆறு தியாகராச மூர்த்தங்கள் நிறுவப்பட்ட தலங்களுடனே இவை சப்த விடங்க தலங்கள் எனப்படும். இத்தலத்தில் சாயரட்சி வழிபாட்டின் போது தேவேந்திரனே வந்து பெருமானை பூசிப்பதாக ஐதீகம். சிவபெருமான் இங்கே சிவன், உமை மற்றும் முருகப்பெருமான் இணைந்த வடிவமான சோமாஸ்கந்த மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். தியாகராஜர் என்ற திருநாமத்திற்கு ஏற்ப அனைத்து தெய்வங்களுக்கும் மேலான ராஜாவாக இத்தலத்தில் அவர் வீற்றிருக்கிறார். தியாகராஜரின் முகம் மற்றும் கைகள் மட்டுமே நமக்கு காட்சி தரும். மற்ற உடல் பாகங்கள் கவசங்களால் மறைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு மகா ரகசிய வழிபாடாகும். மகாலட்சுமியானவர் தவம் செய்து மகாவிஷ்ணுவை திருமணம் செய்ததும், குழந்தை பேறு வேண்டி தவம் செய்து குழந்தை பேறு அடைந்ததும் இந்த தலமே. கடவுளுக்கெல்லாம் ராஜாவாக திகழும் தியாகராஜரின் அருளை பெற்று நாமும் மகிழ்வோம். இதுவரை திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: இசை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. இதுக்கு புகழ் அப்படின்னு ஒன்று ஒரு பொருள் உண்டு. ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு, இது ஒரு வார்த்தை சொல்கிறோம். இந்த இசை என்பதற்கான விஷயத்தில் ஒலி, ஓசை, மற்றவையும் நம்ம சொல்கிறது உண்டு. இசை மனித வாழ்க்கையில் வேண்டுமா ஒரு கேள்வி கேட்குறோம். இசை எங்கிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால், ஆதி மனிதர்கள் காட்டில் மரங்களுடைய மர்மர ஓசைம்பாங்க. அதாவது ஒரு மரம் இன்னொரு மரத்தின் மீது உரசுகிற போது இருக்கின்ற ஓசை ஒரு ஓசை. அடுத்ததாக மூங்கில் காடுகளில் நெருப்பு பிடித்ததன் காரணமாக அதிலே அந்த துளைகள் விழ, அது வழியாக வண்டு வெளியே சென்று உள்ளே சென்று வர, காற்று புகுந்து வெளியே வர, அது ஒரு ஓசை கேட்கும். அருவியின் ஓசை, அலைகளின் ஓசை, எல்லாவற்றையும் பார்த்த மனிதன் இந்த ஓசையெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறான். அப்போ தான் இசை அவனுக்கு கிடைக்குது. இந்த இசை அவனுக்கு என்ன பெருமையை தருது அப்படின்னு கேட்டால், அவனுக்கு மன நிம்மதியை தருதுங்க. இசையால் வசமாக இதயம் எது என்று ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம். அப்போ இசை தேவையான்னு கேட்டால், இசை கட்டாயம் வேணுங்க. எப்படி இசை வேணும்னு நினைக்கிறோம்னு கேட்டால், தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை எந்த இசையை முதல்ல கேட்குது அப்படின்னு கேட்டால், தாயினுடைய இதய ஓசையை தான் முதல்ல கேட்குதான். லஃப்டப் லஃப்டப் அப்படிங்கிற அந்த தாளத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த குழந்தை பிறந்த உடனே வீறிட்டு அழுகும். அழுகிற குழந்தைய கொஞ்ச நாள் அப்படி கையில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு மார்போடு அணைச்சிக்கிட்டா அந்த அழுக சத்தம் குறையுமா? இதுக்கு என்ன காரணம் டாக்டர்னு நான் ஒரு தடவை ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, அந்த தாய் வயிற்றில் இருக்கிற போது அது கேட்ட மிக இனிய ஓசை எதுன்னு கேட்டால் அந்த இதய ஓசை தான். இந்த குழந்தை வெளியே வந்தவுடனே அந்த ஓசை நின்று போயிடுது. அப்போ அந்நியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமோங்கிற எண்ணம் அதனுடைய இதில் ஏற்படுது. திரும்ப அந்த குழந்தைய மார்மேது அந்த தாயோ தந்தையோ சார்த்து கொள்ளுகிற போது அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பும் கதகதப்பு உணர்வும், மீண்டும் அந்த இசை கேட்கிற வாய்ப்பும் இருக்குது. இப்படி நெஞ்சுக்கிட்ட குழந்தைய வச்ச உடனே அந்த குழந்தை திரும்ப அந்த ஓசையை கேட்குது, அந்த லயத்திலே அப்படியே தூங்கிடுது. அப்போ பாருங்கள், இதயத்தினுடைய அந்த ஓசை தான் முதல் முதல்ல குழந்தை கேட்குற ஒரு ஓசையாக இருக்குது. அடுத்ததாக தாயினுடைய தாளாட்டு. அந்த குழந்தைக்கு அம்மா பாடுற தாளாட்டு இருக்கு பாருங்கள். தாள் என்றால் நாக்குன்னு அர்த்தம். அந்த நாக்கு அசைச்சு பாடுற போது ஏற்படுற இசை இருக்குல்ல, அதுதான் குழந்தையை தூங்க வைக்குது, குழந்தைக்கு நிம்மதியை தருது, ஆறுதலை தருது. கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை சொன்னார், என்னுடைய தாயார் நான் சிறுவயதாக இருந்தபோது எனக்கு

0: பாடிய பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாட்டு தான் என்னை வந்து பாட தூண்டியது. காலங்களில் அவள் வசந்தம், களைகளிலே ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை என்கிற அந்த பாட்டில் அவள் கவிஞனாக்கினாள் என்னை அப்படின்னு ஒரு வரி கூட அவர் சொல்வார். அவள் கவிஞனாக்கினாள் என்றால் என்னுடைய தாயினுடைய அந்த தாக்கம் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு இடத்துல அவர் சொல்கிறார். அப்போ இசை என்பதனுடைய நுணுக்கத்தை பாருங்க, நோய் போக்கும் தன்மை இசைக்கு உண்டுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் தன்னுடைய வயிற்று நோயை போக்கிக் கொள்வதற்கு சிவபெருமாண்டத்திலே அவர் பாடின அந்த பாட்டு, சூளை நோயை போக்குவதற்கு கூற்றாயினவாறு விளக்ககள் என்கிற பாட்டு அவருடைய வயிற்று நோயை போக்கியதும்பாங்க. அதே போல போன கண்ணை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இசையால் பெற்றார் அப்படிம்பாங்க. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர் என்று பாண்டிய மன்னனுக்கு அந்த வெப்ப நோயை போக்குவதற்கு திருஞான சம்பந்தர் பாடியதும் ஒரு இசைப்பாடல் தான். போன உயிரை மீட்டுக் கொன்ற முடியுமா என்றால் இசையால் முடியும் என்று நம்புகிற காலம் இருந்தது. இவை எல்லாம் எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இசை மிகுதியான சத்தத்தையுடையதாக மாறிவிட்டதன் காரணமாக நமக்கு அச்சம் ஏற்படுகிறது. காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் சொன்னால், இந்த இசையின் தன்மையை மென்மையாக இரவு நேரத்திலே வானொலியிலே நாம் கேட்கின்ற சில அருமையான கீதங்கள் இருக்கு இல்லையா, அவை இனிமே உண்டாக்கும். அதனால் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வகையான நோய்களும் போக வேண்டும் என்று சொன்னால் மெல்லிய இசையை கேட்டு பழக வேண்டும். இசையை கற்றுக்கொண்டால் இன்னும் இனிமை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: பகலின் பரபரப்பிலிருந்து மெல்ல விடுபட்டு மாலை பொழுதின் அமைதியை மனம் மெதுவாக அணைத்துக் கொள்ளும் இந்த இனிய நேரத்தில் பல வண்ண மலர்களை நேர்த்தியாக கோர்த்த கதம்பம் போல பல்வேறு சுவைகளையும் இனிய உணர்வுகளையும் ஒன்றிணைத்து உங்களை வந்தடைகிறது கோடைப்பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்றைய கதம்ப மலர்களை இனிதே தொடுக்க உங்களோடு நான் வசீகரன். நிகழ்ச்சியின் முதல் பாடலான செல்லமே படத்திலிருந்து பாடல் இதோ.

இனிய நினைவுகளை மலரச் செய்யும் உங்கள் மாலை துணையாய் கோடி பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க காத்துக்கொண்டிருக்கிறது மஞ்சள் வெயில் மாலை இதே.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
3: இனிய இசையோடு உங்கள் மாலையை மேலும் அழகாக்கும் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். அடுத்ததாக லேசா லேசா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை நீலகிரி

0: மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல்மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சனா ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்விச் சூழலை உருவாக்கி தருவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை

0: மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இத்திட்டத்திற்கான ஊதியம் நாளொன்றுக்கு 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனை காக்க பாலாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியிருந்தது. இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா, மேற்கு வங்க கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை ஓக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புதிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபா தேவி இன்று திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவினை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 11-9 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: தொடர்கிறது பொன்னியின் செல்வங்கள்.
3: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: உங்களுக்கு சொந்தமான ராஜ்யத்தை பாத்தியதை இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை நீங்கள் கோருவது என்பது தவறே அல்ல என்றும், அதற்காக காளாமுகர் கூட்டத்தின் ஆதரவை கோருவதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிடைக்கரைக்கு வரவேண்டிய அவசியமில்லை, சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தைப் போல கூட்டம் போட்டு சதிப்பேச்சு பேச வேண்டிய அவசியமில்லை, இப்படியெல்லாம் செய்ய சொல்லி யாராவது ஆலோசனைகள் சொன்னார்களென்றால் அவர்கள் உங்களுடைய பரம விரோதிகள் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் என்று முதன் மந்திரி மதுராந்தகனிடம் கூறிக்கொண்டிருந்தார். மதுராந்தகன் பெரும் குழப்பத்துக்கு உள்ளானான். முதன் மந்திரிக்கு இவ்வளவு விஷயங்களும் தெரிந்திருக்கின்றன என்று எண்ணிய போது அவனுக்கு உண்டான வியப்புக்கு அளவில்லை. அதே சமயத்தில் பீதி ஒரு பக்கமும் பீதி காரணமாக ஆத்திரம் ஒரு பக்கமும் பெருகிக் கொண்டிருந்தன. ஐயா, தங்களுக்கு இவையெல்லாம் எப்படி தெரிந்தது? எந்த துரோகி என்னுடன் சிநேகமாய் இருப்பது போல நடித்துக் கொண்டு தங்களிடமும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டான்.
1: தாங்கள் அதை அறிய முயல்வதில் பயனில்லை. இந்த பரந்த ராஜ்யம் எங்கும் எனக்கு கண்கள் இருக்கின்றன, காதுகளும் இருக்கின்றன. நான் அறியாமல் எதுவும் இந்த நாட்டில் நடைபெற முடியாது.
0: அப்படியானால் சக்கரவர்த்திக்கும் இவையெல்லாம் தெரியுமா என்று மதுராந்தகன் கேட்டான்.
1: இல்லை, அவருக்கு தெரியாது. என் கண்களும் காதுகளும் தெரிவிக்கும் எத்தனையோ ரகசியங்கள் என் நெஞ்சகத்தில் பதிந்து கிடக்கின்றன. அவசியமும் அவசரமும் நேர்ந்தால் ஒழிய அவை வெளியில் வரவே வாரா.
0: ஆம் ஆம், தங்களுடைய நெஞ்சகத்தில் எவ்வளவோ பயங்கரமான ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவை மட்டும் வெளியில் வந்தால் இந்த சோழிய சாம்ராஜ்யமே நடுநடுங்கி போகாதா என்றான் மதுராந்தகன்.
2: அவனுடைய குரலில் இப்போது இதற்கு முன் இல்லாத கபடமும் வஞ்சகமும் துணித்தன. முதன் மந்திரி அதை கவனித்தும் கவனியாதவர் போல கூறினார்.
1: சக்கரவர்த்தி என்னுடைய ஆப்த நண்பர், ஆனால் அவர் அறியாத ரகசியங்களும் என் நெஞ்சில் இருக்கின்றன. சுந்தர சோழர் கொடிய நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். பல காரணங்களினால் அவர் மனம் ஏற்கனவே புண்ணாகி இருக்கிறது. சித்தரசர்களின் சதி செயலை பற்றி அவரிடம் சொல்லி மேலும் அவர் நெஞ்சத்தை புண்படுத்த நான் விரும்பவில்லை. அதற்கு அவசியமும் ஏற்படவில்லை. இளவரசே, தங்களுடைய காரியங்களை பற்றிய வரையில் நான் சக்கரவர்த்தியிடம் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். தாங்கள் நம்பியிருக்கலாம்.
0: ஐயா, அன்பில் அனிருத்தரே, இந்த பேதை மதுராந்தகன் பேரில் தங்களுக்கு திடீரென்று இவ்வளவு அபிமானம் தோன்ற காரணம் என்ன என்று மதுராந்தகன் கேட்டுவிட்டு ஏளனச் சிரிப்பு சிரித்தான்.
1: இளவரசே, தங்களிடம் திடீரென்று எனக்கு அபிமானம் பிறந்து விடவில்லை. சுந்தர சோழரின் புதல்வர்களைப் போலவேதான் தங்களிடமும் நான் எப்போதும் அபிமானம் வைத்து வந்திருக்கிறேன். அதை காட்டிக்கொள்வதற்கு இதற்கு முன்னால் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை.
0: இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் குதிரை மேலிருந்து விழுந்து காலை ஒடித்துக் கொண்டதால் ஏற்பட்டது. ஆனாலும் சில நாளைக்கு முன்னாலே என்றால் என்னை அந்த மரத்தடியிலேயே கழுத்தை நிறுத்தி கொன்றுவிட்டு வந்திருப்பீர்.
1: நாராயணா நாராயணா, இது என்ன வார்த்தை இளவரசே?
0: ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று எண்ண வேண்டாம். எதை சொன்னாலும் நம்பக்கூடிய அப்பாவி என்று நினைக்க வேண்டாம். நான் என் தாயாரின் கர்ப்பத்தில் இருந்தபோதே எனக்கு எதிராக நீர் சதி செய்ய தொடங்கினீர். நான் இந்த பூமியில் பிறந்ததும் என்னை கொன்று விடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தீர். அதோ உம்முடைய முகத்தில் ஆச்சரியத்தின் அறிகுறியை காண்கிறேன். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று வியப்படுகிறீர் இல்லையா? இந்த சோழ நாட்டில் பயங்கர ரகசியங்கள் பலவற்றை அறிந்தவர் நீர் ஒருவர்தான் என்று எண்ண வேண்டாம். அனிருத்தரின் முகம் இப்போது உண்மையாகவே அதிசயமான காட்சியளித்தது. அதில் கணத்துக்கு ஒரு சாயல் தோன்றி மறைந்தது. கடைசியில் வருந்தி வருவித்துக் கொண்ட புன்னகையுடன் முதன் மந்திரி,
1: இளவரசே, நான் அவ்விதம் இருமாந்திருந்தது உண்மைதான். இன்றைக்கு கர்வ பங்கமாயிற்று. தாங்கள் பிறந்தவுடனே சிசுவத்தி செய்ய ஏற்பாடு நடந்திருக்கும் பட்சத்தில் தாங்கள் எப்படி பிழைத்தீர்கள்? அந்த ரகசியத்தையும் கூறிவிட்டால்

0: புருஷார்த்தன் ஆவேன் என்றார்.
1: எனக்கு எவ்வளவுதான் தெரியும் என்று சோதிக்கிறீர் போலும். நல்லது, சொல்லுகிறேன். சிசுகத்தி செய்வதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்தவர்கள் குழந்தை பிறந்ததும் ஆணா பெண்ணா என்று கூட பாராமல் அவசரப்பட்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். பெண் குழந்தை என்று தெரிந்ததும் தங்களிடம் வந்து சொன்னார்கள். பிழைத்து போகட்டும் என்று அந்த குழந்தையை கோயில் பட்டர் ஒருவரிடம் ஒப்புவித்து வளர்க்க சொன்னீர்கள். பெண் குழந்தை பிறந்த அரை நாழிகை நேரத்தில் நான் பிறந்தேன். அதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய ஜாதக பலமும் சரியாயிருந்தது. அதனால் நான் உயிர் பிழைத்தேன். தங்களுடைய திட்டம் தவறிப்போனது பற்றி அறிந்த பிறகும் என்னை சிம்மாசனம் ஏற விடாமல் தடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் செய்தீர்கள். என்னை சிவபக்தனாக, அதாவது பைத்தியக்காரனாக வளர்ப்பதற்கு ஏற்பாடு செய்தீர்கள். அதிலும் தவறிப்போனீர்கள். நான் தாங்கள் விரும்பியது போல அவ்வளவு முழு பைத்தியக்காரனாகிவிடவில்லை. ஐயா, முதன் மந்திரியே, ஏன் இப்படி ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்? இவையெல்லாம் உண்மையில்லை என்று ஒரேடியாக சாதிப்பதுதானே?
2: முதன் மந்திரி உண்மையில் ஸ்தம்பித்து போய்தான் உட்கார்ந்திருந்தார்.
0: ஒருவாறு பேசும் சக்தியை வரவழைத்துக் கொண்டு, இளவரசே, தங்களுக்கு எவ்வளவெல்லாம் விவரங்கள் தெரிந்திருக்கும் போது நான் இல்லை என்று சாதிக்க பார்ப்பதில் என்ன பயன் என்றார்.
1: ஆமாம் ஆமாம், பயனில்லைதான். என்னிடம் திடீரென்று நீர் பறிவு கொண்டதன் காரணமும் எனக்கு தெரியும். ஆதித்த கரிகாலனை உமக்கு பிடிக்காது. அருள்மொழிவர்மனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க எண்ணியிருந்தீர். அவனை கடல் கொண்டு விட்டதானால் இப்போது என்னிடம் பறிவு கொண்டிருக்கிறீர். ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன். முன்னர் நீர் எனக்கு செய்த தீங்குகளையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன். இன்று நீர் எனக்கு செய்த உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்று முதல் நீர் என் கட்சியில் இருப்பதாக சொல்லும் பட்சத்தில் நான் சிம்மாசனம் ஏறியதும் உம்மையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்ளவும் விரும்புகிறேன் என்றான் மதுராந்தகன்.
0: இளவரசே, தங்களுடைய வார்த்தைகள் என்னை புலகாங்கிதம் அடையச் செய்கின்றன
2: என்றார் அன்பில் அனிருத்த பிரம்மராயர். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் ஆச்சாரிய பிக்ஷுவின் அறைக்கு பக்கத்து அறையில் பொன்னியின் செல்வன் மரக்கட்டிலில் படுத்து கொண்டிருந்தான். 3 நாள் அவனுக்கு கடும் ஜுரம் அடித்துக் கொண்டிருந்தது. பெரும்பாலும் சுய பிரஜையே இல்லாமல் இருந்தது. இந்த நாட்களில் பிக்ஷுக்கள் அவனை கண்ணுங்கருத்துமாக கவனித்துக் கொண்டு வந்தார்கள். வேளா வேளைக்கு மருந்து கொடுத்து வந்தார்கள். அடிக்கடி வாயில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டார்கள். இடையிடையே எப்போதாவது சுயநினைவு தோன்றிய போது தான் இருக்கும் இடத்தை பற்றி அவன் எண்ணி பார்க்க முயன்றான். அவனுக்கு எதிரில் சுவரில் எழுதியிருந்த சித்திரக் காட்சி அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த சித்திரத்தில் தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் காணப்பட்டார்கள். அவர்களில் சிலர் பலவித இன்னிசை கருவிகளை வைத்து கொண்டிருந்தார்கள். சிலர் வெண்சாமரங்களையும் வெண்கொற்ற குடைகளையும் ஏந்தி கொண்டிருந்தார்கள். இந்த காட்சி தத்ரூபமாக இருந்தது. தேவர்களின் உருவங்களெல்லாம் உயிருள்ள உருவங்களாக தோன்றின. அடிக்கடி அந்த காட்சிகளை பார்த்த பிறகு பொன்னியின் செல்வன் வானவரின் நாட்டுக்கு தான் வந்துவிட்டதாகவே எண்ணினான். அந்த தேவ யக்ஷ கிண்ணரர்கள் எல்லோரும் தன்னை வரவேற்க வருவதாகவும் எண்ணினான். சொர்க்கலோகத்துக்கு தான் வந்து சேர்ந்தது எப்படி என்று யோசித்தான். அடர்த்தியான தாழை புதர்களும் அந்த தாழை புதர்களில் பூத்திருந்த தங்க நிற தாழம்பூக்களும் இருபுறமும் நிறைந்திருந்த ஓடையின் வழியாக வான நாட்டுக்கு தான் வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த ஓடை வழி நினைவு வந்தபோது தாழம்பூக்களிலிருந்து வந்த நறுமணத்தையும் அவன் நுகர்வதாக தோன்றியது. ஓடையில் ஒரு படகில் ஏற்றி தன்னை ஒரு தேவகுமாரனும் தேவகுமாரியும் அழைத்து வந்ததும் லேசாக நினைவுக்கு வந்தது. தேவகுமாரன் சிவபக்தன் போலிருக்கிறது. இனிமையான தேவார பாடல்களை அவன் அடிக்கடி பாடினான். தேவகுமாரி என்ன செய்தாள்? அவள் பாடவில்லை. அவள் அவ்வப்போது 2 வார்த்தைகள் மட்டுமே கூறினாள். அதுவே தேவகானம் போல இருந்தது. ஆர்வமும் அன்பும் நிறைந்த கண்களால் தன்னை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். அவ்விருவரும் இப்போது எங்கே? வானவர் நாட்டில் தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்களைத் தவிர புத்த பிக்ஷுக்களுக்கும் முக்கியமான இடம் உண்டு போலும். அவர்கள்தான் தேவலோகத்து அமுத கலசத்தை பாதுகாக்கிறவர்கள் போலும். அடிக்கடி புத்த பிக்ஷு ஒருவர் அவனை நெருங்கி வருகிறார். அவனுடைய வாயில் சிறிது அமுதத்தை ஊற்றிவிட்டு போகிறார். தேவலோகத்தில் மற்ற வசதிகள் எவ்வளவு இருந்தாலும் தாகம் மட்டும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இந்த புத்த பிக்ஷு தன் வாயில் அமுதத்தை ஊற்றிவிட்டு போகக்கூடாதோ? தேவலோகத்தில் கூட ஏன் இந்த தரித்திர புத்தி?
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

0: பால் போல தூய்மையா இருந்த உன் உள்ளத்துல இந்த விஷம் எப்படி வந்தது? உனக்கு துர்போதனை செஞ்சு கெடுத்து விட்டவங்க யாரு? மதுராந்தகனை வேதனையோட கேட்டாங்க மாதேவடிகள். எனக்கு சுய அறிவே கிடையாதுங்கிறது தங்கள் எண்ணமா என்ன? எரிச்சலோட பேசினா மகள். இது பழைய அறையில. இப்ப நாதன் கோவில்ல அவன் பேச்சுல விஷ அம்புகளை பார்க்கிறோம். மரத்தடியில கிடந்த தனக்கு முதலுதவி பண்ணி உபசரித்த அனிருத்தரிடமும் தன் குரோதத்தை கொட்டுறான். முத்தாய்ப்பா தன் தந்திரத்தை காட்டுறான். இன்னைக்கு நீர் செஞ்ச உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்னையிலிருந்து என் கட்சியில இருப்பதாக சொல்லும். சிம்மாசனம் ஏறினதும் உண்மையே முதன் மந்திரியா வச்சுக்கிறேன். நஞ்சுமயம் எல்லாம். உடனே முரண்பாடான ஒரு காட்சி அமைக்கிறார் ஆசிரியர். சூடாமணி விகாரத்துல அருள்மொழிவர்மருக்கு எல்லாமே அமுதமயமா இருக்குது. நல்லது, சில தொடர்களை ஆராயலாம். ஆப்த நண்பர், நம்பிக்கைக்கு உகந்தவர். ஆப்த என்கிற சொல் நெருங்கிய என்ற பொருளை தரும். நம்பத்தகுந்தன்னு கொள்ளலாம். நட்பு கொள்பவன் நண்பன். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு. நண்பு நட்பு, இதற்கு இந்த குறட்பா சிறந்த எடுத்துக்காட்டு. இருமாப்பு, நிமிர்ச்சி, செருக்கு, கர்வம். உயரிய நிலையில பெருமிதம். இந்த பெருமிதத்தை அப்பரின் திருவங்க மாலையில பார்க்கிறோம். இருமாந்திருப்பன் கொடோ, ஈசனின் திருவடைகளை அடைஞ்சு பெருமிதத்தோடு இருப்பேன். பேரானந்தத்தால கிடைக்கும் பெருமிதம் இது. பண்டைய புராணங்கள்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் கொண்ட சிறு தெய்வங்களாக யக்ஷர் சித்தரிக்கப்படுறாங்க. மரங்கள், காடுகள், நீர்நிலைகள், புதையல் இவற்றோடு தொடர்புடைய காவல் தெய்வங்கள் என்ற வகையில பல குறிப்புகளை பார்க்கிறோம். பௌத்த மத குறிப்பு அஷ்டசேனா என்கிற எட்டு வகை உயிரினங்கள்ல யக்ஷர் ஒரு பிரிவினர். புத்தரின் போதனைகளையும் ஸ்தூபிகளையும் பாதுகாப்பவர்கள். ஸ்தூபிகளின் நுழைவாயில்ல யக்ஷ யக்ஷினிகளின் சிற்பங்கள் காவல் தெய்வங்களாக காட்சி அளிப்பது இதுக்கு சான்று. யக்ஷர் பாலி மொழியில யக்கா. மூணு நாள் வானவர் உலகத்திலையும் நினைவே இல்லாத சூன்ய உலகத்திலையும் மாறி மாறி உலகிக்கிட்டு இருந்த பொன்னியின் செல்வர் தேவலோகத்துல கூட ஏன் இந்த தரித்திர புத்தின்னு சலிச்சுக்கிட்டார் இல்லையா? இதன் பொருள் குறுகிய எண்ணம், பேச்சு வழக்குல கஞ்சத்தனம், பிசுனித்தனம். இதை குறிப்பிட ஒரு அரிய தமிழ்ச்சொல் இருக்குது, இவரல். பூலோகத்து சிறுமை பொன்னியின் செல்வரை இந்த அளவுக்கு பாதிச்சிட்டது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
3: தொடுத்த கதம்பத்தில் ஒவ்வொரு மலருக்கும் தனி மனம் இருப்பது போல் இன்றைய ஒவ்வொரு பகுதியும் உங்கள் மனதில் தனித்த நினைவாக மலரட்டும். மனதை வருடி சென்ற இந்த நொடிகள் இனிய வாசமாய் என்றும் நிறைந்திருக்கட்டும். அந்த இனிமையோடு இந்த மாலை உங்களை அரவணைக்கட்டும். இன்றைய கதமங்களை உங்களுக்காக தொடுத்த நான் உங்கள் வசீகரன்.

0: மனம் விரும்பிய பாடல். மனதை நிரப்பும் நேரம். மாலை மறைந்து இரவும் தொடங்கிவிட்டது. தொடங்கும் இரவு பொழுதை நம் விருப்ப பாடல் கேட்கும் நேரம். நம் கோடை பன்மலையின் 105 ஆசையில் ஒரு குக்கு. நேர்கள் விருப்ப பாடல் கேட்க 94 86 28 24 24 என்ற எண்ணுக்கு உங்களோட பேர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம் கட்சவி செய்து அனுப்புங்கள். உங்களுடன் லக்ஷ்மி. இப்போ இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் முதல் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா,
1: கோடை பவளிக்கும் வணக்கம். நான் டிஜிட்டல் சாதாரண கலனி தருண் சாய். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆனந்தம் ஆனந்தம் படம் பூவே உனக்காக. நன்றி.

0: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிப்போம். இது நம் கொடை பன்மலை நிருப்பி ஐந்தில் ஆசையில் ஒரு குக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கோடை எஃப்எம்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பூங்கா நகரிலிருந்து சேகர் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பெரிய தம்பி படத்திலிருந்து தாஜ்மஹாலே நீ தாவி தாவி வந்ததந்தன் என்கின்ற பாடலை ஒளிபரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சேகர் கேட்ட பாடல் நமது கோடை பன்மலை நிருப்பி ஐந்தில்.

0: நேரம் இப்போ 27:15. நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: வணக்கம், நான் கரூர் வேலுச்சாமிபுரம் அஞ்சலி பிரபு பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் சிறைச்சாலை படத்திலிருந்து பூவே.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலை நேய உறவுகளின் குரலிலே கேட்க இது கோடை பன்மலையின் 105 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: வணக்கம். கோடை எஃப்எம் திருப்பூர் மாவட்டம் பல்லவண்டம் பழத்துலேருந்து உமர் டெய்லர் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பனியார் பத்மனிலிருந்து உனக்காக பிறந்தேனா. இந்த பாட்டு அனைவருக்கும்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்ஜன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
3: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: இதே மகிழ கேட்டு ரசிப்போம். இது கொடை பன்மலை 100.5 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. ஆசை ஆசையாக இப்போ பாடல் யார் கேட்டிருக்காங்க?
1: இனிய மாலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி செட்டிப்பள்ளி பாரதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பார்த்தீங்கன்னா காதல் கொண்ட படத்தில் ஏதாவது பிளே பண்ணுங்கள் மேடம்.

0: வரிகளின் முகவரி நம் கேடை பண்பில்லை 100.5 சொந்த பந்தம். இன்றைய சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்கு நம்ம நிலையத்தை தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் இப்போ நம்ம சில சகோதரிகளை சந்திக்க போகிறோம். அவங்க உள்ளே வரும்போதே, அம்மா தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி கையெல்லாம் கட்டிட்டு வரமாட்டேன்லாம் சொன்னாங்க. அவங்கள தான் இப்போ முதல்ல நம்ம கேள்வி கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கங்கம்மா, என் பேர் விஜயசாலினி. தேனி மாவட்டத்துலேருந்து சின்ன ஓலாரத்துலேருந்து வந்திருக்கோம்.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா?
1: டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் வேறு தான் பார்க்குறோம்.
0: பார்த்துட்டு இருக்கீங்க. எத்தனை ஆண்டுகளாக இந்த பணியில் இருக்கீங்க?
1: இப்போ நான் ஒரு 3 வருஷமாக தான் போயிட்டுருக்கேன்.
0: 3 வருஷமாக போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த பணிக்கு போனதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க?
1: நம்ம வீட்டிலே இருந்தால் ஏதாச்சும் ஒரு மைண்டில் ஏதாச்சும் ஒரு யோசித்தே இருப்போம். வெளியில் போயிட்டால் நம்ம 4 மக்களோட பேசுகிறோம், பழகிறோம். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுறோம். வீட்லேயுமே நம்ம நல்லா பார்த்துக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. பிள்ளை குழந்தைகளுமே அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுகளும் அது அது வேலையை பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்குது.
0: அதனால் பணிக்கு போகிறது உங்களுக்கு வந்து ஒரு
1: மகிழ்ச்சியாக இருக்குது
0: அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: உங்களை சுற்றி இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த பணியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் உங்களை பார்க்கும்போது இவங்க வந்தால் இதை செய்ய அதை செய்யு சொல்லுவாங்க, இந்த சுத்தமாக வையின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்களா? இல்லை உங்ககிட்ட எப்படி அவங்களோட அணுகுமுறை உங்ககிட்ட எப்படி இருக்கும்?
1: நான் அவங்க தென்னை மட்டையெல்லாம் வெட்டி போடும்போதே சொல்லுவேன், பக்கத்தில் அத்தை அப்படிலாம் இருப்பாங்களே, கவுத்து போடுங்க அத்தை அப்படின்னு சொல்லுவேன். அத்தை வந்துட்டு அத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
0: வேற என்னெல்லாம் வந்து இப்படிலாம் சொல்லுவீங்க? இப்போ தென்னை மட்டையை கவுத்து போடுங்கன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி வீட்டை சுற்றி இருக்க பொருள்களில் எதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்?
1: உரலில் கண்டிப்பாக பார்ப்போயா, இந்த தண்ணி வாசல் தொளிக்கிற தண்ணி கூட அதில் போய் தேங்கும். அதெல்லாம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கவுத்தி விட சொல்லுவோம். இல்லாட்டி ஏதாச்சும் தேங்காய் நார் தண்ணி உரியிற பொருள் எடுத்து உள்ளே போட்டுக்க சொல்லிக்குவோம். வீடை சுற்றி வேஸ்ட்டு பா டப்பா அதெல்லாம் இருந்தால் சாக்கில் அள்ளி வைங்க அப்படின்னு சொல்லுவோம்.
0: இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு.
1: ஆமாங்க,
0: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்களா, நான் பேச மாட்டேன்னு கையை கட்டிட்டு நின்னீங்க. ஆனால் உங்களோட பணியை பற்றி கேட்ட உடனே அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் பேசுகிறீங்க. இதுதான் நீங்கள் செய்கிற அந்த பணிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான ஒரு உணர்வுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல.
1: தேங்க்யூ.
0: ஒரு சின்ன குழந்தை மாதிரி கண்ணெல்லாம் சுமிட்டிட்டு அழகாக ஒருத்தவங்க நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: வணக்கம் மேடம், என் பேர் பாண்டியம்மா. தேனி மாவட்டம் சின்ன ஓலாரத்தில் இருந்து வந்துருக்கேன்.
0: நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
2: நான் டெங்கு கொசு பணியாளர்.
0: எல்லோரும் ஒரே இதில் தான் இருக்கீங்க. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க?
2: நான் ஒரு 7 வருஷமாக போய்க்கிருக்கேன்.
0: 7 ஆண்டுகளாக இருக்கீங்க. இப்போ பொதுவாக இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் மருத்துவமனைக்கு வரதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி வர்றவங்க கிட்ட நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறீங்க? அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம்
2: நாங்கள் முன்னாடி அந்த இந்த வேலையாக போகும்போது நாங்கள் சொல்லுவோம், தண்ணிகளை சுத்தமாக வச்சுக்கோங்க, இதை தான் க்ளீன் பண்ணுங்க, டப்பா அதெல்லாம் பிறக்கி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அது ஒவ்வொருத்தவங்க கேட்க மாட்டாங்க. இந்த காய்ச்சல் வந்த பிறகு அவங்க தன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த இடத்துல நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இதை முன்னாடியே நாங்கள் சொல்கிறது கேட்டிங்கன்னா, நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துருந்தீங்கன்னா இந்த காய்ச்சல் வராமல் இருந்துக்கல. இப்போ அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்க நாங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க.
0: அவங்க அந்த பட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு.
2: ஆமாம், நாங்கள் சொல்லும் போதுனா அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு எங்களை சண்டை ஓடுவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா தன்னால் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க.
0: நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து சந்திச்சு?
2: நிறைய

0: வந்துருச்சிருக்கோம்.
1: வாங்கியிருப்பீங்க போல.
0: ஆமாம், அது நிறைய இருக்குது. ஆனால் அதை எப்படி அது வெளியில் சொல்கிறதுன்னா அது சங்கடமாக இருக்கு. சண்டை ஓடுவோம், அந்த மாதிரிலாம் பேசுவோம். ஃபஸ்ட்டு போகும்போது சண்டை ஓடுவோம், அடுத்து போகும்போது ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க, அடுத்து சொல்கிறத கேட்டுக்கிடுவாங்க, அப்படியெல்லாம் நிறைய ஓடும்.
1: இந்த மாதிரி ஒரு உங்களோட அந்த வெள்ளத்தித்தனமான ஒரு பேச்சு கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே யாரும் உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க.
0: சண்டை போடக்கூடாது, கிளீனா வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. காய்ச்சல் வந்தா பிள்ளைகளோ, இந்த காய்ச்சல் வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாகுது. அதனால நம்ம முன்னக்கூடியே சுத்தமா வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் நாங்கள் சொல்றத கேட்டு கரெக்டா அவங்க வேலை பார்த்தாங்கன்னா நல்லா நோய் வராது.
1: வருமுன் காப்போம் அப்படிங்கறத தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. நன்றிம்மா, உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. அடுத்து நம்ம பக்கத்தில் இன்னொரு அம்மா அமர்ந்து இருக்கிறாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: பிரியா கனிசேரமட்டி, தேனி மாவட்டம் சின்னம் ஒன்றியம் கனிசேரமட்டி.
1: நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா?
2: மக்களை தேய் மருத்துவத்தில் வேலை பார்க்குறேன்.
1: நீங்கள் உங்களோட பணி என்ன மாதிரியெல்லாம் மக்களை போய் சேரும்?
2: மாத்திரை, பிரஷர் சுகர் மாத்திரை குழப்பி கொடுப்போம், எல்லா மாத்திரையும் கொடுப்போம். வீடோட போய் பிரஷர் சுகர் பார்ப்போம். அதேமாதிரி
1: இந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ எத்தனை வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் சுகர் இது எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க?
2: 18 வயசுக்கு மேலே.
1: 18 வயசுக்கு மேலேயே? ஏமா, முதல்ல வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஏன் 18 வயசுலேருந்தே சொல்கிறீங்க?
2: இப்போ எல்லாத்துக்கும் இதில் ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் 18 வயசுக்கு மேலே.
1: அப்போ எல்லாருமே வந்து கம்பல்சரி பார்க்கணும் அப்படின்றது உங்களோட இதாக இருக்குது. இப்போ மருத்துவரோட அந்த அனுமதியே இல்லாமல் அவங்களோட இது இல்லாமல் மருந்துகள் வாங்கி சாப்பிட்றாங்க, அதனால் நிறைய பின் விளைவுகள்லாம் ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: 1 மாதத்துக்கு அவங்களோட ஆஸ்பத்திரி போக சொல்லுவோம், 2 மாதத்துக்கு நாங்கள் போய் கொடுப்போம், செக் பண்ணி தான் கொடுப்போம்.
1: சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்கள்.
0: குடும்ப சாங், எந்த சாங் போட்டாலும் பரவாயில்ல.
1: நன்றிம்மா.
2: நன்றி.

கேட்டு ரசித்தும் சொந்த பந்தம் நிகழ்ச்சியை இணைவோம். கொடி பன்மலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு வளம் வந்து கொண்டிருக்கு. நேர்களே, அடுத்து 8 மணிக்கு மாணவ கண்மணிகளோடு இளமை பேசுகிறது. இன்றைக்கி என்ன விளையாட்டு? வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. விளையாட வாங்க மாணவ கண்மணிகளே. உங்களுடன் விளையாட காத்திருக்கிறார் வசீகரன்.

0: இப்போ ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்க?
1: என் இனிய கோடை பண்பலை இளவரசிக்கு 27ஆம் ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள். என் குடும்பத்தின் சார்பாக கோபி வட்டம் கொளப்பலூர்லேருந்து தமிழரசி சண்முகம், எனக்கு பிடித்த பாடல் என் குடும்பத்திற்காகவும் சேர்த்து, வருஷமெல்லாம் வசந்தம் அந்த பாடத்துல இருந்து எங்கே அந்த வெண்ணிலா.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
4: நேரம் இப்போ 7:50. நேர்களே, இன்று 10 மணிக்கு நினைவே சுகம் நேர்களின் விருப்ப பாடலோடு இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக. இப்போ ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா,
5: வணக்கம், சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பாடல் வானம்பாடியின் வாழ்விலே சூரியோதயம் என்ற பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம்.

மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டும் அல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 18-00-42-50-111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 94-98-34-53-50 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்து

வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனி தகாய்ச்சி கூறினார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசியவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100லிருந்து 125ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சன ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததைப் போல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நாம் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டக் பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தாலி சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட்கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: பள்ளி படிப்பு டியூஷன் ஹோம் ஒர்க் அப்படின்னு கடந்துருது. கிடைக்கிற கொஞ்சம் ஃப்ரீ டைமில் நம்ம ஸ்க்ரீன் யூசேஜை கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம், அதை நம்ம நேரத்தை முழுவதுமாக ஆக்கிரமிச்சிருது. அதனால் குட்டீஸ் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுத்து மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாமா? கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் உங்கள் உற்சாகத்தை இன்னும் அதிகப்படுத்த இரண்டு சுவாரஸ்யமான விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. இன்னைக்கு குட்டீஸோட சுட்டித்தனமா விளையாட இணைந்திருக்கிறேன் நான் வசீகரன். இஸ்கிஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு அப்புறம் வார்த்தை சங்கிலி விளையாட போறோம். என்ன விளையாட்டுன்னு சொல்லிட்டீங்க, எப்படி விளையாடணும்னு ஒரு தடவை சொல்லிட்டா நல்லா இருக்குமே தானே கேட்குறீங்க. நான் ஒரு தலைப்பு ஒட்டிய ஒரு வார்த்தை சொல்லுவேன், அது அந்த தலைப்புக்கு தொடர்பான வார்த்தையாக இருந்தால் நீங்கள் இஸ்க்னு சொல்லணும், இல்லைன்னா ரிஸ்க்னு சொல்லணும். அடுத்த விளையாட்டு வார்த்தை சங்கிலி. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், கடைசி எழுத்தை எடுத்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும். நீங்கள் சொல்கிற வார்த்தையில் இருந்து நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், இப்படியே விளையாடணும். விளையாட ரெடியாக இருக்கீங்களா? அறிமுக குட்டீஸா நீங்கள்? அப்போது 2-4-2-4-2-4 இருக்கும். இதற்கு முன்னாடி நிறைய முறை விளையாடிருக்கோம் அப்படின்னா 2-4-2-4-2-6 அல்லது 2-4-2-4-2-9 அப்படின்ற எண்களை தொடுங்கள். மறக்காமல் முன்னினைப்பா சுழியம் 4-5-4-2 எண்ணையும் இணைச்சிக்கோங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இணைப்பில் காத்திட்ருக்கும் முதல் குட்டீஸ் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க, பேர் சொல்ல முடியுமா?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலைவனத்திலிருந்து நந்தினி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க நந்தினி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, என்ன விளையாட்டு விளையாட போறோம், இஸ்கிஸ்கா வார்த்தை சங்கிலியா?
1: வார்த்தை சங்கிலி சார்.
0: சரி, விளையாட ரெடியா இருக்கீங்களா? முதல் வார்த்தையை நான் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க சார்.
0: மகிழ்ச்சி.
1: சிங்கம்.
0: மதில். ரொம்ப அழகா விளையாண்டீங்க, உங்களுக்காக ஒரு பாடல் ஒலிக்க காத்துட்டு இருக்கு, கேட்டு ரசிப்போமா?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: சிந்தனை தூண்டியும் உற்சாகத்தை பயணிப்பது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. அடுத்த உற்சாக குரலை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
1: சிவகங்கை மாவட்டம் ராணிடுகாத்தான்.
0: சரி,
1: ராஜா அண்ணாமலை நகரிலிருந்து அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி, உங்கள் பேருக்கு முன்னாடி விளக்கு மொத்த அட்ரஸையுமே கொடுத்துட்டீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படியே உங்கள் வீட்டு நம்பரே சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் கிளம்பி வந்துடுவோம். சரி, உங்களோட இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறீங்க? வார்த்தை செங்கிலியா இல்லை இஸ்கிஸ் கிறிஸ் கிறிஸ்கா?
1: வார்த்தை செங்கிலி சார்.
0: சரி, ஆரம்பிச்சிடலாங்களா? உழைப்பு,
1: புன்னகை,
0: கைது,
1: துன்பம்,
0: மதகு,
1: குரங்கு.
0: கூல ஆரம்பிச்சா நீங்களும் கூலே முடிப்பீங்க, அப்படிதானே? குடமுழுக்கு. என்னாச்சு?
1: குன்றம்.
0: குடம். ஓகே, சிறப்பா விளையாண்டீங்க, சரிங்களா?
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்ததாக வரும் குட்டீஸ பார்த்தலாம். வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: வணக்கம், என் பேர் என் விசாக்.
0: என்
2: விசாக்?
0: விசான், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: திருச்சி மாவட்டம் மாநகரம்.
0: சரி, விளையாட்டுக்குள்ள போயிடலாமா?
2: ஆ, போயிடலாம்.
0: இன்னைக்கு உங்களுக்கான விளையாட்டு இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்க்கு, ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா?
2: ஆ, ஓகேங்க.
0: அடுப்பு,
2: விறகு.
0: இது இஸ்கி இஸ்கிறிஸ் கிறிஸ்க்கு. இஸ்கி இஸ்கிறிஸ் கிறிஸ்கில் பொறுத்தளவுக்கு சமையலறை தலைப்பு வந்து சமையலறை, சரிங்களா? சமையலறைன்ற தலைப்பில் இருக்க சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் வந்தால் இஸ்கு சொல்லணும், இல்லை தொடர்பில்லாத வார்த்தை வரும்பொழுது நீங்கள் ரிஸ்க்கு சொல்லணும், சரிங்களா? விளையாடலாமா? சமையலறை தான் தலைப்பு. அடுப்பு, பாத்திரம், புத்தகம். ஏன் ரிஸ்க் இருக்கு? ரிஸ்க் சொல்றதுக்கே ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க போல.

ஓகே. கரண்டி காய்கறி. ஓகே, ஏன் சமையலறை பக்கம்லாம் போகிறதே கிடையாதா? ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆமாம், சரி, உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு மகிழுங்கள்.

0: ஆ தெரியும்ண்ணா.
1: ம், விவசாயம் அதுதான் தலைப்பு சரிங்களா. நெல்,
0: இஸ்கிஸ்கு,
1: வயல்,
0: இஸ்கிஸ்கு,
1: கணினி,
0: ரிஸ்க் ரிஸ்க்,
1: மெழுகுவர்த்தி,
0: ரிஸ்க் ரிஸ்க்,
1: விவசாயி,
0: இஸ்க் இஸ்க்,
1: மவுஸ்,
0: ரிஸ்க் ரிஸ்க்.
1: எந்த மவுஸ்ன்னு கேட்காம விட்டுட்டீங்க. விவசாயத்துக்கு மவுஸ்ன்றதுக்கு எலின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கணினியில் வர்றதுக்கும் மவுஸ் இருக்குது சரிங்களா. நான் உங்கள் கூட விளையாடும்போது நானும் கொஞ்சம் விளையாண்டேன், ரொம்ப அருமையாக விளையாண்டாங்க, விளையாண்டீங்க. அடுத்த குட்டீஸை பார்த்துடலாம். வருக வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: வணக்கம்ண்ணா.
1: வணக்கம், சொல்லுங்கள் தம்பி, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன?
2: ஈரோடு மாவட்டம்.
1: ம்,
2: அந்தியூர் வட்டம்.
1: அந்தியூர் வட்டம், ஓகே.
2: கண்ணப்பள்ளி,
1: சொல்லுங்க.
2: கண்ணப்பள்ளி கிராமத்துலேருந்து.
1: சரி,
2: மகா சத்யா பேசுகிறீங்க.
1: அப்பா, பேர் சொல்கிறதுக்குள்ளே வந்து இதாகிடும் போல இருக்கு, எனக்கு வயசாகிடும் போல இருக்கு. சரி, அடுத்து இஸ்கிஸ் கிரஸ் கிரஸ் விளாண்டலாமா?
2: ஆ
1: சரி. நம்மளுக்கு தலைப்பு மருத்துவமனை, மருத்துவர், செவிலியர், மயில், ஊசி,
2: புரியல,
1: ஊசி ஊசி, மருத்துவமனையில் ஊசி போடுவாங்க இல்லையா காய்ச்சலுக்கு
2: பண்ணோன்னா,
1: மருந்து, கப்பல், ஓகே. இந்த ரிஸ்கோட சேர்த்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு மகிழுங்கள். நன்றி அழைத்ததற்கு.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: இளைய மனங்களை ஒன்றிணைத்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. அடுத்த குட்டி நண்பர்கிட்ட பேசிடலாமா? வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: ஹனி.
2: ஹனி சொல்லுங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
3: என்னங்க,
2: என்ன படிச்சுட்டு இருக்கீங்கப்பா?
3: என்ன,
2: 9th படிக்கிறீங்களா? சரி, ரைட்டு. உங்களுக்கான விளையாட்டு வார்த்தை சங்கிலி.
3: ஓகே,
2: வார்த்தை சங்கிலி விளையாடுறீங்களா? இஸ்கிஸ் கிறிஸ் கிறிஸ் விளையாடுறீங்களா?
3: இஸ்கிஸ் கிறிஸ் கிறிஸ்.
2: சரி, ரைட்டு. எப்படி, கஷ்டமாக வேணுமா இல்லை ஈஸியாக வேணுமா கொஸ்டின்?
3: ஈஸியாக
2: ஈஸியாக வேணுமா? சரி, விவசாயம் தெரியும் இல்லையா உங்களுக்கு?

0: சிரிப்பையும் சிந்தனையும் சேர்த்து வழங்கிக் கொண்டிருப்பது கோடைப்பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. அடுத்த விளையாட்டு சுற்றுக்கு செல்லலாம். இணைப்பில் யாரோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமரபூரிலிருந்து கவின்குமார் பேசுறேன்.
0: கவின்குமார் சொல்லுங்க, இன்னைக்கு இஸ்கிஸ் கிறிஸ் கிறிஸ்க்கு விளையாண்டலாமா?
1: விளையாடலாங்கண்ணா.
0: ஏன் ஆரம்பிக்கும் போது ஏன் பயத்தோடய ஆரம்பிக்கிறீங்க? உங்களுக்கான தலைப்பு அப்படியா? பயம்லாம் இல்லையா? ஓகே, அப்போ வாங்க கான்ஃபிடெண்ட்டாக விளையாடுவோம். உங்களுக்காக நான் 10 வார்த்தைகள் வச்சுருக்கேன், சரியா? காடு, அதுதான் தலைப்பு. மரம், காடு, காடுன்ற தலைப்பில் தான் உங்களுக்கு வரப்போகுது, சரிங்களா? மரம், யானை, புலி, கொடி, குரங்கு, கடிகாரம். தடுமாற்றம் பயங்கரமா இருக்குதே கவின். ஓகே, அடுத்த நேர சந்திச்சிருவோமா? வருக வணக்கம். அடுத்த குட்டிஸ் யாரோ?
2: திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து துகிலன்.
0: துகிலன், துகிலன் என்ன படிச்சுட்டு
2: இருக்கீங்க?
0: ஆறாம் வகுப்பு. ஸ்கூல் ஆரம்பிச்சு எவ்வளோ மாதம் ஆச்சு?
2: ஒரு மாதம் ஆச்சு.
0: இப்போ புதுசாக போயிருக்கீங்களே, நிறைய இந்த கிளாஸில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்களா? ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேர் கேட்கலாமா? சொல்லுங்கள், டக் டக் சொல்லுங்கள்.
2: சாய்சன், அபிலசன், தேவதர்சன்.
0: சூப்பர். ஓகே, இப்போ நம்ம உங்களுக்காக வார்த்தை சங்கிலி விளையாட்டு காத்துட்ருக்கு. விளையாட ஆரம்பிப்போமா? படைப்பு. துகிலன், படைப்பு, படைப்பு அப்படின்றது உங்களுக்கான வார்த்தை, அந்த கடைசி எழுத்து, அதுலேருந்து சொல்லுங்கள் வார்த்தையை சொல்லுங்கள்.
2: புதுமை.
0: புதுமை. மையம்.
2: மணல்.
0: மணல் சொல்லியிருக்கீங்களா? மங்களம். மங்களம், அதாவது துகிலன் கூட விளையாடும் போது வந்து நானே கொஞ்சம் தடுமாற்றமாக தான் விளையாடுற மாதிரி இருக்கு. சிறப்பு துகிலன், அடுத்து நிறைய இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடுங்க, சரிங்களா? உங்களுக்காக ஒரு பாடல் வர காத்துட்ருக்கு, கேட்டு மகிழுங்கள். நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
4: பாடல்களின் இனிமையையும் விளையாட்டின் சுவாரஸ்யத்தையும் இணைத்துக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. அடுத்த குரலை வரவேற்போம். வணக்கம்.
5: ஹலோ,
4: யார் பேசுறீங்க செல்லக்குட்டி?
5: கோபிகா.
4: கோபிகா, சொல்லுங்க கோபிகா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபோர்த் ஸ்டாண்டர்டு. அப்பா, பயங்கரமான பெரிய ஆளாக இருக்கீங்களே. ஓகே, இன்னைக்கு என்ன கேம் விளையாட போகிறீங்க? அப்படியா?

0: ஆ ஓகே, நானும் கோபிகா கூட விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். விளையாடுவோமா? சரி, உங்களுக்கான தலைப்பு வகுப்பறை. தெரியும்ல வகுப்பறைனா? தெரியும்ல. கரும்பலகை. ரிஸ்க் ரிஸ்கா? வகுப்பறையில் போர்டு இருக்குள்ள சமயம் அதுதான். சரிங்களா? சரி. மாணவன். விமானம். ஆசிரியர். ரொம்ப அழகாக விளையாண்டீங்க, ஆனால் அம்மா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து நிறைய கேம் விளாடுவோம் நம்ம. சரிங்களா? அடுத்த நேர் பார்த்துருவோம். வருக வணக்கம். அடுத்த குட்டீஸ் யாரு?
1: யாதவன்
0: யாதவன். யாதவன் என்ன படிக்கிறீங்க?
1: டென்த் ஸ்டாண்டர்ட்.
0: 9th 8th? என்ன பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கீங்க? 9th போனது
1: இல்லை
0: மறந்துட்டீங்களா? ஆ,
1: இல்லை
0: 9th தானா? லாக் பண்ணிடலாமா? சரி, ரைட். உங்களுக்கான விளையாட்டு இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க், அதானே விளையாடணும்? இல்லை வார்த்தை சங்கிலி
1: ஆமாம்
0: விளையாடலாமா?
1: புரியல.
0: வார்த்தை சங்கிலியா இஸ்கிஸ்கா? இஸ்கிஸ்கு. சரி. கடற்கரை அப்படின்றது தான் தலைப்பு. இதிலிருந்து வார்த்தைகள் சொல்கிறேன். மணல். மணல் மணல். அலை. கடல். பேருந்து. மீனவர். அதாவது அதாவது உங்கள் கூட விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அந்த இனிமையான குரலில் நானே மயங்கி நானும் உங்களோட சேர்ந்து நீங்கள் தவறே செஞ்சாலும் நானும் போகிற அளவுக்கு கொண்டு வந்தீங்க. சரி, படகு. என்னாச்சு? படகு படகு கடற்கரையில் இருக்கும்னு தெரியாதா? பீச்சுக்கு போனது இல்லையா அம்மா கூட? போனது இல்லையா? சரி, அடுத்த வெக்கேஷன் வரும்போது கண்டிப்பாக நம்ம பீச்சுக்கு போகிறோம். ஓகே, அடுத்த நேர் பார்த்துடலாம். நன்றி. வருக வணக்கம். வணக்கம்.
2: மலைகளின் இளவரசி கொடைக்கானல். நமது நேயர்களின் மனங்களின் இளவரசி கொடைப்பண்மலை. 100.5. 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. பேச உதய விழா வாழ்த்துக்கள் சொன்ன அந்த நேயருடைய பேர் தெரிஞ்சுக்கலாமா?
2: சிகரன் சார், உங்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: நன்றி.
2: திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் சார்.
0: திவாகரன் என்ன படிக்கிறீங்க?
2: 11ஆம் வகுப்பு சார்.
0: 11ஆம் வகுப்பு. அப்போ சரிதான். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்ற மாதிரியான உணர்வு எனக்குள்ளே வந்துருச்சு. அப்புறம் தான் நீங்கள் 11ஆவது படிக்கிறீங்க. ஆமாம், நிஜமாகவே நீங்கள் ஒரு பெரிய பையன் தான். அப்போ உங்களுக்கான விளையாட்டு நிச்சயமாக வார்த்தை சங்கிலியாகத்தான் இருக்கணும், அப்படி தானே?
2: ஆமாங்க சார்.
0: சரி, முதல் வார்த்தை ரொம்ப அன்பான வார்த்தையாக அன்பு அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறேன். சொல்லுங்கள்.
2: நகை.
0: கைது. தூ. கை தூ.
2: தினந்தோறும்
0: தூ கொடுத்துருக்கேன். தூல இருந்தே ஆரம்பிக்கலாமே. துகள், துடிப்பு, நிறைய வார்த்தைகள் இருக்கே தூல.
2: தூண்.
0: துகள் நான் கொடுத்தது தூ. ஓகேவா? நீங்கள் சொல்வது தூ. சரி, இன்னமும் நல்ல பயிற்சி எடுங்க. நிறைய வார்த்தைகள் பேசி பாருங்க. நிறைய வார்த்தை வளங்களை வந்து உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க. நிச்சயமா அடுத்த விளையாட்டுகள் விளையாடுவோம். நன்றி.

0: முடியும் வரை முயற்சி செய். முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: சுறுசுறுப்பான சிந்தனைகளின் சந்திப்பாக தொடர்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இணைப்பில் இருக்கவர் யாருன்னு பார்த்துடலாமா? வருக, வணக்கம்.
3: கொண்டாட்டங்களை கொண்டாலே நமது கோடை பண்பலைக்கு வணக்கம். வணக்கங்களை கூறுவது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி வட்டம் விஎஸ் பட்டை ஊராட்சி மார்க்கம்பட்டியிலிருந்து
2: ரவீன்.
3: நமது கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி பிரவீன். பா, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து வழி கொடுப்பீங்க போல இருக்கே. ஏன் பிரவீன்? சரி, இன்னைக்கான விளையாட்டு உங்களுக்கு வார்த்தை சங்கிலி. விளையாண்டுருவோமா?
3: விளையாண்டுலாம்.
2: நம்பிக்கை.
3: கை.
2: கை. கைமாறு.
3: ரூபம்.
2: ரூபம். மதில்.
3: புரியல.
2: மதில் மதில் மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மதில். லாபம். மகரம்.
3: மட்டே.
2: ரொம்ப அழகா விளையாண்டீங்க. அடுத்த குழந்தையோட விளையாடுறதுக்காக நான் போயிடலாமா? நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோளிலிருந்து பவதாரணி பேசுறீங்க.
2: பவதாரணி. என்ன பவதாரணி, ரொம்ப கம்மியாக பேசுகிற மாதிரி இருக்கே. சாப்பிட்டீங்களா இல்லையா?
4: இல்லைங்கண்ணா.
2: இல்லை பார்த்தீங்களா, பவதாரணி இன்னும் சாப்பிடல. அதனால தான் பவதாரணியோட குரல் கொஞ்சம் முள் வாங்கி போயிட்டு வருது. சரி, என்கிட்ட பேசி முடித்தோடனே நீங்கள் சீக்கிரமாக போய் சாப்பிடணும். உங்களுக்கான விளையாட்டு இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? வார்த்தை சங்கிலி விளையாண்டுருவோமா? ஏம்மா வார்த்தை சங்கிலி விளையாடுனானா? ஏன்னே ஏன் ஒரு மாதிரி உடனே தொய்வாயிடுறீங்க? சரி, விளையாண்டுருவோமா? தோப்பு. மா, பவதாரணி, தோப்பு. உங்களுக்கான வார்த்தை தோப்பு. தோப்பு சொல்லுங்க. புயல். ஆ, தோப்பு. பூவில் ஆரம்பிக்கிற வார்த்தை நிறைய இருக்குல்ல, புயல் சொல்லுங்க.
4: புயல்.
2: எப்படி, நீ உங்க வார்த்தையும் நானே சொல்லிடணும், என் வார்த்தையும் நானே சொல்லிடணும், ரெண்டு பேருக்கு வார்த்தையும் நானே சொல்லிட்டு விளையாடவா? சரி, ஓகே, பரவாயில்ல. சரிங்களா, அடுத்தது வேற ஒரு வார்த்தை தரேன். நீங்கள் சொல்லணும், இந்த வார்த்தைக்கு நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா,

0: பவதார் நீ புன்னகையோட சொல்லுங்க. புன்னகை கைதி. என்னமா தீல எத்தனை வார்த்தை இருக்குமா? தீ தீ கைதி தீ தீல என்ன இருக்குது? தின்பண்டம் சொல்லலாம், திங்கள் சொல்லலாம். சரி பவதாரணி, அடுத்த டைம் வரும்போது நிறைய விளையாட்டு வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா இது பண்ணுங்க, பண்ணிட்டு கண்டிப்பாக வரணும், சரிங்களா?
1: சரிங்க.
0: நன்றிம்மா, ஒரு பாடல் உங்களுக்காக.

கலங்காத, வாயிடா நீ பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா நீ ஆட்ட.

0: விளையாடி மகிழவும் சிந்தித்து வெல்லவும் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. அடுத்த உற்சாக குரலை சந்திப்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கோடைப்பட்டி 100.25 பிறந்த நாள் கூறுவது திருப்பூர் மாவட்டம் ரூபினி பேசுறேன்.
0: உங்க பேர் மட்டும் கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா?
1: ரூபினி.
0: ரூபினி, சொல்லுங்க, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 10th.
0: 10th படிக்கிறீங்க. ஓகே, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வார்த்தை சங்கிலி தான் விளையாடணும், கரெக்டா?
1: ஆமாங்க.
0: இல்ல, நான் எப்படா வார்த்தை சங்கிலி விளையாடணும்னு கேட்டேன் அப்படின்னு
1: சொல்றீங்களா?
0: இல்லைங்களா? சரி, உங்களுக்காக ஒரு எளிமையான வார்த்தையிலிருந்து ஆரம்பிப்போம். அதாவது, வானம் எவ்வளவு பெருசா இருக்கும், அதனால உங்களுக்கு வானம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. வானம்.
1: மரம்.
0: மயில்.
1: லாபம்.
0: லாபம் தமிழ் வார்த்தையா? சரிங்க. மலை. யாரோ பக்கத்துல இருந்து ஐஸ்கீ வாய்ஸ்ல தென்னை மரம் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. யார் அது, அக்காவா இல்ல அம்மாவா? என்னம்மா இது புதுசாக இருக்கேம்மா, ஆனால் இது ரொம்ப புதுசாக இருக்குமா தங்கச்சி சொல்லிக் கொடுக்குறது. சரி, அடுத்த தடவையாக தங்கச்சிட்ட கேட்காம விளையாடுங்க, அடுத்த நேரம் பார்த்துருவோம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: கிராமம்.
0: சரி.
1: யுவன் பேசுகிறேன்.
0: யுவன். யுவன், மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு?
1: இருக்கு.
0: சந்தோஷம், நீங்கள் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வரணும், அதை நாங்களும் பார்க்கணும். சரி, இன்றைக்கி என்ன விளையாட போகிறோம்? இஸ்கிஸ் கிறிஸ் கிறிஸ்கா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நீங்கள் என்ன, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு வார்த்தை சங்கிலியிலேருந்து தப்பிச்சு ஓடுறீங்க. சரி, உங்களுக்கான தலைப்பு கோவில். மணி. தீபம். சன்னதி. கால்பந்து. சத்தமா சொல்லுங்க கொஞ்சம். அர்ச்சகர். மிதிவண்டி. ரிஸ்கா? சரி, அடுத்த நேரம் சந்திச்சிருவோம். வணக்கம். வருக, யாரு பேசுறீங்க?
2: புதுக்கோட்டிலேருந்து தமிழ் செல்வி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? சார், என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னு
2: கேட்டேன்
0: சார். மன்னிச்சிருங்க சார், இது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. ஒரு பாடல் உங்களுக்காக ஒலிக்குது சார், நன்றி.
3: மணி மணி மணி மணி மணி ஓங்கி அடிச்சா 1 ரன் வெயிட்டா.

இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினாங்க. இதே உற்சாகத்தோடு பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நான் வசீகரன்.

0: கருமையின் அழகு இரவில் புரியும். நிலவின் அழகு வானோடு இருக்கும்போது, நட்சத்திரங்களின் அழகு அங்கும் இங்கும் கண் சிமிட்டும் போது, இரவோடு கரையும் கருமையை இசையோடு இணைக்கும் தருணம் நம் பண்பலையின் குடைத்தெஞ்சல். உங்களுடன் லக்ஷ்மி.
1: Just listen.

சலனமில்லாத நீரோடை அவள், சலனமில்லாத நீரோடை அவள். சிரிக்கும் விழிகள் மயங்கி போகத்தான் வேண்டும், சிரிக்கும் விழிகள் மயங்கி போகத்தான் வேண்டும். அப்படி ஒரு மயக்கும் விழிகள், என்ன விழிகள் இது, என்ன விழிகள் இது! வர்ணம் என சொல்வதா, கோலம் என சொல்வதா? அழகான கோலத்தில் மிதமான வர்ணம் பூசியது போல் இந்த விழிகள். இரவு வானை அரசாலும் இந்த பெண் வெண்ணிலவு கூட கொஞ்சம் அழகில் குறைவுதானே அவள் விழிகள் பார்க்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

இரவோடு இதமாய் பயணிப்போம். இது நம் கோடை பன்மலையின் 100.5 கொடைத்தேஞ்சல். ஊர்வலம் போவது யார்? அது அவளின் மனம் கொண்டவன். வீதியின் வழியில் விழித்து நிற்பது அவளாகத்தானே இருக்க வேண்டும். காத்திருந்து கரைவதும் காதல் ராகத்தில் திகைத்து திண்டாடி இருப்பதும் என்றால் நாள் முழுவதும் சுபநாள்தானே.

குளிரும் இரவோடு இதமாய் ரசிப்போம் நம் கோடை பண்பலையின் உருப்பிளியைந்தில் கொடைத்தேஞ்சல். மலை முழுவதும் பறந்து திரிவது பறவைகள், பறக்க பறக்க குறையாத தூரம்தான், பறக்க பறக்க குறையாத தூரம்தான், பேச பேச தீராத வார்த்தைதான், சுவைக்க சுவைக்க திகட்டாத தேன்தான், சுவைக்க சுவைக்க திகட்டாத தேன்தான். ஆனால் மீண்டும் பறந்து திரிந்து அழைகிறது மனம், ஆனால் மீண்டும் பறந்து திரிந்து அழைகின்றது மனம். காதல் தேவி மட்டும் தீர்ந்து போவது என்று எப்படி சொல்ல முடியும்?

கேட்க திகட்டாத தேன்தான். ஆனால் மீண்டும் பறந்து திரிந்து அழைகிறது மனம். ஆனால் மீண்டும் பறந்து திரிந்து அழைகின்றது மனம். காதல் தேவி மட்டும் தீர்ந்து போவது என்று எப்படி சொல்ல முடியும்?

0: ஒரு மருத்துவ சக்தி வாய்ந்த அந்த இசையை கோடை எஃப்எம் வந்து நமக்கு செவிக்கு விருந்தா வழங்கிட்டு இருக்கு.
1: வரும்
0: கோடை எஃப்எம் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.

பதறுகிறது விழிகள். அந்த தென்றல் கொஞ்சம் சலனப்படுகிறது. அந்த தென்றல் கொஞ்சம் சலனப்படுகிறது. கொண்டாடும் உள்ளம் கோடி இன்பத்தில் தள்ளாடுகிறது. கொண்டாடும் உள்ளம் கோடி இன்பத்தில் தள்ளாடுகிறது. காரணம், இது இளமையின் அழகு, பாவையின் காதல். அழகென்று சொல்வதா, காதல் என்று சொல்வதா? எதுவும் சொல்ல வேண்டாம், கேட்போம்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்.
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
3: பண்பலை படைப்பாளிகள்.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் தணைகள் பரிமாறும் தேகம்.
3: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
3: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
1: நிலைய இயக்குனர்,
3: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

இருளோடு கரையும் இரவை இசையால் இணைப்பது நம் கோடை பன்மலையின் 100.5 கொடை தெஞ்சல். சந்தன மல்லிகை வாசம் வரும், சந்தன மல்லிகை வாசம் வரும், தாளம் வரும், ராகம் வரும், ஜதி வரும், எல்லாம் புதிதாய் வரும். தாளம் வரும், ராகம் வரும், ஜதி வரும், எல்லாம் புதிதாய் வரும். வந்துதானே ஆக வேண்டும். இங்கு மனதில் மலர்ந்து நிற்பது காதல் என்றால் புதிதாய்தானே எல்லாம் வரும்.

இசை தட்டுக்களை இதய தட்டுக்களோடு இணைக்கும் நம் பன்மலை நூறுப்ளேந்தில் நேய உறவுகளின் விருப்ப பாடல் கேட்கும் நேரம் இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுடன். உங்களின் விருப்ப பாடலோடு வசீகரன்.

இரவோடு இதமாக இணைவோம். இது நம் கோடை பண்பலையின் உருப்புலி ஐந்தில் கொடைத்தஞ்சல். தேடிதான் அலைய வேண்டியிருக்கிறது இந்த ஜீவனை, தேடிதான் அலைய வேண்டியிருக்கிறது ஜீவனை. ஜீவனை எடுத்தது விழிகளும் காதலும் என்றால் இந்த ஜீவனை தேடி அலைந்தாலும் கிடைப்பதில்லையே. காரணம், அது காற்றில் வரையப்பட்ட ஓவியம்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

காற்றிலே பேசி கீதம் பாடும் இரு உள்ளங்கள். காற்றிலே பேசி கீதம் பாடும் இரு உள்ளங்கள். கண்ணில் எழுதிய ஓவியம் அது காதல் ஓவியம். கண்ணில் எழுதிய ஓவியம் அது காதல் ஓவியம் என்பதாலோ அது காவியமாக மாறியது. அழியாத காவியம் என்று எதை சொல்வது? இந்த காதலைதானே.

எண்ணத்தை இசையாய் மீட்டியது அவன் வார்த்தை, அவளோ அழகின் அனார்கலி. அவன் வார்த்தை இசையின்றி தாளமின்றி ஜதியின்றி பாடலாய் மலர்கின்றது. எண்ணத்தை மீட்டினாலும் இளமையின் தவிப்பை என்னவென்று சொல்வது?

பொன்பாதம் மேடையில் பட்டது, நழுவி விழுந்தது இதயம். நழுவி விழுந்தது இதயம் மேடையில் பட்ட பாதத்தில். நிலவை விழுங்கிய விழிகள் வெளிச்சம் தராமல் போகுமா? நிலவை விழுங்கிய விழிகள் வெளிச்சம் தராமல் போகுமா? இல்லை காதல் சொல்லாமல் இருக்குமா? கேட்டுதான் பார்ப்போமே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. இனிய இசை மனதை வருடும் அழகிய நினைவுகள், நித்தமும் இதயத்திற்கு இதம் சேர்க்கும் வாழ்க்கை பக்கத்தின் வசந்தங்களை, அவ்வழகிய நினைவுகளை இசையோடு இணைந்து மீட்டெடுக்க வருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். விரும்பிய பாடலை விரும்பிய உள்ளம் வசம் சேர்க்க நான் உங்கள் வசீகரன். சித்தன்னவாசல் குடவரை கோவில் அமைந்துள்ள மாவட்டம், தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் பொற்பனைக்கோட்டை அழகலாய்வு தளம் அமைந்துள்ள மாவட்டம், மங்கையர்குல மாணிக்கமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த மாவட்டம். தொல்லியல் தொட்டில் என்று அழைக்கப்படும் மாவட்டம். ஆம் நேயர்களே, புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை சந்திக்க இருக்கிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில். பங்கு பெற அறிமுக உள்ளங்கள் அழைக்கலாம். 2424 மற்ற அனைத்து நேயர்களும் 2429 முன் இணைப்பிற்கு 0 5 4 2 மறக்காமல் சேர்க்கவும். இன்றைய நினைவே சுகத்தின் முதல் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்
2: ஐயா. ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா சொல்லுங்க.
2: இனிய இரவு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம்
2: கொண்டபுரா தாலுகா கீரைக்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுறேங்க.
1: அசோக்குமார் சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கு இன்னைக்கு பாடல் என்ன வேணும்?
2: சொல்ல துடிக்குது மனசு படத்துல இருந்த 1988 வெளிவந்த ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகியோட குரல்ல, இளையராஜாவின் இசையில், வாலியோட வரியில, எனது வீதி வலிமையே.
1: அடடா பயங்கரமா பாடுறீங்களே, நீங்களே பாடுறீங்க.

0: இனிய நினைவுகளை மீட்டுக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் புதுக்கோட்டை நேயர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். வாங்க அடுத்த நேரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா, சொல்லுங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம்
0: கருப்பையா. ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் போடலாம்?

0: சின்ன கண்ணம்மா படத்துல
1: சரிங்க
0: எந்த வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பாட்டு கொடுங்க. என் பொண்ணுக்கு திருமண நாள்
1: சந்தோஷம்
0: ஆண்டு, அதுக்காக கொடுங்க.
1: நன்றிங்கய்யா, கேட்டு ரசிக்கலாமையா உங்களுக்கு விரும்பிய பாடலை. நன்றிங்கய்யா.

0: நினைவுகளை இன்னிசையால் வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். இன்றைக்கு நினைவே சுகம் புதுக்கோட்டை மாணவர்களை சந்திச்சிட்டு இருக்கோம். வருக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: அன்பு தம்பி வஜீந்திரனுக்கு அன்பான இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனியாயிருப்பா.
0: சொல்லுங்க பழனியாக்கா, எப்படி இருக்கீங்க?
1: உங்களுக்கான ஒரு வாழ்த்து. உங்களுடைய வாய்ஸ் நல்லா இருக்கு. நீங்கள் நிகழ்ச்சிகள் நடத்துற விதமும் உங்களுடைய பேச்சுக்கணும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிகழ்ச்சியில வர அன்பான
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கான பாடலை சொல்லிட்டீங்கன்னா அது அதையும் சந்தோஷமா உங்களுக்காக ஒழிக்க காத்துட்டு இருக்கேன். வசீகரனும் கொடைப்பண்பலையும் நீங்களே இன்னும் நீங்க இன்னும் ரெண்டு லைன் சேர்த்து பாடலாம் போல. உங்களுடைய குரலே ரொம்ப இனிமையா இருக்கு. இருந்தாலும் நீங்க கேட்டது மாதிரி நம்ம முழு பாடலையும் கேட்டு ரசிப்போம். தொடர்ந்து நன்றி.

0: இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை நேயர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக இணைப்பில் இருக்க நேயர், வருக வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேங்க ஐயா.
0: சக்தியா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சிறப்பா இருக்கும் ஐயா. உங்களுடைய
1: அனைவரும் நலமா?
0: நிலையத்துல எல்லாரும் ரொம்ப சௌக்கியமா இருக்கோங்க ஐயா.
1: சரிங்க ஐயா, சரிங்க. அந்த இரவு வேளையில் உற்சாகமான சோபர வாசகர் படம்,
0: சரிங்க ஐயா,
1: தாளாட்டும் பூங்குன்றல் நான் அல்லவா, அனைவருக்காகவும் அந்த பாடலை ஒளிபரப்புங்கள்.
0: ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லாரையும் தாளாட்டு பாடுறதுக்காக ஒரு அருமையான பாடலோடு வரீங்க. நன்றிங்க ஐயா. பாடல் இதோ.

0: நேயர்களின் விருப்ப பாடலாய் ஒழித்து கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகத்தை நாம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த நேயர் வணக்கம் வருக.
1: புதிய அறிவிப்பாளர் வசீகரன் ஐயா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா. சொல்லுங்க, யாரு பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சலமன்றாசு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: புதுக்கோட்டை அப்படின்னாலே ஆண்டனி ராஜ் வந்துருவாரு கண்டிப்பா.
1: கண்டிப்பாக ஐயா,
0: சிறப்புங்க.
1: ஏன்னா இது வந்து எங்களுக்கு எங்க மாவட்டம்.
0: அதான் எங்க மாவட்டம், விட்டுருவோம் எங்க உரிமையை, நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் ஒழிக்கலாம் ஐயா இப்போ?
1: ஐயா பாடல் வந்து வீட்டில் விசேஷங்க படம்.
0: சரிங்க.
1: அதில் வந்து கேஜே ஜேசாஸ் பாடிய மலரே தென்றல் பாடுங்கானம் இது.
0: அப்படியே பாடிட்டே நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிப்போம் ஐயா. நன்றி அழைத்தமைக்கு.

0: இரவிற்கு இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது நமது புதுக்கோட்டை மாவட்ட நேயர்கள். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
1: பாச பண்பலைக்கும் எங்கள் கோடை பண்பலைக்கும் இரவு புதுக்கோட்டை மாவட்டம்
0: விருப்ப பாடல் சொல்லிருங்க. சோறு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ. சரி வாங்க, இரவு சாப்பாடு சாப்பிட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்த சோறு வச்சு
1: பண்பலைக்கு 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை.
0: நன்றி நன்றி ஐயா. பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: இரவின் மடியில் இசைத்தாள் ஆட்டாய் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் வருக, இணைப்பில் யாரோ?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கய்யா, உங்க பேரு?
1: பச்சிமை தாங்கிய மன்னராண்ட புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வாய்ப்பு தந்த கோடை பண்பலைக்கு கோடான கோடி நன்றிகளோடு இணைவது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பாலமுருகன்.
0: அடடா, சிறப்புங்கய்யா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் இன்னைக்கு வேண்டும்?
1: ஆராரோ ஆரியராரோ படத்துல இருந்து என் கண்ணுக்கு ஒரு நிலவா பாடல்கள் பண்பலை அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: நிச்சயமா எல்லாரும் கேட்டு ரசிப்போம் ஐயா. நன்றி அழைத்தமைக்கு.
1: நன்றிங்கய்யா.

0: இன்னிசை மழையாய் இரவிற்கு இதம் குட்டி கொண்டிருக்கிறது. கோடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்கள். அடுத்ததாக நாம் இணைப்பில் இருக்கும் நேயர், வருக வணக்கம்.
1: அனைவருக்கும் இரவு வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். வணக்கம் தம்பி, சொல்லுங்க உங்க பேரு.
1: புதுக்கோட்டை மாவட்டம் அரணாங்கி வட்டம் அரசர்வலத்திலிருந்து சூரியமூர்த்தி பேசுறேங்க சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய. ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேங்க சார்.
0: ரொம்ப நல்ல ஒரு அருமையான வேலை. தினமும் கோடிக்கணக்கான மக்களுக்கு
1: நல்வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார்.
0: ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். அண்ட் சொல்லுங்க, உங்களுக்கான பாடல் என்ன வேணும்
1: சார்? அதாவது சார், சாமுண்டி படத்துலங்க சார்.
0: சரி.
1: மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டுன்னு வச்சிக்கம்மா.
0: புதுக்கோட்டை நேயர்கள் வந்து எப்பயுமே பாட்டு என்னன்னு கேட்டா அப்படியே பாடியே காமிச்சிடுறீங்க. ரொம்ப சந்தோஷம்.
1: மண்ணோட வாசனைங்க சார், அப்படிதான் சார்.
0: ரொம்ப நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.
2: மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டுன்னு வச்சிக்கம்மா, வெள்ளக்கல்லு

0: இன்னிசையால் இதமாய் வருடிக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கய்யா.
1: புதுக்கோட்டை மாவட்டம் கம்மங்காடு வைத்தியநாதன்.
0: சொல்லுங்கள் வைத்தியநாதன் ஐயா.
1: நலமா இருக்கலாம் சார்.
0: ரொம்ப நலமா இருக்கும். தங்கள் நலமறிய ஆவல்.
1: நலமா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கோடை பண்பலைக்கு உதவிகளாக வாழ்த்து சார்.
0: நன்றி நன்றி நன்றி. வாருங்கள் அனைவருமே வந்துட்டு கோடை பண்பலையுடைய உதய விழா 12ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. கூடிய விரைவில் அதிகார அறிவிப்புகள் வரும். நிச்சயமாக எல்லாரும் சேர்ந்து கலந்து விழாவை சிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அன்போடு வேண்டிக்கிறேன் ஐயா.
1: வரேன் சார், வரேன் சார்.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கான பாடல் சொன்னீங்கன்னா நேர்களோட சேர்த்து நானும்
1: கேட்டு.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கான பழம் இதோ வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி.

0: இன்ப வெள்ளமாய் இதயத்திற்குள் இன்னிசை ஊற்றாய் எடுத்துக்கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
1: நமது அண்ணன் அவர்களுக்கு இன்னும் இரு வணக்கங்க ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்க பேரல்?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஜெகதீஷ்.
0: ஜெகதீஷ், சொல்லுங்க ஜெகதீஷ் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன் சார்.
0: நல்லமாக இருக்கிறோம். உங்களுடைய விருப்ப பாடல் சொன்னீங்கன்னா ரொம்ப நாங்கள் ஆவலாக இருக்கோம் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக.
1: புது புது அர்த்தங்கள் படத்துல இருந்து.
0: சரி.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம்

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

நேயர்களின் உள்ளம் கவர்ந்த பாடல்களுடன் உலா வந்து இனிதே நிறைவுக்கு வருகிறது நினைவே சுகம். மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு நினைவுகளை மீட்டிய மகிழ்வில். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் வசீகரன்.

முகம் காட்டும் நிலவு முழுதாய் முகம் காட்டி அடர்ந்த கருமையில் மிளிர்ந்து கொண்டிருக்கும். இனிய இரவு பொழுது, நாமும் இசை மீட்டி இமை நுழைத்து இதயம் அமர பாடல் கேட்டுவிடுவோம். நம் கொடை பன்மலையின் 105 இடைவிடா இனிசை மெட்டுக்களோடு இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் லக்ஷ்மி. வணக்கம் நேர்களே.

0: நம் இனிய கோடை பண்பலையின் உறுப்பி ஐந்தில் நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல், இதில் சேவை செய்திகள் கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை. 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று அறிமுக நேயர்களுக்காக. 8:10 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் ட்ரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். இன்றைய தலைப்பு தவிர்ப்போம் நெகிழிப்பையை. 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியா புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வெளியே வராத வெளிச்சங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை அருகில் இருந்து 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் யாதுமாகி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீனவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:15 டோல்தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து கரூர் தாந்தோணிமலை ஜீவாநகர் செல்வராஜி அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை திக்குமுக்கு வண்ணத்துரிகையாக. 4:30 கேட்கலாம் புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ணத்துரிகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை மெட்டுகளோடு சித்திர செவானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸின் சித்திர செவானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு. 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 9:00 கொடைத்தெஞ்சல், 10:00 நினைவே சுகம் என்று கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களுக்காக. 11:00 இடைவிடா இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாவும் நமது கொடை பண்பலை நூற்பிலியில் நாளை வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் 1096.

0: வேற்று மனிதரைப் போல அன்பற்ற சொற்களை சொன்னாலும் அது அகத்தே பகையற்ற அன்புடையவரின் சொல் என்பது விரைவில் தெரிந்துவிடும். குறள் எண் 1096 அதிகாரம் குறிப்பறிதல்.
1: ஊராதவர் போல சொலிதும் சிறார் சொல் ஒல்லை உணரப்படும்.
0: புறத்தே வேற்று மனிதரைப் போல அன்பற்ற சொற்களை சொன்னாலும் அது அகத்தே பகையற்ற அன்புடையவரின் சொல் என்பது விரைவில் தெரிந்துவிடும். குறள் எண் 1096 அதிகாரம் குறிப்பறிதல்.

நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் அதிகாலை 4:51 நமது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.

நேர்களே, புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 மகஹெர்ட்ஸிலும், நமது வலிமையான அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 மகஹெர்ட்ஸிலும் கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1948, அஷாத 12, பரபாவா ஆணி திங்கள் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஜூலை மாதம் 3 தேதி 2026 வருடம் வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 4:57.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை நேர்களே, எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்த உங்களை புதிதாக ஒரு நிகழ்வும் கவலையடைய செய்யாது. எல்லாவற்றையும் சிறு புன்னகையோடு கடந்து செல்வோம், வாழ்க்கை சிறப்பாக அமையும் என கூறி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது 100.5 அருள் மாலை.

இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது அருள் மாலை. நீர்களே, செல்வம் இல்லை என்றாலும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியம் இருப்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்வதற்கான வழி கிடைக்கும்.

நேர்களே, இது உங்கள் உள்ளம் கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நினைத்து வருந்தாமல் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நம்மிடம் உள்ள தன்னம்பிக்கை ஒரு நாள் வெற்றியை தரும்.